கால் விரல்களையும் பொருந்து முகர் அனைத்தையுமே உரோமத்வாரமெல்லாம் உமைபாலா ரட்சிப்பாய். தோல் ரத்தம் மஜ்ஜையையும் மாம்சம் என்பு மேதசையும் அருமுகவா காத்திடுவீர் அமரர் தலைவா காத்திடுவீர். என் அகங்காரமுமகற்றி அறிவொழியாயிருந்தும் முருகாவனை காக்க வேல் கொண்டு வந்திடுவீர். பாபத்தை பொசுக்கிப் பாறலாம் சிறப்புறவே ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் என்றும் க்ளௌம் சௌம் நமகவென்று சேர்த்திடடா நாள்தோறும் ஓமிருந்து நமக வரை ஒன்றாகச் சேர்த்திடடா. ஒன்றாக கூட்டியுமே உள்ளத்திலே இருத்தி ஒரு மனத்தோடு நீ உருவையும் ஏத்திடடா. முருகனின் மூலமிது முழுமனத்தோடெத்திட்டால் மும்மலமகன்று விடும் முக்தியும் தன் கையில் உண்டாம். முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம். முருகன் இருப்பிடமே முக்தித்தலமாகும் அப்பா ஹிருதயத்தில் முருகனை இரு

மே வேல் கொண்டு விரட்டிடுவாய், தாரித்ரியங்களையும் தடி கொண்டு விரட்டிடுவாய், துக்கங்கள் அனைத்தையும் தொலைதூரம் போக்கிடுவாய், பாப உடலை பரிசுத்த

பத்தை இரு விழியால் விரட்டிடுவாய், ஆசை பேய்களை அறவே நசிக்கிடுவாய், அகந்தை பிசாசை அழித்து ஒழித்திடடாமே அருளாம் உன்னருளில் முருகாயிருத்திடுவாய். கண் கண்ட தெய்வமே கலியுக வரதனே ஆறுமுகமான

வில் உறையும் அருகுருநாதரேதான் ஸ்கந்தாசிரமத்தில் ஸ்கந்த குருவானான் கான் மூவரும் தேவரும் முனிவரும் போற்றிடவே ஸ்கந்தாசிரமம் தன்னில்

தன் மகிழ்ந்து பணி பரமகுரோ சென்னிமலை குமரா சித்தற்கருள்வோனே. சிவவாக்கிய சித்தருளை சிவன்மலையில் போற்றுவரே, பழனியில் போகருமே பாரோர் வாழ பிரதிஷ்டித்தான். பொன்னிப்பாணி சித்தர்களால் புடை சூழ்ந்த குமரகுரோ கொல்லி மல்ந்திட்ட ஸ்கந்த குருநாதா. கள்ளம் கபடமற்ற வெள்ளையுள்ளம் அருள் வீரே, கற்றவர்களோடு என்னை களிப்புற செய்திடுமே. உலகெங்கும் நிறைந்திருந்தும் கந்த குரு உள்ள இடம் ஸ்கந்தகிரி என்பதை நான் கண்டு

தளர்ச்சியை நீக்கிடுவாய், என் தளர்ச்சியை அகற்றிடுவாய். சுகவனேசன் மகனே சுப்பிரமணிய ஜோதியே, பேரின்ப மகிழ்ச்சியையும் பெருகிடச் செய்திடப்பா. பரமானந்தமதில் என்னை மறக்க பாலிப்பாய், மால்மருகா வள்ளி மணவாளா ஸ்கந்தகுரோ. சிவகுமரா உன் கோயில் ஸ்கந்தகிரி என்றுணந்தேன்.

தந்து ஆட்கொண்டாய் தமிழகத்தை கலியுக வரதன் என்று கலசமுனி உனை புகழ்ந்தான். ஔவைக்கு அருள் செய்த அருமுகவா ஸ்கந்த குரு ஒழுக்கமுழு கருணையையும் தவத்தையும் தந்தருள்வாய். போகருக்கருள் செய்த

பொருளெல்லாம் முருகன், அன்பெல்லாம் முருகன், ஸ்தாவர ஜங்கமாய் ஸ்கந்தனாய் அருவுருவாய் முருகனாய் முதல்வனாயானவன் ஸ்கந்தகுரு. ஸ்கந்தாசிரமம் இருக்கும் ஸ்கந்தகுரு அடிபற்றி சரணம் அடைந்தவர்கள் சாயுஜ்யம் பெற்றிடுவர் சத்தியம் சொல்கின்றேன் தந்தை.

0: சித்தால் சித்தமலமகன்று சித்த சுத்தியும் கொடுக்கும். கன்னிமார் தேவிகளை கன்னிமார் ஓடையிலே கண்டு வழிபட்டு கந்தகிரி ஏறிடுவீர். கந்தகிரி ஏறி ஞானஸ்கந்த குரு கவசமிதை பாராயணம் செய்துலகில் பாக்கியமெல்லாம் பெற்றிடுவீர்.
1: தெய்வீக ராகத்தில் தொடர்ந்து ஸ்ரீ திருப்புர சுந்தரி அஷ்டகம் பாடியுள்ளவர் வாணிஜெயராம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 27 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் முதல் நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 18 தேதி செவ்வாய்க்கிழமை. விவேத் பாரதி தமிழகம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வரும் ஒவ்வொரு வேளையும் சொல்கிறது, வாழ்க்கை இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறது என்று. வாய்ப்பு

0: காட்சிக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6 மணி. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இனி கோவில்மணி ஊசை போல் நம் இதயத்திலும் ஒலிக்கட்டும் இறைவனின் நாம இசை. ஆன்மீக உணர்வோடு அவன் புகழ் பாடும் நேரமாக இது.
1: அருள்மணி மாலை.

இறைவனை நம்பி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி பயணமாக மாறுகிறது. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் பயத்திற்கு இடமில்லை. இறையருள் இருக்கும் இடத்தில் கவலைகளுக்கும் இடமில்லை. நம் எண்ணங்களில் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை வேண்டி இனிதாய் ஆரம்பமாகிறது நிகழ்ச்சி. அகந்தை என்ற ஆணவத்தை அடக்கி அடக்கம் என்னும் பண்பை வளர்த்து கொள்பவர்களுக்கே விநாயகரின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு விநாயகரின் பெருமையை போற்றும் பாடல். பாடலை டி எம் சௌந்தரராஜன் இசையமைத்து பாடுகிறார்.

102.3, நேரம் காலை 6:06. முருகா என்ற மூன்றெழுத்து மந்திரம் சொல்லும் போதே மனதில் தோன்றும் ஒரு பேரமைதி அவன் திருவடிகளில் சரணமடையும் போது நிலையான வெற்றியை தரும். கோரிக்கைகள் 1000 இருந்தாலும் முருகா என்ற ஒற்றை சொல் போதும், நம் குறைகள் களையும் என முருகனின் புகழும் பாடுகிறார் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். பாடலுக்கு இசை டி கே புகழேந்தி, கற்பனை நெல்லை அருள்மணி.

பக்தி பாடல்களை உங்கள் இல்லங்களுக்கே கொண்டு வரும் அருளின் இசை பயணத்தை கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:11. இருள் சூழ்ந்த எங்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றும் தாயே, எங்கள் கவலைகள் அனைத்தையும் போக்கும் கருணை கடலே, உன்பதமே கதி என வந்தேன் காத்தருள் வாயே என அம்மன் புகழை போற்றும் பாடல் இது. பாடலை பாடுகிற பேசுசிலா.

குன்னக்குடி வைத்தியநாதன் இசைக்கு எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடலை கேட்ட நேரம் காலை 6:15. அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இறக்கப்படுபவன் ஏமாந்து போகலாம், ஆனால் தாழ்ந்து போவதில்லை. ஏமாற்றுபவர்கள் வெற்றி பெறலாம், ஆனால் கடைசி வரை சாதிப்பதில்லை. நீ நினைப்பு

0: நடப்பது நல்லதாக இருக்கும்போது உனக்கு நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு ஏ.எல். ராகவன் பாடிய ஐயப்பன் பாடல்.
1: சரணம் சரணம் என்று உன்னடியை மனம் உருக பாடி வரும்.

ஆன்மீக உணர்வோடு பக்தி பாடல்களை தூண்டும் அருள்மொழி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:20. தன் நிலை மாறும்போது குணம் மாறுபவர்களே இங்கு அதிகம். நமது எதிர்காலத்தின் பாதையிலும் மகிழ்ச்சியின் பாதையிலும் தடையாக இருப்பது பயம். பயத்தை கைவிட்டவன் வாழ்க்கை அவன் வசமாகும். பயத்தை அடியோடு நீக்கும் அனுமர் பாடல் இது. பாடலை ராஜ் இசையமைக்க ஜானகியின் குரலில் கேட்கலாம்.

எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும். கடமையை செய்து பலனை எதிர்பாராமல் இருப்பதே அநேக அற்புதங்களுக்கு வழிவகுக்கும் என்ற சிந்தனை வரிகளோடு கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:30. நிகழ்ச்சியில் தொடரவிருக்கும் அடுத்த பாடல் மாதாவை பதியும் பாடல். பாடலை பாடுகிறார் கிருஷ்ணராஜ்.

நேரம் காலை 6:34. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் ஹனீஃபா பாடிய இஸ்லாமிய பாடல். பாடலுக்கு இசை முத்து, கற்பனை அப்துல் சமத்.

பக்தி பாடல்களால் மனதை புனிதமாக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:37. அன்பின் வடிவே ஆறுமுகா, நீ காட்டும் வழியே என் வாழ்வின் வெளிச்சம் என முருகன் புகழை போற்றும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் சுசிலா.

0: உள்ளத்தில் பக்தி பிரவாகம் ஊற்றெடுக்க காற்றலைகள் மூலமாக வந்த இந்த நிகழ்ச்சி.
1: அருள்மணி மாலை.
0: இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் கேட்கலாம் இதயம் கனியும் இறைவனின் புகழ்பாடும் பக்தி பாடல்களை நாளை காலை 6 மணிக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
2: மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவிக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதா

0: கிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் உள்ள தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், புதுமை கண்டுபிடிப்பு, தொடர்ச்சியான திறன் மேம்பாடு ஆகியவற்றில் மாணவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். போதைப்பொருள் பயன்பாட்டில் இருந்து விலகி இருக்குமாறும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துமாறும் குடியரசுத் துணைத் தலைவர் மாணவர்களை கேட்டுக் கொண்டார். சாத்தியமில்லாததாக தோன்றுவதை சாதிப்பதற்கான சக்தியும் உறுதியும் இளைஞர்களிடம் உள்ள இக்காலத்தில் நேரம் மிகவும் மதிப்பு மிக்கது என்று அவர் குறிப்பிட்டார். அண்மையில் இயற்றப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு திருத்த மசோதா பொதுத் தேர்வு முறைகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். நாட்டின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தற்போது 30% உள்ள நிலையில் அதை 2035 ஆண்டுக்குள் 50% அதிகரிப்பதற்கான இலக்கு நிறைவேறும் என்று திரு சி பி ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், நில ஒதுக்கீடு, முதலீடு, உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய தொழில்துறை வழித்தட மேம்பாடு மற்றும் செயல்படுத்துதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். உற்பத்தியை விரிவுபடுத்துதல், உலக அளவில் போட்டித்தன்மையுள்ள தொழில்துறை சூழல்களை வளர்த்தல் ஆகியவற்றுக்கு தொழில்துறை வழித்தடங்கள் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று அவர் கூறினார். இந்திய குழு என்ற உணர்வுடன் தொழில்துறை வழித்தட மேம்பாட்டை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இத்திட்டத்தின் கீழ் பணிக்கு வருபவர்களுக்கான வருகை பதிவேடுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இடைத்தரகர்கள் இன்றி பணியாளர்களின் ஊதியம் நேரடியாக வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தகுதியானவர்களுக்கு இத்திட்டத்தின் பலன்கள் சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநில அரசை அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசின் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தமிழகம் முழுவதும் 10,185 நீர்ப்பாசன கால்வாய்கள், 809 ஏரிகள், குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகள் நடைபெற இருப்பதாக வெளியாகியுள்ள தகவல் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதையொட்டி சில ரயில்களின் புறப்பாடு மற்றும் வருகையில் மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி மன்னார்குடியிலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 13ஆம் தேதி வரை தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து இயக்கப்படும் மலைக்கோட்டை அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையும், அதன் பிறகு அடுத்த மாதம் 21ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரையும் சென்னை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து மன்னார்குடிக்கு இயக்கப்படும் ரயில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு இயக்கப்படும் அதிவிரைவு ரயில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மாம்பலம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர பகுதிகளின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன்

0: நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். சோமாலியாவின் பைடோவா நகரில் ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையில் 30 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. கேரளம் விழிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகளை அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தொடங்கி வைக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,10,00,000 ரூபாய் மதிப்பிலான பதப்படுத்தப்பட்ட 452 கிலோ கடல் அட்டைகள் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் கொசுக்கள் உருவாக காரணமாக இருக்கும் தண்ணீர் தேங்கக்கூடிய 395 கிலோ பழைய பொருட்களை மாநகராட்சி ஊழியர்கள் அகற்றினர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் ஆடிப்பூர தேர் திருவிழாவின் நிறைவு நாளான நேற்று புஷ்பயாகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பெறப்பட்ட 917 மனுக்களை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை, வெள்ளத்தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு பணிகள் தொடர்பான ஒருங்கிணைப்புக் குழு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நடைபெற்றது. சென்னையிலிருந்து பஹ்ரைன் நாட்டுக்கு கடத்த முயன்ற 20,00,000 ரூபாய் மதிப்புடைய அமெரிக்க டாலர் கரன்சிகளை விமான நிலைய சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 2 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காருலா கார்மென் மரியா இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபைரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி இன்று கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் 130 பேர் பங்கேற்றுள்ளனர். வரும் வியாழக்கிழமை வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்கள் சமூக ஊடகங்களை கட்டுப்பாடுடன் பயன்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உட்கட்டமைப்பு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்தல், உற்பத்தியை தொடங்குதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தை தாவேக அரசு எவ்வித தடையுமின்றி முறையாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி கேட்டுக் கொண்டுள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:55. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை தொடர்ந்து கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 மீண்டும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். காலை 8:00 நேர்களின் கடித வழி விருப்ப பாடல்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். காலை 9:00 கலக்கல் அரங்கம், நேர்களோடு தொலைபேசி வழியில் இணையும் நிகழ்ச்சி இது. காலை 10:00 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி, இதுவும் தொலைபேசி வாயிலாக பங்கேற்கும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:00 காலங்கள் கடந்தும் நம் இதயத்தில் என்றும் நிலைத்து நிற்கும் என்றும் இனியவை. நண்பகல் 12:00

0: இடைக்கால பாடல்களின் இன்னிசையாக ரெட்ரோ நேரம். நண்பகல் 12:40 தமிழில் செய்திகள், பிற்பகல் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். நேர்கள் தொலைபேசி வாயிலாக அவர்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி இது. பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல். பிற்பகல் 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பொது இடங்களில் வைஃபை வசதிகளை இலவசமாக வழங்கும் திட்டம் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மாலை 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், இரவு 7 மணிக்கு திரைகானம், இரவு 7:15 தமிழில் செய்திகள், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவலை வழங்குகிறார் சரவணன் அவர்கள், இரவு 7:35 பாட்டும் பயணமும், இரவு 8 மணிக்கு நீ கூறினால், இரவு 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், இரவு 9:15 என் இனிய பொன்னிலாவே, இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, இரவு 11 மணிக்கு மனசு மயங்கும். இதுவரை நேயர்கள் கேட்டது இன்றைய எமது நிலையத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை.
1: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவிட் பாரதி தமிழ் FM 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா.
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்.
4: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடியலின் மென்மையான ஒளி கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இனிய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை அன்போடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைந்து கேட்டுட்ருக்கீங்க. இசை மனதை இலகுவாகட்டும், சிந்தனைகள் நாளை சிறப்பாக்கட்டும் என்ற நல்வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது.
2: வணக்கம் தமிழ்நாடு.

0: வணக்கம் தமிழ்நாடு,
1: வணக்கம் தமிழ்நாடு.

நேராக நிற்கும் புருவங்களை விட வளைந்து நிற்கும் புருவங்களே அழகு. வளைந்த வில்லின் உதவியால்தான் அம்பு சரியாக பாய்ந்து செல்கிறது. நேராக செல்லும் நதிகளை விட வளைந்து செல்லும் நதி பார்ப்பதற்கு அழகு. பரந்து விரிந்த கடலில் வளைந்து வளைந்து வந்து கரை தொட்டு போகும் அலைகள் அழகு. வண்ணங்கள் பல கொண்டு வளைந்து நிற்கும் வானவில் அழகு. இத்தனையும் வளைந்ததால்தான் கிடைத்தது. நேராக நின்று வளைந்து கொடுக்க முடியாத பொருள் இறுதியில் உடைந்துவிடும். இதுபோலத்தான் நமது வாழ்வும். எதிலும் விட்டு கொடுத்து அன்போடு அரவணைத்து வளைந்து கொடுத்து போகும் குணம் படைத்தவர் எதிலும் தோற்றதாக சரித்திரமில்லை. இவர்கள் வாழ்க்கையில் வந்த காயங்களும் காவியம் பாடும். இத்தகைய வாழ்வை நாமும் வாழ முயற்சி செய்வோம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லைன்ற சிந்தனை வரிகளோடு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கூடவே ஃபேஸ்புக் கொஸ்டினும் காத்துட்ருக்கு. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் என்ன பாடல்? உங்களை ஆட்டம் போட வைக்கும் பாடல் என்ன பாடல் அது? மறுபடியும் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைப்பில் ஜானகி பாடிய பாடலை கேட்கலாம்.

0: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் மேல் பட்டடை.
1: அண்ணே, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
2: என்ன இப்படி கேட்டுக்கிட்ட? 8 மணிக்கு நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்கத்தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்கறீங்க?
2: ஆமா, காலங்காலமா இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்ல இருந்து கடிதம் போடுறாங்க, அதுல நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்க சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமா இருக்கே.
2: இத கேளு.
3: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா, கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான், போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
2: அது சரி.
4: பாட்டு பொங்கல்.
5: ஒத்தை சொல்லால என் உசுரெடுத்து வச்சு கிட்டாரட்ட கண்ணால என்ன தின்னாடா, பச்சை தண்ணி போல் அடசொம்புக்குள்ள ஊத்தி வச்சு நீ தங்குடிச்சே என்ன கொண்டாடா. வணக்கம், நான் உங்க திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
6: அடிகருப்பு நேரத்தை

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேரம் காலை 7:11. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் கேட்க இருக்கும் அடுத்த பாடல் பூச்சூடவா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல். பாடலுக்கு இசை சிற்பி கற்பனை பழனி பாரதி.

ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. இப்பணியின் போது சுமார் 1,45,00,000 படிவங்கள் விநியோகிக்கப்பட்டதாகவும் 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடுகளுக்கு சென்று இதனை வழங்கியதாகவும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகள் குறித்து வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் குறித்த வழக்குகளில் குற்றஞ்சாட்டப்பட்ட வெளிநாட்டவர்களுக்கு கடும் நிபந்தனையுடன் ஜாமீன் அளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சஞ்சய் கருள் ஆகியோர் அடங்கிய அமர்வு, ஜாமீனில் விடுவிக்கப்படும் வெளிநாட்டவர்கள் தங்களது பாஸ்போர்ட்டை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், முன் அனுமதியின்றி இந்தியாவை விட்டு

0: வெளியேறக்கூடாது என்றும் தெரிவித்தனர். அவ்வாறு விடுவிக்கப்பட்டவர்கள் ஒரு வாரத்திற்குள் வெளிநாட்டவர் பிராந்திய பதிவு அலுவலகத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் கூறினர். ஜாமீன்தாரர்கள் போலியானவர்கள் என கண்டறியப்பட்டால் அவர்களை சரிபார்க்கும் பணியில் ஈடுபட்ட மத்திய மாநில அரசு அதிகாரிகள் துறை ரீதியான விசாரணைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு போட்டித் தேர்வுகளில் முறைகேடு நடைபெறுவதாக கடந்த 24 நாட்களாக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து கடந்த 2024 ஆண்டு நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின்போது இம்முடிவு மேற்கொள்ளப்பட்டது. 2014 ஆண்டு முதல் நடைபெற்ற ஜார்க்கண்ட் அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையம் நடத்திய தேர்வுகள் குறித்து விரிவாக விசாரணை மேற்கொள்ளவும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கேரள மாநிலம் விழிஞ்ஞம் துறைமுகத்திலிருந்து இன்று முதல் நேரடி ஏற்றுமதி இறக்குமதி சேவைகள் தொடங்குகிறது. இன்று காலை நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு வி டி சதீசன் இந்த சேவையை தொடங்கி வைக்கிறார். மத்திய கப்பல் போக்குவரத்து மற்றும் துறைமுகங்கள் துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராணுவ தலைமை தளபதி தீரஜ் சேத்திற்கு நேபாள ராணுவத்தின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது. காட்மண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நேபாள ராணுவ தலைவர் திரு ராம்சந்திர பவுடல் இவ்விருதை வழங்கினார். நேபாளத்தில் பயணம் மேற்கொண்டு வரும் ராணுவ தலைமை தளபதி திரு தீரஜ் சேத் அந்நாட்டு ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் அசோக் ராஜ் சிக்தெலுடன் இருதரப்பு ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தார். அத்துடன் நேபாள ராணுவத்தினருக்கான உபகரணங்களையும் ஜெனரல் தீரஜ் சேத் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் பாதுகாப்பிற்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றும் SSB படையினரின் நலனில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். ஹைதராபாத் இப்ராஹிம் பட்டினத்தில் அப்படையினருக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள குடியிருப்புகளை அவர் திறந்து வைத்தார். SSB படையினருக்காக இதுவரை 10,029 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு இடங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மண்டி மாவட்டத்தின் கட்டவுலா பகுதியில் அதிகபட்சமாக 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக 87 சாலைகள் மூடப்பட்டுள்ளன. மழை தொடர்பான சம்பவங்களால் அம்மாநிலத்தில் இதுவரை 80 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 994 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் சேதமடைந்துள்ளன. இதற்கிடையே பிலாஸ்பூர், காங்கிரா, மண்டி, சிர்மாவூர் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சிம்லா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 6 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. 1,304 கிராமங்களில் வசிக்கும் சுமார் 800,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உணவு, குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் மின் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சுமார் 42,000 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் சேதமடைந்துள்ளன. பைட்டாராணி, பிராமணி மற்றும் சலண்டி ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பட்ராக் மற்றும் ஜெய்ப்பூர் மாவட்டங்களை ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஹெலிகாப்டர் மூலம் சென்று பார்வையிட்டார். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அப்போது அவர் கேட்டறிந்தார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை வரை

பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, உத்தரப்பிரதேசத்தின் மேற்கு பகுதி ஆகிய இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. மீனவர்கள் அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசியாவில் நடைபெற்று வரும் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் ஈரானுடன் மேற்கொள்ளப்பட்ட 60 நாட்கள் ஒப்பந்தம் காலாவதியாக உள்ள நிலையில் அடுத்து மேற்கொள்ளப்பட உள்ள சூழல் குறித்து தெரிவித்தார். ஈரான் சரணடைவதற்கு கெடு எதுவும் தாம் விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். ஈரான் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அமெரிக்க கடற்படையினர் அந்நாட்டின் மீது தொடர்ந்து பொருளாதார ரீதியாக அழுத்தத்தை ஏற்படுத்தி வருவதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 22-20, 21-14 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் நிக்கோல் காரோலா கார்மென் மரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வின் நகரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து 4-2 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மேட்வின் காமத், அதர்பா ஷர்மா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 7-6 என்ற செட் கணக்கில் ஸ்பெயின் இணையை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-4 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் எட்வர்டோ ரிபெய்ரோவை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஆசிய ஓபன் ஸ்கேட்டிங் போட்டி டேராடூனில் நேற்று தொடங்கியது. 14 நாடுகளைச் சேர்ந்த 272 வீரர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் 130 வீரர்கள் இப்போட்டியில் கலந்து கொண்டுள்ளனர். நாளை மறுநாள் வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நேற்றுடன் நிறைவடைந்தது. ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து 2024 நடத்தப்பட்ட அனைத்து போட்டித் தேர்வுகளையும் அம்மாநில அரசு ரத்து செய்துள்ளது. ஒடிசாவின் வடக்கு பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சுமார் 8 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டால் குண்டுவீசி தாக்குதல் நடத்தப்படும் என்று ஓமன் நாட்டை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கவிப்பிரியா செல்வம் சிம்ரன் சிங்கி இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

செய்தி அறிக்கை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி நீளம் காலை 7:26. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய மன்னர்கள் திரைப்படத்திற்காக பாடலை கேட்கலாம். பாடலை பாடியவர்கள் TL மகாராஜன் மற்றும் சுஜாதா. பழனி பாரதிக்கு இசை AR ரஹ்மான்.

நேரம் காலை 7:31 ஆயிடுச்சு. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சரி, இப்போ பாடல்கள்லாம் கேட்டாச்சு இல்லையா. இப்போ நீங்கள் நேயர்கள்லாம் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக் குவஸ்டினுக்கான நேரம் இது. இன்னைக்கு ஒரு கேள்வி கொடுத்துருப்போம். புதுசாக கேட்கக்கூடிய நேயர்களுக்காக சொல்கிறோம், நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருப்போம். அது எதில் கேட்டிருப்போம் அப்படின்னா, விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃபேஸ்புக் பேஜில் வந்து குவஸ்டின்

கேட்டிருக்கோம். அந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விக்கான விடையை வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களது பெயரோடு அந்த விடையையும் சேர்த்து படிப்போம். சரி, இன்னைக்கு உண்டான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவின் தேசிய வாக்கியம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, இந்தியாவின் தேசிய வாக்கியம் என்ன அப்படின்றது தான் ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கான நேரம் இன்றைய நிகழ்ச்சியில். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் உங்களுடைய பதிலை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களது பெயரை நாங்கள் படிப்போம். சரி, இப்போது கேள்வி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு இல்லையா? இப்போ அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டலாம். என்ன திரைப்படத்திலேருந்து? பிரியமான தோழி திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் பாடிய பாடலை பா விஜய்க்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் பாடல்.

நேரம் காலை 7:38 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. பாடலுக்கு முன்னாடி முகநூல் பக்கத்துக்கான கேள்விக்கான விடையை வந்து நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரை வந்து எதிர்பார்க்கிறோம். கேள்வியை ஒரு முறை மீண்டும் சொல்லிட்டு யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கேட்டலாம். இந்தியாவின் தேசிய வாக்கியம் என்ன அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் விடையோடு சேர்ந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், அந்தோனிராஜ், பிரமிழா தமிழ்ச்செல்வன், ரஞ்சித் குமார், அன்புராணி, பாபு முள்ளக்காடிலிருந்து சோமசுந்தர பிரபு, அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், அப்புறம் எம்என் நச்சுப்பிள்ளை, கீதா ராஜகோபாலன், ரங்கராஜன், பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், பத்மா சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேரை வந்து எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றதை கேட்டாச்சு இல்லையா. இப்போ அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்தில், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலேருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடிய பாடல், தாமரை வரைக்கு எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் பாடல்.

நேரம் காலை 7:44 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஃபேஸ்புக் க்வெஸ்டினுக்கு இன்னும் நிறைய பேர் ஆன்சர் போட்டிருக்கீங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, புரசைவாக்கம் சவுந்தரராஜன், ரமா, ஹரிராம், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, கமலாவரதன், பத்மா சவுந்தரராஜன், ராஜமாணிக்கம் கோபி, கமலாவரதன், அப்புறம் மயிலை பட்டாபி, முத்துமாரி, பத்மா சவுந்தரராஜன், அண்ணாமலை, பாஷா, ஆவணி, ஆரணி பாப்பம்பட்டி, ஆண்டாள் தேவமணி, இவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. அதாவது இந்தியாவின் தேசிய வாக்கியம் என்ன அப்படின்ற கேள்விக்கு இவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் சரியான விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு விடையை போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்தியாவின் தேசிய வாக்கியம் என்ன அப்படின்ற கேள்விக்கு விடையை தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து.

0: நேரம் காலை 7:45.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है
2: तो ऐसा बोलो ना
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान ये हुई ना बात
3: क्यों छोटे साहब वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके साथ
0: நேரம் காலை 7:45 ஆயிடுச்சு. ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். கேள்வியை ஒரு முறை மீண்டும் ஞாபகப்படுத்திக்கலாம். இந்தியாவின் தேசிய வாக்கியம் என்ன? பதில் சத்தியமவே ஜெயதே, அதாவது வாய்மையே வெள்ளம், சத்தியமேவே ஜெயதே. இது முண்டக உபநிஷத்தில் இடம்பெற்றுள்ள சொற்றொடர். இந்திய அரசின் சின்னமான அசோக சிங்க தூணின் கீழே சத்தியமேவ ஜெயதே என்று பொறிக்கப்பட்டிருக்காம். ஜனவரி 1950 26 அன்னைக்கு இந்தியா குடியரசான போது இது தேசிய வாக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? சோ இந்தியாவுடைய தேசிய வாக்கியம் என்ன அப்படின்னா வாய்மையே வெள்ளும் அப்படின்றதுதான். சரி, ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கான விடையை தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப அடுத்ததான் ஒரு பாடல் கேட்டலாம். உன்னிகிருஷ்ணன், சத்யா, சித்ரா அவங்களுடைய வாய்ஸ்ல தேவாவுடைய இசையமைப்பில் பாடல் இது. மனுநீதி திரைப்படத்திற்கான பாடல்.

வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக தொடரவிருக்கும் பாடல் வித்யாசாகர் இசைக்கு வைரமுத்துவின் கற்பனை வரிக்கு கே ஜே யேசுதாஸ் சாதன சர்கம் பாடிய பாடல் இது.

நேரம் காலை 7:58 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும் நிகழ்ச்சி முடியல. ஒரு கதை சொல்லக்கூடிய, நமக்கு ஒரு விளக்கமான கதை சொல்லக்கூடிய, நமக்கு தெளிந்த நீரோடை போல இருக்கக்கூடிய விளக்கம் கேட்டலாம். ஒரு வீட்டில் இருக்கிற கண்ணாடி தன்னுடைய முகம் தெளிவா தெரியலையே அப்படின்னு வருத்தப்பட்டது. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூதாட்டி வந்து அந்த கண்ணாடி மேல 15 தூசியை வந்து துடைக்கிறாங்க. உடனே கண்ணாடி என்ன செஞ்சிச்சு, பளிச்சுன்னு பிரகாசமானுச்சு. அப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூதாட்டி சொல்றாங்க, கண்ணாடியே ஓ மேல குறையில்ல, அதன் மேல் படிஞ்ச தூசியில தான் குறைன்னு சொல்றாங்க. சோ இது மூலமா நம்ம தெரிஞ்சக்கூடிய விளக்கம் என்னன்னா, நம்ம மனமும் கண்ணாடியை போன்றதுதான். கோபம், பொறாமை, வெறுப்பு இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் மனசை மூடிடுது. அவற்றை நீக்கினாவே நம்மளுடைய உண்மையான திறமை வெளிப்படும். சோ மனதை எப்பவுமே சுத்தமாக வச்சிருந்தா வாழ்க்கையும் அழகாகும். சிந்தனை வரிகளோடு இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் 10 மணிக்கு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே.

0: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 8 மணி. கடிகாரத்தில் உள்ள 3 கைகள் வெவ்வேறு வேகத்துடன் நகர்ந்து வெவ்வேறு பணியை செய்கின்றது. ஒவ்வொன்றுக்கும் ஒப்பீடு இல்லை. அதுபோல ஒருவருக்கொருவர் ஒப்பிடுவதை நிறுத்திவிட்டு மகிழ்ச்சியாக இருந்தால் குடும்பம் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் மகிழ்ச்சியை நாம் காணலாம். இந்த ஒரு நல்ல சிந்தனையோட நாம கேட்கலாம்

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: விரும்பியது அனைத்தும் கிடைக்கிற போது எல்லாருக்குமே மகிழ்ச்சி இருக்கும். அப்படி ஒரு மகிழ்ச்சியை இந்த நிகழ்ச்சி தரும் அப்படின்ற உறுதியோட நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஏன்னா நேயர்களாகிய நீங்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் பெயர்களோட இசைவுலா வரக்கூடிய நிகழ்ச்சி இது. அந்த வகையில் முதல்ல நம்ம கேட்கக்கூடிய பாடல் கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள், தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர், ரஞ்சித், குருதயாள், சிங்கப்பெருமாள் கோயில், நரசிங்கபுரம், தமிழ்வாணன், கஸ்தூரி, இளஞ்செழியன், குமரேசன், கலைவாணி, ருத்ரா, தேஜஸ், பாண்டியன், இவங்க எல்லாரும்

விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல். August 16, 1947 என்ற பாட்டிலிருந்து தான் பாடல் கேட்டிருக்காங்க. இவங்க கேட்டிருக்கக்கூடிய இந்த பாடலை சத்யபிரகாஷ் பாடியிருக்காங்க. மோகன்ராஜன் எழுந்த இந்த பாட்டுக்கு இசை ஷான் ரோல்டன்.

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு

0: மிகவே முக்கியமான ஒரு கடமை.
1: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன் தமிழ்செல்வன் ஜெயராணி மதிவதனி, தூத்துக்குடி ஜோசப் ஜெசிந்தா ஜெனிஷா ஜெயன் எட்டிடா, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜ் திரு தீபா பிரகாஷ்,

0: நேரம் 8:10.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: देखो घर का सारा काम मुझे ही करना पड़ता है, सफाई भी, शॉपिंग भी, शुद्ध नमक देना। शुद्ध नहीं समझते? वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
1: तो ऐसा बोलो ना,
0: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
2: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध की बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
3: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: இதயத்தில் இடம்பிடித்த பாடல்களின் இசைச்சரமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நமக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்னும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாட்டு யாருடைய விருப்பத்தில் வரப்போது? தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா, பிரசன்னா, பெங்களூர் ஹேமபிரியா, துருவா, ரவிக்குமார், திருநெல்வேலி சந்திப்பு ஜானகிராமன், ஆண்டனி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரன்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர், ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி கோபால் சிங், இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல். எறும்பு என்ற படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. மேக்னா சுமேஷ் இவங்க பாடியிருக்கக்கூடிய பாடல், சுரேஷ் ஜி, அருண்ராஜ் இவங்கெல்லாம் வந்து எழுதின பாட்டும் கூட, பாடல் கீசை அருண்ராஜ். கேட்கலாம் அந்த பாடலை.

நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் பட்டாளம் அப்துல் ஜலீல், காரைக்கால் நச்சுப்பிள்ளை, கூடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மேலப்பேடு தயாளன், மந்தவழி விநாயகம், இளையாங்குடி குமரப்பா, பரமக்குடி அலங்கராஜ் ஸ்ரீராம், பெங்களூர் டிசி பாளையம் ரவீனா பிரபு, சூர்யா செங்கம், பொன்மணி சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், இவங்க கூடயே வந்து மதுரை மாவட்டம் வண்டியூர் அங்கிருந்து சக்தி ஜனார்தனன், ஸ்ரீதேவி குமரன், மஞ்சுளா சிவமஞ்சுளா, குற்றாலிங்கம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணிகண்டன், சிவா, உபேந்திரன், பவ்ஷியா, அஷித், இவங்களாம் விரும்பி கேட்டுக்கக்கூடிய பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். ஹை நானா என்ற படத்துலேருந்து தான் பாடல் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடலை யாரெல்லாம் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனுராக் குல்கர்னி, சின்மய ஸ்ரீபதா பாடியிருக்கக்கூடிய பாடல், மதன் கார்கி எழுந்த பாடல் இது, ஹேஷம் அப்துல் வாகப்போட இசையில் நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

0: சத்தமடி. நான் உங்கள் மக்களிசை கலைஞர் அனிதா குப்புசாமி பேசுறேன். கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நாங்கெல்லாம் பாடுறதெல்லாம் கூட நீங்க கட்டாயம் கேளுங்க.
1: நேரமெட்டு மணி 23:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்ப ஒலிக்கக்கூடிய பாடல் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பத்தூர் மாவட்டம் சின்னராஜி, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷமிதா, பவித், யுகதீரன், வேட்டப்பட்டு அந்த இடத்தின் சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குரு பாணிகுண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ், ஈஸ்வரி, தர்மபுரி குணசேகரன், பெரியம்மா, பாலக்காடு அன்பு, கர்நாடக மாநிலம் பங்காரிப்பேட்டை அங்கிருந்து சுரேந்தர், இந்திரா, இவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. பைசன் அப்படின்ற படத்திலேருந்து ஒரு பாடல் தான். பைசன் காலமாடன் படத்திலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல் எங்கள் விருப்பம், அது எல்லாருமே கேட்டு ரசிங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சின்மயி, ஸ்ரீபதா, விஜய், ஏசுதாஸ் இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல் மாரி செல்வராஜ் எழுதியது. பாடலுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. மதுரை ஷோ சண்முக சுந்தரம், நடராஜன் சுப்பையா புத்தகம்லேருந்து எரவான்சேரி அங்கேருந்து ஷாஹுல் ஹமீத், திருமழிசை கஸ்தூரி அருணா சேகர், ரங்கராஜன் கலீல் அகமது, பொன்னேரி அங்கிருந்து உடையார்தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், ஆனந்த், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, பொன்னியின்படி வண்ணை கணேசன், மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், கதிரவன் அப்படின்றவங்க வந்து விரும்பி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய காலை வணக்கமும் சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் அந்த இடத்துலேருந்து, அப்புறம் வந்து அப்பு அயனாவரம் அங்கேருந்தும் நிகழ்ச்சியில் எல்லோரோடையும் இணைந்திருக்கிறோம். நல்ல ஒரு காலை வணக்கம் எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வழியே நேர்கள்லாம் விரும்பி கேட்ட பாடல்கள் ரொம்ப இனிமையாக இருக்குதுன்னு சொல்லி எல்லோருமே வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் கும்பகோணம் அங்கேருந்து குமரன், மீரா வெங்கட்ராமன், பாபு முள்ளக்காடு, சேகா, பாபு கேஎஃப்ஜி இவங்கெல்லாம் வந்து விரும்பி கேட்டுட்டு இருக்கோம், நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். நேரம் 8:31. நேரில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில நீங்கள் எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல்கள் உங்கள் பெயர்களோட வந்துட்டு இருக்கு. நாமளும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பாடல்களை. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் யாரோட விருப்பம்? ராணிப்பேட்டை மாவட்டம் அங்கிருந்து பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, கொருக்காத்தூர் பாரிவள்ளல் மாலதி, மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதாகுமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன். அரியலூர் மாவட்டம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவாச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், மேற்கு நடுவகரை மாரிமுத்து ஜெயலட்சுமி, மதுரை மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய், மீனாட்சி இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலில் டிராகன் படத்துலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடலை தான் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடல் ஒலிக்கிறது யாரார் குரலில்? யுவன் சங்கர் ராஜா, லியோன் ஜேம்ஸ் இவங்களோட குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல். கோஷேஷா எழுதினது. பாடலோட இசை லியோன் ஜேம்ஸ்.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மக்கள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.
2: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
3: ஃபோன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
4: நேரம் 8:37. விவித் பாரதி தமிழகம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க சிருங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி கூடப்பாக்கம், ஸ்ரீசந்தியா மணிகண்டன், மதுரை வாயுல் சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளி வீடு, ஏழ்மலை புஷ்பா மணியரசன், இளையாங்குடி இக்பால், சித்தி கஜிதா, அப்துல் மஜித், ரிபா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி, சந்திரா, நிர்மல்,

சுகுமார், சங்கீதா, ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன் இவங்கெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. எந்த பாட்டை தான் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னாக்க, இவங்களுடைய விருப்பமாக இருக்கக்கூடிய பாடல் கேங்ஸ்டர்ஸ் அப்படின்ற படத்துலேருந்து தான் இருக்குது. இந்த கேங்கஸ் படத்துலேருந்து மதுஸ்ரீ, அஸ்வத், அஜித் இவங்களாம் பாடிக்கக்கூடிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த பாடலுக்கு இசை சி சத்யா.

0: நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
1: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்
0: என்னது கலக்கல் அரங்கமா?
1: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
0: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கலரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள், மேல்பட்டடை
3: அண்ணா, ரேடியோ முன்னாடி உட்கார்ந்துகிட்டு அப்படி என்ன ஆர்வமா கேட்டுட்டு இருக்கீங்க?
4: என்ன இப்படி கேட்டுகிட்டு? 8 மணிக்கு நம்ம விவித்

0: வாரத்தில் தமிழ் ஃபோம்ல உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, அதை கேட்க தான் ஆவலா உட்கார்ந்துருக்கேன்.
1: அட, இன்னுமா லெட்டர் எழுதி போட்டு பாட்டு கேட்குறீங்க?
0: ஆமா, காலம் காலமாக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஒளிபரப்பாக்கிட்டு வருது. பல நேயர்கள் பல ஊர்லேருந்து கடிதம் போடுறாங்க, அதில் நம்ம பேரும் வரும்போது ஒரு தனி குஷி தான்.
1: நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கே ஆர்வமாக இருக்கே.
0: இதை கேளு.
2: உங்களுக்கு விருப்பமான புதுப்பட பாடல்களும் இந்த பகுதியில வரணும், பிடித்த பாடலோட உங்க பெயர்களும் விவித் பாரதியில வாசிக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா, ஒரு போஸ்ட் கார்டுல உங்க பெயர், ஊரின் பெயர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், இதையெல்லாம் தெளிவா குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவித் பாரதி தமிழ் FM காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 அப்படிங்கிற அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணினா கூடிய விரைவில் உங்க பாடலும் பெயரும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறும். சோ போஸ்ட் பண்ணுங்க, பாடல உங்க பெயரோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: எங்க போற?
1: போஸ்ட் ஆபீஸுக்கு தான். போஸ்ட் கார்டு வாங்கணும் இல்ல?
0: அது சரி.
3: நேரம் 8:44:10. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தாய்க்கிழவி என்ற படத்திலேதான் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க சிவகார்த்திகேயன், கருமாத்தூர் மணிமாறன் எழுதின பாட்டு இது. இந்த பாட்டுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா. இந்த பாட்டை விரும்பி கேட்டிருக்காங்க ஸ்டேட் பேங்க் காலனி, ஷஃபி ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தப்சோன் காதர், பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம் பிரதர்ஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஹயாத் ரிஸ்வான், ஷாமியா பானு, அயப்பாக்கம் அப்பரா நகர், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜிதின், தர்ஷன், மலையப்பாக்கம் வெங்கடேசன், குன்றத்தூர் முருகேசன், தேவி, ஆறுமுகம் சுதா, இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நாமளும் கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

0: நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அன்னத்த என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சைத்தன்யா இவங்கெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்காங்க இந்த பாடலை. இவங்க கூடவே சேர்ந்து பிரசிவாக்கம் சௌந்தரராஜன், கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கசோழன், மேட்டு சக்கரக்குப்பம் பூமொழி கஜேந்திரன், ஆவடி பிரேமா, ஸ்வேதா, மானஸ் வி, தீபக், ஆதித்யா, மந்தவழி, புவனா, தேவி, சாருமதி, மீனா இவங்களும் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் கேட்டு ரசிக்கலாம். அன்னத்து படத்திலேருந்து நாகா சசீஸ், வந்தனா ஸ்ரீனிவாசன், ஆண்டனி தாசன் இவங்கெல்லாம் பாடிக்கக்கூடிய பாடல். மணி அமுதன் எழுதின பாட்டுக்கு இசை டி இமான்.
1: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

நிகழ்ச்சிக்கு நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய பாடல பரணிபுத்தூர் துரைவேலு தீபன், இச்சுபுத்தார் அங்கிருந்த இருசப்பன் சசிகலா, கடம்பத்தூர் வரதராஜன் முருகன், வளத்தூர் வஜ்ரவேலு விஜி கங்கப்பன், பரந்தூர் பரந்தாமன் வளர்மதி, பளப்பாக்கம் பக்கிரிசாமி ருக்கு, காந்தூர் சசிகலப்பன் இருளப்பன், ஏகனாபுத்தூர் அங்கிருந்து பார்த்தீங்கன்னாக்க ரங்கப்பன் சங்கப்பன் இவங்கெல்லாம் விரும்பி கேட்டிருக்காங்க. இவங்க கூடயே அனுஷியா, லிங்கப்பெருமாள், ரித்திகா, ராஜாதி, அகில், அப்புவேல் எல்லாம் சாந்தோம்லேருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. தேவராட்டம் படத்துலேருந்து ஒழிக்கக்கூடிய பாடல் தான் இது. என் முத்தையா பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. நம்ம இந்த பாடலை நம்ம கேட்கலாம். நிவாஸ் கே பிரசன்னா, விஜய் ஆண்டனி, அலெக்ஸ் சாம்வேல் இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க இந்த பாடலை. ஏ மோகன்ராஜன் இந்த பாட்டுக்கு இசை, நிவாஸ் கே பிரசன்னா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன சின்ன கேள்விகள்லாம் இருக்கும், அதற்கான பதில்களை நேயர்கள் தொலைபேசி வழியை அழைத்து நமக்கு சொல்லுவாங்க. இன்றைய கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் வந்து இசை புதிர் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள்லேருந்து சில கேள்வி, அது இல்லாமலும் வந்து ஒரு இசை கேள்வியும் இருக்குது. இப்படியான ஒரு நிகழ்ச்சியாக நம்மளுடைய நிகழ்ச்சி இன்னைக்கு இருக்க போகிறது. எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். நிகழ்ச்சியில் முதல்ல ஒரு பாடல் கேட்டுட்டு அதுக்கப்புறமா தொடர்ந்து நம்ம கேள்வி பதில் அந்த மாதிரி எல்லாம் போகலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் எந்த படத்துலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு? ஆனந்தம் என்ற படத்தை பாடல் நம்ம கேட்க போகிறோம். கேஜே யேசுதாஸ் குரலில் ஒழிக்கக்கூடிய பாடல், கலைக்குமார் எழுதியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒழிக்கிறது.

0: நேரம் 9:30. விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியுடைய முதல் கேள்வி என்ன அப்படின்னு நம்ம சொல்லலாம். நடிகர் எம்ஜிஆர் இருக்காரு இல்லைங்களா, அவருக்கு டி எம் சௌந்தரராஜன் பாடிய முதல் பாடல் எது? விபத் பாரதி தமிழ் எஃப்எம் உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: இனிய காலை வணக்கங்க. நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமால இருந்து ஆட்டோ துரை பேசுறேன் மேடம்.
0: துரை சார் இல்லீங்களா, உங்க பேர் துரை?
1: ஆமா.
0: சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி என்னன்னா, எம்ஜிஆர் இருக்காருங்களா நடிகர்,
1: அவருக்கு பாடினது வந்து எத்தனை காலம் தாங்கி மாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே அப்படின்னு மலைக்கலன் படத்துல 1954 வந்த
0: அந்த பாட, அந்த மலைக்கல்லன் படத்துலதான் அவர் முதல் முதலா பாடினார் இல்லீங்களா, அந்த ஒரு பதில சொன்னீங்க.
1: எம்ஜிஆர் படத்து, அவர் வந்து முதல் முதல்ல எம்ஜிஆர் படத்துல பாடினது ராஜகுமாரி படம் 1947. ஆனா அதை எம்ஜிஆர் வாயா செய்ய மாட்டாரு, கள்ளம் வைத்த வீட்டில் அப்படின்னு தொடங்கும் ஒரு பாட்டு,
0: வேற ஒருத்தர் பாடுற மாதிரி இருக்கும்
1: பாடியிருப்பாரு. எம்ஜிஆர் வாயா செஞ்சது
0: மலைக்கல்லன்ல தான் இல்லீங்களா. ஓகே, நன்றி சார், நன்றி, சூப்பரா சொன்னீங்க, இன்னும் நிறைய தகவலும் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். அடிக்கடி பங்கேற்றீங்களா சிரிப்பீங்க, ஓகேங்களா, நன்றி. நம்ம கேட்ட முதல் கேள்விக்கு அப்படி சரம் மாறியா பதில் வந்துச்சு. டி எம் சௌந்தரராஜன் வந்து எம்ஜிஆருக்கு பாடின முதல் பாடல் அப்படின்னு நம்ம கேட்ட உடனே அவரும் பதில் சொன்னார். அந்த படத்துலேருந்து தான் நம்மளுமே பாடல் கேட்க போகிறோம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் மலைக்கள்ளன் என்ற படத்திலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்குது. டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் ஒலிக்கிறது, கேட்கலாம்.

விவத் பாரதி தமிழகம் 102.3 நம்மளோட ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா மேலப்பேடுதாயலன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா வரதான் இவங்க கூடவே சோமசுந்தர் பிரபு, நடராஜன், சுப்பையா எல்லாருமே சொல்லியிருக்காங்க. காலையில் மலரும் இனிய கலக்கல் அரங்கம் இருக்கு, அருமை பாடல்கள் அடக்கம் அறிவிப்பாளர் குரலில் மணக்கும், ஆனந்தம் நெஞ்சில் நிலைக்கும், இனிய காலை பொழுது சுவைக்கும், நன்றி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரதன் பதிவிட்டிருக்காங்க. போரூர் பொன்ராஜ் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு போஸ்ட் மாதிரி போட்டு நம்மளுக்கு அறிவித்திருக்காரு. பொன்னேரி அங்கிருந்து கலீல் அகமது, மீரா, வெங்கட்ராமன், மலைக்கல்லன்ற ஒரு ஆன்சரையும் போட்டிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. அவரோடு சேர்ந்து அவங்க நண்பர்களும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் அவங்க சரியான ஒரு பதில பதிவிட்டாங்க. ராசா மகன் ஹரிச்சந்தர் அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, வாழ்த்துக்களை நம்மளுக்கு பதிவிட்டிருக்காங்க. கொருக்குப்பேட்டை முத்துமாரி அவங்களுமே கலக்கரங்கம் சூப்பர் பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாரும் கூடயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலு, விஜி இவங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. கல்வி தெரியாதவர்கள் இல்லாமல் செய்வோம் வைர வரிகள் அப்படின்னு சொல்லி மீரா வெங்கட்ராமன் பாராட்டியிருக்காங்க அந்த பாடலோட வரிகளை. காலத்தால் அழியாத காவிய பாடல், அது சூப்பரான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பாலு, விஜய். ரெடில் சேர்ந்து ஹயத் பாஷா காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 9:15. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பாடிய முதல் பாடல் எது? நம்ம முதல்ல எம்ஜிஆர் அவர்களுக்கு பாடிய முதல் பாடல் எது கேட்டோம் இல்லைங்களா, இப்போ சிவாஜி கணேசனுக்கு பாடிய முதல் பாடல் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்,
2: வணக்கம்.
1: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் பாபுராஜபுரம்.
1: சரிங்க சார், சொல்லுங்க.
2: முதல் படம் பராசக்தி பார்த்தீங்க?
1: பராசக்தி அவருடைய முதல் படம், இவர் பாடினது. சரி, யாரா சொல்றாங்களா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா,
2: நன்றி. நினைக்கிறேன்
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ,
1: உங்க பெயர் சொல்லுங்க. சிவாஜி கணேசன் இருக்காரு இல்லையா நடிகர், அவருக்கு டி எம் சௌந்தரராஜன் பாடிய முதல் பாடல் எது அப்படின்னு தெரியுமான்னு கேட்டிருக்கேன். அதுதான் இப்ப கேள்வியா இருக்கு. நீங்க தெரிஞ்சா சொல்ல, இல்லன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
3: நன்றி.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: காலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார். உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார். டி நகர். ஓகே,
4: படம் கூண்டுக்கிளி.
1: கூண்டுக்கிளியா? ஓகே.
4: கொஞ்சம் கிளியானு ஒரு பாட்டு பாட்டு.
1: ஆனா தூக்கு தூக்கி தானே ஃபர்ஸ்ட் பாட பாட்டு அப்படின்னு
4: இருக்கு.
5: கணேசன் அவர்களுக்கு டி எம் சௌந்தரராஜன் கொடுத்த முதல் வந்து கூண்டுக்கிள்ளி திரைப்படம்
1: நினைக்கிறீங்க. சரி சரிங்க சார், நன்றி. நீங்க பங்கேற்றதுக்கு நன்றி.
5: தேங்க்யூ சோ மச் மேம்.

ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தூக்கு தூக்கி படத்துலேருந்து தான் அவர் வந்து முதல்ல பாடினார் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. அந்த ஒரு படத்துலேருந்து பாடலை இப்போ நம்ம கேட்கலாம். பங்கேற்று எல்லோரும் பதில் சொன்னாங்க இல்லையா, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி.

தூக்கு தூக்கி படத்தில் வந்து பெண்களை நம்பாதே அந்த பாடல் தான் அவர் வந்து முதல்ல பாடினதாக சொல்லப்படுது. அந்த பாடலை நம்ம இப்போ கேட்டு ரசிக்கலாம். டி எம் சௌந்தரராஜன் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், ஜி ராமநாதன் இசையில் ஒலிக்கிறது நமக்காக.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: நெஞ்சில் நீங்காதென்றில் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: வணக்கம். நான் பிளேபேக் சிங்கர் டப்பிங் ஆர்டிஸ்ட் எஸ் என் சுரேந்தர். விவித் பாரதி

நேரம் 9:23. நேர்களே, நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் கேட்ட கேள்விக்கு வந்து சரியான பதில்களை வந்து இங்கேயும் பதிவிட்டிருக்காங்க. நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் சிவன் அருண் முதல் கேள்விக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. அப்போ ஐனாவரம் அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. காதர் மீரான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கேன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தூக்கு தூக்கி படத்துலேருந்து வரக்கூடிய பாடல் தான் சொல்லிட்டு ஹயத் பாஷா அவர் ரெடி ஹில்ஸ்லேருந்து பதிவிட்டிருக்காரு. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே தூக்கு தூக்கி தான் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா அவரும் வந்து எல்லாருமே வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க. மாலினிதேவி அருணாச்சலம், வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து, கமலா வரதன் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவங்க கூண்டுக்கிளி நினைக்கிறேன்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. முருகன் அப்படின்றவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளுக்கெல்லாம் நல்ல கிளாப்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இளங்கோ அப்படின்றவர் காஞ்சிபுரம் அங்கேருந்தும் நிகழ்ச்சியில் இணைந்து நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அருமை சகோதரின்ற மாதிரி பதிவிட்டிருக்காங்க. ஆட்டோ துரை அப்படின்றவரும் வலங்கைமான் அங்கேருந்து முக்கணி சுவை கூட்டக்கூடிய பாடல்கள்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடமானப்பட்டி கே வி ஜெயசிலன் அவங்க வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. அது மாதிரியே பார்த்தீங்கன்னாக்கா மீரா வெங்கட்ராமன் கேள்வி பதில் பாடல் எல்லாமே அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். நம்ம கேட்கக்கூடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னாக்கா அப்பு என்ற படத்திலேருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்குது. உன்னிகிருஷ்ணன், பாப் ஷாலினி இவங்கெல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதியது. பாடலுக்கு இசை தேவா.

0: நேரம் 9:30. கலக்கர் அரங்கம் நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கான பதில்களும் நேர்களும் வருவாங்க. பாடு நிலாவே அப்படின்னு ஒரு பாடல் உதயகீதம் படத்துல நம்ம கேட்டிருப்போம் இல்லைங்களா. அந்த பாடல் வரிகளில் வந்து ஒரு நயம் இருக்கு, அது என்ன அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நயம் என்ன அப்படின்றத சொன்னாலும் நம்மளுமே கேட்டுக்கிறதுக்காக இருக்கும். நிகழ்ச்சியில வரக்கூடிய நேயர் விவித் பாரதி தமிழ ஃபேம்.
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: வேலூர் மாவட்டம், தேவிக்குப்பம், நத்தமேடு, ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் சார், நான் என்ன பாடல் கேட்டேன், கேள்வி கேட்டேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்களா, கவனிச்சிங்களா? ஆமா, அந்த பாட்டுல வந்து ஒரு நயம் இருக்கு, ஒரு இலக்கிய நயம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஒரு ஒரு விஷயம் இருக்கு, அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. தேன் கவிதை. சரி, யாரா சொல்றாங்களா கேக்கலாம். ஓகேங்களா, நன்றி. விவித் பாரதி தமிழ ஃபேம்
2: வணக்கம்.
0: உங்க பெயர் சார்?
2: கும்பகோணம் போரங்குறிச்சி எம்ஜிஆர் காந்தி
0: சரவணன்.
2: ஞானி ஜியா சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சார, சொல்லுங்க
2: சார். ஒரு செய்தி சொல்லிடுறம்மா, இதுக்கு முன்னாடி அந்த மலைக்கல்லன் படப்பாடல் ரெண்டு கவிஞர்கள் எழுதிருக்காங்க, தஞ்சை ராமையா தாஸ், கோவை கவுண்டர், இந்த ரெண்டு பேரும் எழுதிருக்காங்க.
0: ஓ சரிங்க சார், சரிங்க சார்.
2: இது வந்து கவிஞர் மூ மேத்தா எழுதிய பாடல். மூ மேத்தா எழுதிட்டு இளையராஜாட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது பாடு நிலாவேன்னு சொல்லிருக்கீங்க, பொண்ணு வெளியில நிக்குது, அது நிலவ பாக்கும், அவர் சிறையில இருக்காரு, அவர் எப்படி நிலவ பாக்க முடியும், அதனால அவர் பாடும் போது பாடும் நிலாவே என்ன போட்டுங்கன்னு இளையராஜா கவிஞர் மூ மேத்தா சொன்னாரு மேடம்.
0: ஓகே, அதனால அந்த வரிகளை வந்து நம்ம எடுத்து காமிக்கலாம் இல்லீங்களா. பெண் குரல் பாடும் போது எப்படி இருக்கு?
2: நான் தெரிந்த திரை இசை ஆய்வுல நான் மேற்கொண்ட செய்தி அதான் எனக்கு கிடைக்கப்பட்ட செய்தி.
0: கரெக்ட் தான், கரெக்ட் தாங்க சார். நன்றி, நன்றி, நீங்க சொன்னதும் கரெக்ட் தான். வாழ்த்துக்கள். ஸோ இவர் வந்து தொடக்கத்தில் இருக்கக்கூடியதை வந்து சொன்னார், அதே மாதிரி அந்த வரியோட முடிவில் இருக்கக்கூடியதிலும் ஒரு ஒரு வித்தியாசம் இருக்குது, ஒரு நயம் இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம் இல்லைங்களா. அதை யாராவது சொல்கிறாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்
3: வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. மாலினி தேவி மேடம் சொல்லுங்கள். பிரேக் ஆகுது, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. ஆ இப்பவும் கேக்கல, கேக்குதா அப்படின்றதுல வந்து கே கேக்கல, தா அது மட்டும் கேக்குதா, அந்த மாதிரி இருக்கு.
3: ஹலோ.
0: ஆ சொல்லுங்க.
3: அது வந்து நம்ம வந்து காதல்ல வந்து இந்த இயற்கை அழக இணைச்சு பாடிருப்பாங்க.
0: ஓ
3: அப்படிதானே?
0: ஆ நீங்க நீங்க ரசிச்ச நயமா நீங்க இதை சொல்றீங்க, இயற்கை அழகையும் சேர்த்து பாடிருக்காங்க.
3: எதுகை மோனையோட அந்த முதல் எழுத்து வந்து ஒன்றி இந்த அத மாதிரி கொடுத்துருப்பாங்க நயம்.
0: சரி, இயற்கை அழகோட இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நன்றி.

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம்மா.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: திருவட்டூர் பத்மாவதிமா.
0: சொல்லுங்களா. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். சொல்லுங்க. சரிங்க சார், நீங்க ரசிச்ச ஒரு நயங்களை நீங்க சொன்னீங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாம். நன்றி. தேன் கவிதை பூ மலர அப்படின்னு அவங்க பாடியிருப்பாங்க, அப்படி பாடி முடிப்பாங்க பெண் குரல்ல. இவர் வந்து பாத்தீங்கனாக்கா முடிக்கும் பொழுது பூ மலரே அப்படின்னு முடிச்சிருப்பாரு. இதுவும் வந்து ஒரு நயம்தான். ஸோ எப்படி வந்து அவங்க நிலவை பார்த்து பாடுறதுனால அவங்க வந்து பாடு நிலாவேன்னு சொல்கிறாங்க. இவர் உள்ளே இருக்கிறதுனால அந்த வெளியில் இருக்க பெண்ணை நினச்சி பாடும் நிலாவே இம் போட்டு பாடும் நிலாவேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து பூ மலரே அப்படின்னு பூ மலர அப்படின்ற மாதிரி பூக்கள் மலர வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தில் பாடுற மாதிரி முடிச்சிருப்பாங்க. இவர் வந்து திரும்பியும் அந்த பெண்ணையே வந்து பூ மலரே அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி முடிக்கிற மாதிரி இருக்கும் நயம் அப்படின்றது தான் நம்ம முடிவில் இருக்கக்கூடிய நயம் என்னன்னு கேட்டதுக்கான பதில். சரி, இந்த நிகழ்ச்சியிலேயே பாடத்து நம்ம அந்த பாடல் தான் கேட்க போகிறோம். நமக்கே தெரிஞ்சிருக்கும், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல் மு மேத்தா எழுதியிருந்தது. இளையராஜா இசையில் உதயகீதம் படத்திலேருந்து ஒலிக்கிறது நமக்காக.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கூட நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அந்த கேள்விக்கான பதில்கள் இதுன்னு நாங்களுமே பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டனி ராஜன், அவர் வந்து ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் கேள்வியோடு அந்த பதிலை சம்மந்தப்பட்ட பாடலும் வந்து ஒலிக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் வந்து நாங்களுமே கேட்டுட்ருக்கிறோம், ரொம்ப கலக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கும்பகோணம் வட்டம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்த்தி அப்படின்றவர் வந்து பதிவிட்டிருக்காங்க. விசாலாட்சி பாலு அப்படின்றவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கு காலை வணக்கம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சூரியமூர்த்தி அப்படின்றவரும் நிகழ்ச்சியில் வந்து நல்லதா அமையட்டும் அப்படின்ற மாதிரி சிறக்கட்டும் சொல்லி வாழ்த்தியிருக்காங்க. சூளி ரீஜா மனோகர் பாடல்லாம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவதாக ஒழித்த பாடலை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்பு பட பாடல் சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு விசாலாட்சி பாலு அவங்க சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சேரி அங்கேருந்து ஷாஹுல் அமைத் அவருமே வந்து நிகழ்ச்சியில் இனிமையாக இருக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சுளே ரீஜா மனோகர் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை எதிர்பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு வர கேள்விகளுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளும் பாடல் போட முடியும். விசாலாட்சி பாலு அவங்க வந்து அவங்களுக்கு லைன் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளுமே சொல்கிறோம், எல்லாம் தினைக்கும் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து எல்லோருக்கும் வந்து வாய்ப்பு தரணும்ன்றதான் நம்ம சொல்ல வர்றதும் கூட. நடராஜன் சுப்பையா அவங்களுமே கூட இடம் தருவ பாடல் சூப்பர்னு சொல்லி இங்கே வாழ்த்தியிருக்காங்க. கோபால் சம்பல்பட்டி அங்கே அவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. மீரா வெங்கட்ராமன் போட்ட பாடல்கள்லாம் வந்து ரொம்ப பாடலை போட்டுட்டு அப்புறமா வந்து கேள்வி கேட்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரி இல்லாதனால நம்ம கேட்டுட்டு அப்புறமா போடுற மாதிரி தான் இருக்குது. நான் பாடல் சம்மந்தப்பட்டதுன்னா பாடல் போட்டுட்டு நம்ம கேட்கலாம், அதுவும் அந்த பாடல் நம்மளுக்கு இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை செய்வோம். அப்பு அப்படின்றவர் வந்து ஐனாவரத்துலேருந்து அவரும் நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. அவரோட படம் அவரோட பேர் இருக்க மாதிரியான படத்துலேருந்து பாடல் வந்துச்சு, அதில் அவர் சந்தோஷப்படுறாரு. அதுதான் என்ன ஒரு சந்தோஷம் நம்ம நினைக்கிறோம். சாந்தி ரமேஷ் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. நடராஜன் சுப்பையா மூ மேத்தா எழுதிய பாடல் நிலவி வர்ணிக்கும் பாடல் அது வந்து நல்லா இருந்திருக்கு அப்படின்னு அவரோட நயம் அவர் என்ன பட்டதோ அதை வந்து அவருங்க போட்டிருக்காரு. தேன் கவிதை பூ மலர் அப்படின்ட்டு ரெட்டி ஹில்ஸ்லேருந்து பஹாயத் பாஷா அவர் குறிப்பிட்டிருக்காரு.

வனஜா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாடநிலாவே இந்த பாடலில் எவ்வளவு விஷயம் இருக்கிறது, பாடலை கேட்கும் போது தெரியல, நாங்க சொல்லும் போது தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளுமே தரவுகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறோம். இருந்தாலும் அவங்களுடைய அந்த பாராட்டுக்கும் நன்றி. அருமையான நிகழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள். நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து வாழ்த்திருக்காங்க.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசைத்தன்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 9:44. நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வயலின் இசை கருவி நமக்கு தெரியும் இல்லையா, வயலின். இது வந்து கர்நாடக இசைக்கு உகந்தது அப்படின்னு கண்டுபிடித்தவர் யாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் நம்ம வைக்கிறோம். திரைப்படத்தை சம்பந்தம் இல்லாம இதை வந்து தனித்து நம்ம யோசிச்சுதான் இதுக்கான பதிலை நம்ம சொல்லணும். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் டைமும் கூட கொடுக்கலாம். நம்ம ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வயலின் இசைக்கருவியை வந்து கர்நாடக இசைக்கும், ஏன்னா அது வந்து வெஸ்டர்ன் ஒரு கருவி, இசைக்கருவியாக இருந்தால் கூட கர்நாடக இசைக்கும் இதை உகந்ததாக இருக்கும் அப்படின்ற ஒரு உண்மையை கண்டுபிடிச்சு பயன்படுத்தணும்னு நினைச்சவங்க யாரு அப்படின்றதான் கேள்வி. சரி, நம்ம இப்போ நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய பாடல் சிந்து பைரவி என்ற படத்திலேருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் வந்து சித்ரா குரலில் ஒழிக்குது. வைரமுத்து எழுதிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ,
1: ரமா ரவி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அவர் வந்து பாலசுவாமி தீட்சிதர்ன்றவர் தான் கண்டுபிடிச்சார்.
0: அவர் தான் வந்து பொருந்தும் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம். பாலு சுவாமி தீட்சிதர். ஓகே, சூப்பர், கரெக்டா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி மா, நன்றி.
0: விவத் பாரதி தமிழகம்.
1: வணக்கம் மேடம், நான் அடையார்ல இருந்து பிரியா விஜயகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க மேடம்.
1: ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லலாங்களா?
0: சொல்லுங்க.
1: அந்த மரிமரி நின்னு சாங் வந்தது இல்லைங்களா? அது வந்து சித்ரா அம்மாக்கு கிடைச்ச முதல் நேஷனல் அவார்ட் நினைக்கிறாங்க.
0: ஓகே,
2: உங்களுக்கு
0: தெரிஞ்சது இன்னும் கூட இருந்தாலும் வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி, ரொம்ப நன்றி. விவத் பாரதி தமிழகம். ஸோ இவங்க சொன்ன அந்த ஆன்சர் கரெக்ட் தான். பாலு சுவாமி தீட்சிதர் அவர் வந்து வயலின் என்ற இந்த வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை, மேற்கத்திய இசை கருவியாக இருக்கக்கூடிய அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்துசாமி தீட்சிதரோட தம்பி தான் அவர். அது வந்து நம்ம கர்நாடக இசைக்கு ஏற்றவாறு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அவங்கெல்லாம் வந்து யோசித்தாங்க. பாலுசுவாமி தீட்சிதரும் முத்துசுவாமி தீட்சிதரும் இரண்டு பேருமே இணைந்து வந்து இதை செஞ்சாங்க. ஆனால் முதல்ல வந்து எடுத்து சொன்னது வந்து பாலுசுவாமி தீட்சிதர் தான், அப்படி தான் வந்து நமக்கு இருக்குது. கர்நாடக இசைக்கு ஏற்றவாறு கொண்டு வந்தாங்க. இசை என்பது உலகளாவிய ஒன்று அப்படின்றதுக்கு இதை விட ஒரு எடுத்துக்காட்டே இல்லை இல்லைங்களா. முத்துசாமி தீட்சிதரும் அவரோட தம்பிகளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டை, அங்கே வந்து போகி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்குலாம் கிடைச்சிதான். அப்போ வந்து பேண்டு வாத்தியங்கள், இந்த வயலின் வாத்தியங்கள் இதெல்லாம் பற்றின ஒரு பரிச்சயம் அவங்களுக்கு ஏற்பட்டது. அங்கே வந்து போகிறதுனால, இந்த செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் போகிறதுனால இதெல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. அது பற்றின பரிச்சயமும் அவங்களுக்கு கிடைச்சிது. அப்போ வந்து தீட்சிதருடைய, அதாவது முத்துசாமி தீட்சிதரோட தம்பி பாலுசுவாமி தீட்சிதர், அவர் என்ன நினைச்சாருனாக்கா நம்ம வயலின் வாத்தியத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு கற்றுக்கொண்டாராம். முத்துசாமி தீட்சிதரும் வந்து அவர் கற்றுக்கிறத பார்த்துட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி கொஞ்சம் அவரும் வந்து அவருக்கு சொல்லி அவரோட சேர்ந்து கற்றுக்கிறது, இல்லை அதில் என்னென்னலாம் பண்ணலான்ற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணும்பொழுது அந்த மெலடியை கேட்டு ஆர்வம் கொண்டு, இதை ஏன் நம்ம வந்து இந்த டியூனெல்லாம் எடுத்து இந்த மாதிரியான வாத்தியத்தோடு சேர்த்து நம்மளோட இறைவனுக்காக நம்ம சாகித்யங்கள் எல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு நினச்சி கம்போஸ் செய்தது தான் வந்து நோட்டு ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வர சிவபாலம் வல்லீலோலம் அப்படிலாம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரியான வாத்தியங்களை பயன்படுத்தணும் அப்படின்றத கற்றுக்கிட்டதுக்கு பிறகு தான் வந்து அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஒரு நல்ல தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், பாடலும் நம்ம கேட்டோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து அந்த ஒரு பதிவையும் இட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடராஜன் சுப்பையா அவரோட முடிச்சோம் இல்லைங்களா, வைத்தியநாதன் அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாரு. அப்புறம்

வந்து ஜான் பீட்டர் அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சியை இணைந்து கேட்டுட்டு இருக்கோம். கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கும், அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பதிவுகளை வந்து உடனுக்குடன் படிப்பதனால உங்களுக்கும் மார்க் 100க்கு 100 அப்படின்னு மீனா வெங்கட்ராமன் நம்மளுக்காக பதிவிட்டிருக்காங்க. அடலம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்க வந்து கலக்கலரங்கம் நிகழ்ச்சி இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டி பி குமரன் அப்படின்றவர் தஞ்சாவூர்லேருந்து பாலுஸ்வாமி தீட்சிதர் அந்த பதிலை வந்து பதிவிட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் நம்மளுக்கு ஒரு பூக்களை பூச்சரங்களை கொடுத்துருக்காரு, பூங்கொத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து ஏழு கிணறு தேவா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள், நானும் இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டில் முதல்ல கண்டுபிடிச்சார் பாலுஸ்வாமி தீட்சிதர் அப்படின்னு நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து பதிவிட்டிருக்காங்க. ரெடியல்ஸ்லேருந்து ஹயத் பாஷா அவரும் வந்து அந்த மாதிரி ஒரு பாதி ஒரு பதிவை வந்து இருக்காங்க, தீட்சிதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் ஒழித்த அனைத்து பாடல்களுமே ரசித்து மகிழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சொல்லியிருக்காங்க. மேலப்பாடு தயாளன் அவருமே அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. பாலுசாமி தீட்சிதர் அப்படின்ற அந்த பதில மீரா வெங்கட்ராமன் பதிவிட்டிருக்காங்க. ஹரிராம் அவருமே வந்து தூத்துக்குடி அங்கிருந்த சமயத்தில் அங்கேருந்து நான் இணைந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கலக்கர் அரங்கன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி பயணம் மிகவும் அருமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சியில் மயிலை பட்டாபி அவங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து எல்லோரோடையும் சேர்ந்து மயிலை பட்டாபி இணைந்திருக்கிறாரு. கண்ணன் சங்கரி, ரவிமாலா, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமரன், ஜனனி இந்த மாதிரி எல்லோரோடையும் சேர்ந்து கேட்டுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சிவன் அருண் அவரும் வந்து பாலுசாமி தீட்சிதர் அந்த பதில பதிவிட்டிருக்காங்க. பொன்னேரி அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரும் நண்பர்களோடு கேட்டுட்டுருக்கிறேன்னு நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காரு. ஏ ஹரிஹரன் அவருமே வந்து தியாகராஜர் என்ற அந்த கீர்த்தனை முதல் முதலில் கம்போஸ் அந்த மாதிரி அவரும் அதை பற்றி சொல்லணும்ன்ற மாதிரி முயற்சி செஞ்சுருக்காங்க. காம்போதி அப்படிங்கிற அந்த ராகத்தில் வந்து அந்த பாடல் இயற்றிய வடிவம் வந்து அந்த ஒழித்த பாடலை சொல்கிறாங்க போல இருக்கு. இளையராஜா சார் அதை வந்து சரமாதி அப்படின்ற ஒரு முற்றிலும் மாறுபட்ட அந்த ஒரு ராகத்தோடு உருவாக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க வந்து அந்த பாடலை பற்றி சொல்லியிருக்காங்க. செந்தில், கண்ணன், ஷோபா அப்புறம் வந்து கலில் அகமது எல்லோருமே நிகழ்ச்சியில் இணைந்து பாடலாம் கேட்டுட்ருக்கோம், சூப்பர்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். நேரம் பார்த்தீங்கன்னாக்கா 9:55:35. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் கேட்கலாம். அதற்கு முன்னதாக

0: கட்டுப்பாடு.
1: நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் இணைந்திருந்தோம். நேரம் போனதே தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப இனிமையா இருந்ததுன்னு ஆனந்த் அப்புறம் ஆனந்த் சண்முகம் ஹரிஹரன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அலைவரிசையில். 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு இணைகிறோம். நீங்க கேட்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

அறிவுபூர்வமான கேள்வி, சுவாரஸ்யமான பதில்கள் நேயர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கட்டடம் வெறும் செங்கற்களாலும் சிமெண்டாலும் மட்டும் உருவானதா? இல்லைங்க, இது ஒரு காலத்தின் கலாச்சாரத்தையும் மனிதனுடைய அறிவையும் சுமந்து நிற்கும் உயிருள்ள ஆவணம். இது கோவில் கோபுரத்துல இருந்து நவீன உலகத்துல உயர்ந்து நிற்கும் கட்டடம் வரைக்கும் இதை எப்படி கட்டினாங்க என்று வியக்க வைக்கும் பல ரகசியங்கள் இருக்கு. அந்த சுவாரஸ்யமான கட்டிடக்கலைய உலகத்திற்குள் சிறிய பயணம் போகலாம்னு கட்டிடக்கலை சம்பந்தமான கேள்விகளோடு வந்திருக்கேன். பதில் சொல்ல நீங்களும் தயாரா இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களை சொல்லிடலாமா? 295-208-53 என்ற எண்ணுக்கும் மற்றொரு இலக்கு எண்ணான 283-89-871 என்ற எண்ணுக்கும் மறக்காம சென்னையுடைய 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. அப்போ என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில தொடர்பு கொள்ளலாம். சரி, இன்னைக்கு கட்டடக்கலை சம்பந்தமான கேள்வி பதில்களோடு என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணையலாம். கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை, சூப்பரான பாடலை கேட்கலாம். இன்னைக்கு வந்து ஃபேமிலி சென்டிமெண்டல் சாங் கூட நம்ம கேட்க போறோம். என்ன திரைப்படத்திலிருந்து? பாண்டவர் பூமி திரைப்படத்திலிருந்து. பரத்வாஜ் இசையில் பரத்வாஜ்

0: நேரம் காலை 10:08 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு கேள்விகள் கட்டிடக்கலை சம்பந்தமான கேள்விகள் தான் இடம்பெற போகுது. நேர்கள்லாம் ரொம்பவே தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை தொலைபேசியில இணைப்பு கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்துல கேள்விக்கான விடைய போஸ்ட் பண்ணலாம். சரி, நிகழ்ச்சியில வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேள்விகளை கேட்கறதுக்கு முன்னாடி நேர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நிகழ்ச்சியில்
0: இணைக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம். யார்
1: இங்கிருந்து?

0: மணி நகரம் சோழன் வசுதரம்.
1: ஓகே சார், இன்னைக்கு வந்து கட்டிடக்கலை சம்பந்தமான கேள்விகள்லாம் இடம்பெற போகுது. அதுல முதல் கேள்வி, கோபுரம் மற்றும் விமானம் என்ற ரெண்டு சொற்கள் கோவில் கட்டிடக்கலையில எதை குறிக்குது?
0: கலசம்.
1: கலசம், ரெண்டுமே கலசம் சொல்லதான் குறிக்குதுன்னு சொல்றீங்க. ஓகே சார், இணைப்புல வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர சந்திச்சல. வணக்கம், யார் இங்க இருந்து?
2: ஹலோ.
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: நந்திமாக்கம் கோபாலகிருஷ்ணன் பேசுறமா.
1: சொல்லுங்க சார், கோபுரம் மற்றும் விமானம் ரெண்டு சொல்லு வந்து கோவில சார் நாங்க பேசுறது கேக்குதா? இன்னைக்கு கட்டிடக்கலை சம்பந்தமான க்வெஸ்சன் எல்லாம் இடம்பெறது இந்த நிகழ்ச்சியில. கோபுரம் மற்றும் விமானம் இந்த ரெண்டு சொற்கள் கோவில் கட்டிடக்கலையில எதை குறிக்குது?
2: கோபுரம்
1: ஆமா, கோயில்ல நுழையில கோபுரம் இருக்கும் இல்லையா முதல்ல, அப்புறம் விமானம் இருக்கும் இல்லையா, இந்த ரெண்டு சொல்லும் எதை குறிக்குது அப்படின்றதுதான் கேள்வி. ஓகே சார், நிகழ்ச்சியில வந்ததுக்கு நன்றி. நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: திருத்தென்குடிச்சிட்டு கோபுரத்தினம்.
1: சொல்லுங்க சார். கோபுரம் விமானம்ன்ற ரெண்டு சொல் வந்து கோவில் கட்டிடக்கலையில எதை குறிக்குது அப்படின்றது தான் சார் கேட்டோம்.
3: மாமரம்ங்கறத குறிக்குது மேடம்.
1: என்னது?
3: கோபுரம்.
1: கோபுரம் விமானம்.
3: கோபுரம்.
1: கோபுரம்ன்ற சொல் எதை குறிக்குது, அப்புறம் விமானம்ன்ற சொல் எதை குறிக்குது அப்படின்றது தான் கேள்வி.
3: விமானம் குறிக்குதா?
1: ஓகே சார், முயற்சி பண்ணதுக்கு நன்றி. இணையக்கூடிய அடுத்த நேர சந்திச்சிடலாம். வணக்கம். இணைப்பிலிருந்து சரி, பதில வந்து நானே சொல்லிடுறேன். கோபுரம் மற்றும் விமானம்ன்ற ரெண்டு சொல் வந்து கட்டிடக்கலையில எதை குறிக்குது அப்படின்றது தான் கேள்வி. கோவிலுக்குள்ள நுழைய அழைக்கும் உயரமான அமைப்பு போன்றது தான் கோபுரம். இது கோவிலின் கருவறைக்கு மேலே புனிதமாக வளர்ந்து நிற்கும் அமைப்ப விமானம்னு சொல்றோம். ஒரு வழியில வந்து சுருக்கமா சொல்லணும்னா, கோபுரம் கோவிலின் வாசலை காட்டுது, விமானம் கோவிலின் கருவறைய சுட்டி காட்டுது. சோ அதுதான் கோபுரம் மற்றும் விமானம்ன்ற ரெண்டு சொல்லு வந்து கட்டிடக்கலையில நான் சொன்ன அர்த்தத்தை குறிக்குது. சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்டலாமா? உலகின் மிக உயரமான கட்டிடமாக தற்போது நமக்கு தெரிய வரும் கட்டிடம் எது அப்படின்றது தான் கட்டிடக்கலை சம்பந்தமான கேள்விகள்ல இரண்டாவது கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. உலகின் மிக உயரமான கட்டிடமாக தற்போது நமக்கு தெரிய வரும் கட்டிடம் எது? இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து? சொல்லுங்கம்மா. எந்த கேள்விக்கு நீங்க விடை சொல்றீங்க? உலகத்துல மிக உயரமான கட்டிடமாக தற்போது நமக்கு தெரிய வரும் கட்டிடம் எது? ஓகேம்மா, இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லலாம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம், கும்பகோணம் மக்கம் ஆடுதுறையில இருந்து பேசுறேன் மேடம். பாலு, பாலு சாலாச்சி.
1: ஓகே சார், சொல்லுங்க சார். உயரமான கட்டிடம்,
4: உயரமான கட்டிடமா இப்ப இருக்கிறது துபாயில இருக்கிற பர்ஜ் துபாய் பில்டிங் மேடம்.
1: உலகின் மிக உயரமான கட்டிடமாக தற்போது நமக்கு தெரிய வரும் கட்டிடம் எது? ஓகே சார், சூப்பரா சொன்னீங்க, முயற்சி பண்ணீங்க. கரெக்டா சொல்லணும்னா துபாயில இருக்கிற புர்ஜ் கலிஃபா இதோட உயரம் வந்து பாத்தீங்கன்னா 828 மீட்டர் இருக்கு. சரி, ரெண்டு க்வெஸ்சனுக்கு விடை தெரிஞ்சாச்சு. அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். ஃபேமிலி சென்டிமெண்ட் சாங், இந்தியன் திரைப்படத்துல இருந்து கே ஜே யேசுதாஸ் பாடல் இது. வைரமுத்துக்கு உடைய கற்பனை வரிக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைப்பில் பாடல் இது, இந்தியன் திரைப்படத்திற்காக.

0: நேரம் காலை 10:19 ஆயிடுச்சு. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்வி கண்ண பதில் நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல கேட்ட ரெண்டு கேள்விக்கு வந்து தொலைபேசியில தொடர்பு கொள்ள முடியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ஃபேஸ்புக் பேஜ்ல அவங்களுடைய பதில வந்து போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, நடராஜன் சுப்பையா புத்தகத்துல இருந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹரிஹரன் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து இவங்க வந்து கோவிலையும் நம்ம விமானத்தையும் பற்றிய க்வெஸ்சனி கேட்டோம்ல, அதுக்கு போஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து அடுத்து வந்து உலகின் உயரமான கட்டிடம் எது அப்படின்றதுக்கு வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து அள்ளி நகரம் எஸ் மகாதேவன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் வந்து ஹரிஹரன் வந்து பெருசாக ஒரு பேராகிராஃபே டைப் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப மகிழ்ச்சி. விக்னேஷ் ஹுசூர்லேருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து வந்து சுகந்த தேவி, ஹரிராம், அப்புறம் கோபி மயிலாப்பூர்லேருந்து முத்துமாரி, அயனாவரம் டெய்லர், பத்மா சவுந்தரராஜன், இவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சனை கேட்டலாமா? அதாவது பழங்கால கட்டிடங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அவங்க அதோடைய சுவர்கள் வந்து ரொம்பவே தடிமனாக இருக்கும், தடிமனாக இருக்கும். அது ஏன் அப்படின்றது தான் நான் கேட்கக்கூடிய கேள்வி. பழங்கால கட்டிடங்களில் ஏன் தடிமனான சுவர்கள் காணப்படுகின்றன அப்படின்றது தான் பழங்கால கட்டடத்துல சுவர்கள் தடிமனா இருக்கும், பாத்துருக்கீங்களா? அது ஏன் அப்படின்றதுதான் சார் கேள்வி. அது ஏன் அப்படின்றதுதான் சார் கேள்வி.
1: அடையாம இருக்கிற மாதிரி அந்த காலத்துல.
0: ஓ, ஸ்ட்ராங்கா கட்டி இருக்காங்க. வேற பழங்கால கட்டடங்கள்ல
2: சின்னதாவே கட்ட மாட்டாங்க அந்த காலத்துல. பெரிய கோயிலா இருக்கும், பரப்பளவு ரொம்ப அதிகமா இருக்கும், நிறைய தூண்கள் கொண்டு இருக்கும், பேசு பிளஸ் விமானம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைட்டா நிறைய இது வந்து கட்டிடம் வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும், தாங்கணும், எந்த புயல் மழை எது வந்தாலும் தாங்கணும்ன்றதுக்கோசரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு பண்ணுவாங்க. தடிமனா அதனாலதான் நிறைய அதனோட கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய எவ்வளவு வீட்டுனால தாங்கணும்ன்றதுதான் மெயின். ரெண்டாவது சுற்றளவு பரப்பளவு அதிகம், அது அதனால அதனோட மொத்த இது வந்து பேஸ் தாங்கணும், அந்த தூண் தாங்கணும்.
0: ஓகே சார், இன்னைக்குல வந்ததுக்கு நன்றி. அழகா முயற்சி பண்ணீங்க. இதே கேள்வி அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: மீனாட்சி பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்கம்மா.
3: அந்த காலத்து செவரு வந்து களிமண்ணால கட்டிருப்பாங்க, சப்பக்கல் வச்சு நிறைய கல் எடுக்குவாங்க. சப்பக்கல்லா இருக்கும், இப்போ உள்ள கல் இருக்காது, சப்பா இருக்கும் கல், அதை வச்சு களிமண்ணாலே கட்டிருப்பாங்க.
0: சரி,
3: அதனாலதான் அது செவரு அகலமா இருக்கு.
0: ஆஹா, நான் கேட்ட கேள்வி ஏன் அகலமா இருக்குன்னு இல்ல, அந்த சுவர்லாம் ஏன் தடிமனா இருக்கு அப்படின்னு. நிறைய பழைய கால நம்ம எவ்வளவோ ரோட்ல சைட்லாம் போறோம் இல்லையா, அப்ப வந்து ஓல்டு பில்டிங் நிறைய
3: பாத்துக்கலாம்.
0: உங்க வீட்லயும் அப்படிதான் இருந்ததா? சரி, அதான் ஏன் அப்படி கட்டுறாங்க?
3: அது அந்த காலத்துல வந்து சிமெண்ட் எல்லாம் கிடையாது இல்ல மேடம்.
0: ஓகேமா, ஓகே.
3: அதனால வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கறதால அப்படி கட்டது.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா. ஆக்சுவலி பழங்கால கட்டடங்களை ஏன் அப்படி தடிமனா கட்டுறாங்கன்னா, கட்டடத்தோட பாரத்தை தாங்கிறதுக்காகவும் வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் பாதுகாப்பா அதிகரிக்கவும் தான் இந்த தடிமனான சுவர்கள் உதவு செஞ்சுச்சாம். பழங்கால கட்டிடங்களோட சுவர் ஏன் தடிமனா இருக்குன்னா, இது மூணு ரீசன் தான். கட்டடத்தோட பாரத்தை தாங்கணும், ரெண்டாவது வெப்பத்தை கட்டுப்படுத்தணும், அப்புறம் பாதுகாப்பா அதிகரிக்கணும். சரி, நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்டலாமா? கட்டடக்கலையில ஆர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஏன் முக்கியம் அப்படின்றதுதான் அடுத்த கேள்வி. கட்டிடக்கலையில் வளைவு, அதாவது ஆர்ச்சின்னு சொல்லக்கூடிய வளைவு ஏன் முக்கியமானதா இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. கேள்விக்கு

0: பதில் சொல்ல தயாரா இருக்கக்கூடிய நேயர் வணக்கம், யார் இங்க இருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க சார்.
1: நான் பழங்கால கட்டிடங்கள் தரிமா இருக்காது, கம்பிகள் இல்லாத காலம் மேடம்.
0: சார் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போயாச்சே சார்.
1: கட்டடக்கலையில
0: இப்போ பாத்தீங்கன்னா ஆர்ச் நிறைய பேர் வைக்கிறாங்க இல்லையா, அது ஏன் முக்கியமானதா இருக்கு? வளைவு வைக்கிறாங்க கட்டடக்கலையில, ஆர்ச் மாதிரி வைக்கிறாங்க இல்லையா,
1: சம்பந்தமா வைக்கிறாங்க மேடம், தலைவரோட நினைவுகள் சம்பந்தமா.
0: புரியல சார்.
2: பரவாயில்ல,
0: நீங்க மறுபடியும் சொல்லலாமே. கட்டிடக்கலையில் வளைவு அதாவது ஆர்ச் வந்து ஏன் முக்கியம்னு சொல்றாங்க?
2: கட்டிடக்கலை வந்து பழங்கால சிவருக்கான கேட்டீங்கல்ல, அதுக்கு அடுத்த க்வெஸ்சனா?
0: ஆமா.
2: அடுத்த க்வெஸ்சன் என்னது அதாவது கட்டடக்கலையில ஆர்ச் மாதிரி வைக்கிறாங்கல்ல அது ஏன் முக்கியமானதுன்னு சொல்றோம் ஆர்ச் வளைவு வந்து ஜாஸ்தியா இருக்கிறதுனால உயரம் அதிகமா இருக்கிறது அளவு கூட இருக்கலாம் நம்ம குனிந்து போறதுக்கு வசதியா இருக்கிறது அப்ப நிமிந்து போறதுக்கு வசதியா இருக்கிறது
0: கட்டடக்கலையில ஆர்ச்சி ஏன் வைக்கிறாங்கன்னா, அதாவது ரெண்டு சைடு உள்ள பெரிய இடைவெளி இருக்கும் இல்லையா, அதோட மேல உள்ள பாரத்தை பக்கவாட்டில் பகிர்ந்து தாங்கிறதுக்காக தான் வைக்கிறாங்க. கதவோ ஜன்னலோ ரெண்டு சைடு இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில ஒரு செவரு மாதிரி இருக்கும், அதை வந்து பிடிச்சி தாங்கிறதுக்கு சப்போர்ட்டிவா தான் அந்த ஆர்ச் வந்து வைக்கிறாங்க, அதுக்கு தான் இந்த ஆர்ச் உதவுது. சரி, இப்போ அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். எந்த திரைப்படத்திலிருந்து அப்படின்னா, வேல் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் கேட்க போகிறோம். வடிவேல் ராகு பிரேம்ஜி பாடின பாடல், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் பாடல் இது வேல் திரைப்படத்திற்காக.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:32. நிகழ்ச்சியில் கட்டடக்கலை சம்பந்தமான கேள்வி பதில்களுக்கெல்லாம் நேர்களை ரொம்பவே அழகாக யோசிச்சு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில் பாடலுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு ஆர்ச்சை பற்றி கேட்டோம் இல்லையா, அந்த கேள்விக்கு வந்து நிறைய பேர் பதில் போட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னா, நடராஜா சுப்பையா புத்தகத்துலேருந்து அள்ளி நகரமெஸ் மகாதேவன், வித்யா ரவிசங்கர், வீரராகவன், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹரிராம் விக்னேஷ் ஹுசூர்லேருந்து, அப்புறம் ஹரிராம் மறுபடியும் போட்டிருக்கிறாங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, பசுமை கட்டடம் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் கேள்வி. கட்டடத்தில் பசுமை கட்டிடம்னு ஒன்று இருக்கு, அப்படின்னா என்னன்றது தான் அடுத்த கேள்வி. கேள்விக்கான விடைய நேர்கிட்ட கேட்டுடலாம். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம்மா, யார் எங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லலாம்.
1: வணக்கம், வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், நீங்க பேசுறதே எங்களுக்கு தெளிவா கேக்குது. சொல்லுங்க சார். சார், உங்களுடைய ரேடியோ வால்யூமை நீங்க கம்மியா வச்சுட்டு எங்கள்கிட்ட பேசுறீங்களா? ரேடியோவை கேட்டு பேசாம தொலைபேசியில வரக்கூடிய கேள்விக்கு. ஓகே சார்.
1: பசுமை கட்டிடமா?
0: ஆமா சார்.
1: பசுமை கட்டிடம் என்பது சுற்றி பசுமையான மரங்கள் இருக்க வேண்டும், சுற்றி தண்ணிய வசதிகளும் இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு பசு ஓலை மாதிரி இருக்க வேண்டும், கட்டடத்தினுடைய வண்ணம் கூட பச்சையாக இருக்க வேண்டும்,

0: இப்படி கண்ணுக்கு இனிமையாகவும் குளுமையாகவும் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் தான் பசுமை கட்டடம்.
1: ஓகே சார், இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் சந்திச்சில்ல. வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்டாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சார், பசுமை கட்டடம் அப்படின்னா என்ன?
2: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் சார்.
2: மகிழ்ச்சி மேம்.
1: சொல்லுங்க
2: கேள்வி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க.
1: கேள்வி மறுபடியுமா? ஆப்ல கேட்டுட்டு இருக்கீங்களா?
2: ஆமா மேம்.
1: ஏ டைரக்டாவே கேட்டலாமே. ஓகே, பசுமை கட்டிடம் என்றால் என்ன அப்படின்றது தான் கேள்வி.
2: மேம், எந்த வகையான ஆர்டிபிஷியலான கெமிக்கல்ஸும் இல்லாம இருக்கும் பசுமை குடில்னு சொல்லுவாங்க. பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் டோர்ஸ் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த பசுமை குடில்ல அமைப்பாங்க.
1: பசுமை குடில் இல்ல, பசுமை கட்டடம்.
2: கரெக்டா மேம்,
1: பசுமை கட்டிடம்.
2: அதுதான், எந்த விதமான கெமிக்கல்ஸும் இல்லாம கிளாஸ் மாத்திரம் பயன்படுத்தி கட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
1: ஓகே சார், ஓகே, இனிப்பில வந்ததுக்கு நன்றி. இதே கேள்வியா அடுத்த நேர்கிட்ட கேட்டலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
3: ஹலோ.
1: வணக்கம் சார்.
3: ஹலோ,
1: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: தஞ்சாவூர்ல இருந்து பிரகாஷ் பேசுறேங்க.
1: சொல்லுங்க சார், பசுமை கட்டடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தோம்.
3: அத பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது. இந்த
1: பரவாயில்ல, முயற்சி பண்ணி சொல்லுங்க.
3: வந்தவங்களே மறுபடியும் வர்றாங்க, அவங்களுக்கு கொஞ்சம்
1: நன்றி. ஆக்சுவலி பசுமை கட்டடம் என்ன அப்படின்னா என்னன்னா, இயற்கை வளங்களை குறைவா பயன்படுத்தி மின்சாரம் தண்ணீரை சேமிச்சு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப வடிவமைக்கப்படும் கட்டடங்களே பசுமை கட்டடம்னு சொல்றாங்க. பதில் இன்னொரு மாட்டியே சொல்றேன், பசுமை கட்டடம்னா இயற்கை வளங்களை குறைவா பயன்படுத்தி மின்சாரம் தண்ணீரை சேமிச்சு சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்படும் கட்டடம் தான் பசுமை கட்டடம்னு சொல்றோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியும் கேட்டலாம். கட்டடக்கலையில் வந்து இந்தோ சாரசெனிக் அப்படின்னு சொல்லி ஒரு கலை இருக்கு, அப்படின்னா என்ன அப்படின்றது தான் கேள்வி. இந்தோ சாரசெனிக் கட்டடக்கலைன்னு ஒன்று இருக்கு, அப்படின்றதா என்ன அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல தயாராக காத்துட்ருக்கக்கூடிய நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் இங்கே இருந்து? சொல்லுங்க சார். வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம் சார், யாருங்க இருந்து உங்க பேர்?
4: சாவல்பட்டி கோபால்.
1: ஓகே சார், கட்டடக்கலையில இந்தோ சாரசெனிக் கலைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க, அப்படின்னா
4: என்ன சார்? கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: ஓகே சார், இனிப்புல வந்திருக்கு, நன்றி. ஆக்சுவலி இந்தோ சாரசெனிக் அப்படின்றது இந்திய பாரம்பரிய கட்டடக்கலையும் இஸ்லாமிய கட்டிடக்கலை ஐரோப்பிய கட்டிடக்கலை நுட்பங்கள் ஒன்றிணைந்து உருவான கட்டிடக்கலை பாணியை தான் நம்ம இந்தோ சாரசெனிக்னு சொல்றோம். இது குறிப்பா 19ஆம் நூற்றாண்டுல பிற்பகுதியில் பிரிட்டன் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பிரபலமாச்சு. குறிப்பாக இந்த கட்டடங்களை நீங்கள் நிறைய பேர் சென்னையில் பார்த்துருப்பீங்க. ஓ, இதுதான் இந்தோ சாரசெனிக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. சென்னையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா, இந்தோ சாரசெனிக் கட்டிடக்கலைன்றது வரலாற்று சான்றுகள் வந்து நிறையா இருக்குது. அதில் சென்னையில் இந்த பாணியில் 1768 கட்டி முடிக்கப்பட்ட முதல் கட்டடம் தான் சேப்பாக்கம் அரண்மனை. அப்புறம் வந்து சென்னையில் சென்ட்ரல் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கா, அதுவுமே இந்தோ சாரசெனிக் கட்டடக்கலையில் தான் கட்டினது. அப்புறம் வந்து பொது அஞ்சல் அலுவலகம், ஹைகோர்ட், சென்னையுடைய ஹைகோர்ட்டு, அப்புறம் ரிப்பன் பில்டிங், விக்டோரியா அரங்கம், இதெல்லாம் இந்தோ சாரசெனிக் கலையை பயன்படுத்தி தான் கட்டப்பட்ட கட்டடம். ஸோ இனிமேல் இந்த கட்டடத்தை பார்க்கும்போது, ஓ, இதெல்லாம் இந்தோ சாரசெனிக் கட்டடத்தை கலையில் வந்து கட்டப்பட்டது அப்படின்ற நினைவு வரட்டும். சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில் மனு மற்றும் சுனந்தா பாடிய பாடலை கேட்கலாம்.

0: இன்னைக்கு கட்டடக்கலை சம்பந்தமான கேள்வி பதில்கள்லாம் நிகழ்ச்சியில தொடர்ந்து வளம் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில ரொம்ப நிறைய பேர் ஆர்வமா விடை சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ கேள்விக்கு முன்னாடி வந்து நம்ம பாடலுக்கு முன்னாடி இந்தோ சாரசனி கட்டடக்கலையை பத்தி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய கொஸ்டினுக்கான ஆன்சரை பதிவு பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, பூவபாளையம் ஆனந்தமுருகன், ஹரிராம், அள்ளிநகரம் மகாதேவன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, அப்புறம் சுகுணாதேவி, விக்னேஷ் ஹுசூர்லேருந்து, அப்பு ஐனாவரம், அப்புறம் ராஜேஸ்வரி சுந்தரம், ஹரிராம், இவங்கெல்லாம் வந்து பதிலை வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்டலாம். இப்போது இந்தோ சாரசனி கட்டடக்கலைன்னு சொன்னோம் இல்லையா, இந்த கட்டடக்கலை பாணியிலேயே இப்போது சென்னைக்கு விடை சொல்லியாச்சு. சென்னை மாதிரியே இன்னும் எந்தெந்த நகரங்களில் இந்த மாதிரியான கட்டடங்களை பார்த்துருக்கீங்க அப்படின்றது தான் கேள்வி. கேள்வியை ஒரு முறை மீண்டும் சொல்கிறேன். இப்போது இந்தோ சாரசனி கட்டடக்கலைன்னு சொன்னோம் இல்லையா, அது சென்னையில் இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ சென்னையில் நான் சொன்னோன்னே அந்த மாதிரியான கட்டடக்கலையை பார்த்தோன்னே, ஓ இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பில் இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் இந்தோ சாரசனி. இந்த மாதிரி சென்னை இல்லாமல் வேறு எந்தெந்த நகரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், இணைப்பில் நீக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யாருங்க? சொல்லுங்க சார், கேள்வி.
1: கட்டடக்கலை பத்தி கேட்டிருக்கீங்க.
0: இந்தோ சாரசனி கட்டடக்கலை பத்தி நம்ம கேட்டிருந்தோம் இல்லையா, சென்னையில இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி வேற எந்தெந்த நகரத்துல இருக்கு?
1: மதுரையில இருக்குமாமா?
0: மதுரையிலயா? மதுரையில என்ன இடம் தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரியலீங்களா?
0: இனிப்புல வந்ததற்கு நன்றி சார். இனிப்புல நீ கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
3: எனக்கு சென்னையில இருக்க கட்டடம்னா ரிப்பன் பில்டிங் கட்டடம் தான் மேடம். அதே மாதிரி சென்ட்ரல் சென்ட்ரல் சொல்லலாம், எக்மோர் சொல்லலாம்.
0: சென்னை நம்ம சொல்லியாச்சு, சென்னை தவிர வேற
3: இடங்கள் கேட்கறீங்களா?
0: வேற எந்தெந்த நகரத்துல எல்லாம் அந்த மாதிரியான கலை இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி.
3: இது நம்ம
0: ஓகே சார், நேரம் குறைவாக இருக்குது, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி சார். ஆக்சுவலி சென்னையை தவிர மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத் போன்ற நகரங்கள்லாம் இந்தோ சாரசனி கட்டிடக்கலை பாணியை வச்சே நிறைய கட்டிடங்கள் இருக்குது. அப்போ என்னென்ன இடத்துல இருக்குது? சென்னை, மும்பை, கொல்கட்டா, ஹைதராபாத், இந்த நாலு நகரத்துலேயும் இந்தோ சாரசனி கலையை யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்கலாம். கட்டிடக்கலைக்கும் கட்டுமானத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் கேள்வி. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் இங்க இருந்து?
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து சார்?
4: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருநாகேஸ்வரம், காரைக்கால் சாலை, லிங்கம்துறை.
0: சொல்லுங்க சார், கட்டடக்கலைக்கும் கட்டுமானத்துக்கும் என்ன வித்தியாசம்?
4: ஒரு அரண்மனை கட்டிடம் ஒண்ணு இருக்குங்க, பழமை வாய்ந்தது.
0: எங்க சார்?
4: திருவடைமருதூர்.
0: ஓகே சார், இப்போ அந்த க்வெஸ்சன் முடிஞ்சாச்சு.
4: கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு அரண்மனை ஒண்ணு இருக்கு, அது ஒரு மிக பழமையான ஒரு கட்டிடம்.
0: ஓகே சார், பண்ணமா மிக பழமையான கட்டிடம் கேக்கல, இந்தோ சாரசனிக்குன்ற
4: இந்த காலத்திலே இருக்குங்க, ரொம்ப அருமை.
0: ஓகே சார், இப்போ கட்டடக்கலைக்கும் கட்டுமானத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேள்வி கேட்டோம். நிகழ்ச்சியில இனி கூட அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யாருங்க இருந்து?
5: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இருந்து?
5: நலம்பூர்ல இருந்து கிருஷ்ணதாஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், கட்டடக்கலைக்கும் கட்டுமானத்துக்கும் என்ன வித்தியாசம்?
5: கட்டுமானம்ங்கிறது வந்து சிமெண்ட் இந்த மாதிரி பொருட்களை உபயோகப்படுத்தி கட்டுறது, அதை

0: எப்படி கட்டுறதுங்கிறது கட்டடக்கலை.
1: மறுபடியும் சொல்லுங்க.
0: கட்டுமான பொருட்களை உபயோகப்படுத்தி கட்டுறது கட்டுமானம். அது எந்த விதத்துல எந்த ஸ்டைல்ல கட்டுறோங்கிறது கட்டிடக்கலை.
1: ஓகே சார், அழகாக முயற்சி பண்ணீங்க.
0: இந்த இல்லையா இந்தோ சாஸ்தனிக்கு இட்டு வாசம் மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்.
1: ஓகே சார், ஓகே, இனிப்பில் வந்ததுக்கு நன்றி சார். அழகா சொன்னாங்க, கட்டடக்கலைக்கும் கட்டுமானத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கட்டடக்கலைன்றது ஒரு கட்டடம் எப்படி இருக்கணும், எப்படி பயன்படுத்தணும்ன்றதுக்கான கலை வடிவமைப்பு தான் கட்டடக்கலை. கட்டுமானம்ன்றது அந்த கலை வடிவமைப்பை நடைமுறையில உருவாக்கம் செய்யறது தான் கட்டுமானம். கட்டடக்கலைனா ஒரு கட்டடம் எப்படி இருக்கணும், எப்படி பயன்படுத்தணும்ன்றதுக்கான கலை வடிவமைப்பு. கட்டுமானம் அப்படின்னா அந்த கலை வடிவமைப்பை நடைமுறையில் உருவாக்கும் செயல்முறையை தான் நம்ம கட்டுமானம்னு சொல்றோம். சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டுடலாம். என்ன திரைப்படத்திலேருந்து பாடல் கேட்குறோம் அப்படின்னா, ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாம். கேஜே யேசுதாஸ் பாடின பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில், கலைக்குமாரின் கற்பனை வரிகளில் ஆனந்தம் திரைப்படத்திற்கான பாடல் இது.

0: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
2: நேரம் காலை 10:53 ஆயிடுச்சு. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில இறுதி பகுதியில இருக்கிறோம். சரி, இன்னைக்கு கட்டடக்கலை சம்பந்தமான கேள்விகளில் வரக்கூடிய நிறைவான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கட்டடத்தை கட்டணும் அப்படின்னா அதனுடைய அழகான வடிவமைப்பு மட்டும் போதுமா அப்படின்றது தான் கேள்வி. ஒரு கட்டடத்தை கட்டணும்னா அதோடைய அழகான வடிவமைப்பு மட்டும் போதுமா அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க நினைக்கிறேன். இணைப்பில் இணையப்படியா அடுத்தனே இன்னும் யாரும் வரலைன்றது. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, ஒரு கட்டடத்தை அழகா கட்டுறது மட்டும் போதுமா, அது வடிவமைப்பு மட்டும் போதுமா அப்படின்றது தான் கேள்வி. நேரம் குறைவாக இருக்கிறது. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம், யார் இங்கிருந்து?

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
0: எம்டி ரவிச்சந்திர, எஸ்டி நகர், அம்பத்தூர் மேடம். நலமா மேடம், எல்லா நேயர்களுக்கும் அன்பும் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நெஞ்சத்துக்கும் என் வாழ்த்துக்கள் மேடம்.
1: எல்லாரும் நலமா இருக்கும்
0: சார். மேடம், கட்டடம் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்கணும் மேடம். பல மூலப்பொருள்கள் ரொம்ப முக்கியம். அதுல அந்த இதுல அந்த காலத்துல கடுக்காய்த்தேன்னு அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் போட்டு செய்வாங்க. அந்த பிரமேதம் எல்லாம் கட்டும்போது பைபிள்ல படிச்சிருக்கேன் நானு. 3500 வருஷமா நிக்குது அது. அதே மாதிரி இது இது பொருள் எல்லாம் லாங் லாஸ்டிங்கா இருக்கும். என்ஜினியரிங் மைண்ட் இருக்கணும். என்ஜினியரிங்கான அந்த சிமெண்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு பதிலாக மாற்றம் என்ன இருக்கும் ஆதி காலங்கள். இன்னும் இருக்கு தாஜ்மஹால்லாம், கொஞ்சம் கூட அழியாது. நம்ம போய் பாத்துட்டு வந்தோம் மேடம் தாஜ்மஹால். நிறைய நகரங்கள் நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்து
1: ஒரு கட்டடத்தை அழகா மட்டும் வடிவமைப்பது போதுமா அப்படின்னா அது இல்ல. நல்ல கட்டிடக்கலை அப்படின்றது அழகு, பயன்பாடு, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பொருத்தம், இது எல்லாத்தையும் தாங்குனதா இருக்கணும். அழகு, பயன்பாடு, பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பொருத்தம், இது எல்லாத்தையும் சேர்ந்து தாங்கினதா இருந்தாதான் ஒரு கட்டிடம் அழகாகவும் இருக்கும், அதனுடைய தரமும் நல்லாவும் இருக்கும். சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் சமுத்திரம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் கங்கா பாடின பாடல்

நாம தினமும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பழைய கட்டடத்தை இனிமேல் வெறும் கட்டடமாக பார்க்காதீங்க. அதன் ஒவ்வொரு தூணுக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கலாம். ஒவ்வொரு வளைவுக்கு பின்னாலும் ஒரு பொறியியல் ரகசியம் இருக்கலாம். ஒவ்வொரு சிற்பத்திற்கு பின்னாலும் ஒரு கலைஞனின் கற்பனை இருக்கலாம். அதுதான் கட்டிடக்கலை. கல், மண், மரம், இரும்பு இதை வச்சு உருவாக்குறது மட்டும் கட்டிடம் இல்ல, மனித அறிவும் கற்பனையும் சேர்ந்து எழுதும் வரலாற்று புத்தகம் அது. இதுவரை என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையை 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை நேயர்களோடு சேர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இசைக்கு வயதில்லை, இனிமைக்கு எல்லை இல்லை. காலங்கள் மாறினாலும் சில குரல்கள் மட்டும் நம் நினைவுகளில் என்றும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். அந்த அழியா பொக்கிசங்களின் இசை பயணத்தை மீண்டும் உங்கள் இதயங்களுக்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி இது.
2: என்றும் இனியவை

1960-70களின் காலத்தால் அழியாத காவிய கானங்கள் இது. ஒரு பாடல் கேட்டாவே நமக்கு பழைய நினைவுகள் விழித்தெழும். ஒரு வரியை கேட்டாவே மனம் மீண்டும் அந்த பொற்காலத்துக்கு பறக்கும். அந்த இனிய இசை பயணத்தில் உங்களை அழைத்து செல்ல வருகிறது என்றும் இனியவை. மனதை இசையால் மலரச் செய்ய தயாராகுங்க. இன்றைக்கி என்றும் இனியவை நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான பாடல் இடம்பெறப்போகுது அப்படின்னா தத்துவ பாடல்களாக இடம்பெறப்போகுது. அதில் வரக்கூடிய முதல் பாடல் தியாகம் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடின பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் பாடல் இது.

உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே.

0: காலத்தால் அழியாத காவிய கானங்களாக என்றும் இணையவ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:07. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் வாலியுடைய கற்பனை வரைக்கு டி எம் சௌந்தரராஜன் பாடின பாடல். எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைப்பில் ஆசை முகம் திரைப்படத்திற்கான பாடல் இது.
1: இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
1: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து, பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: எல்லாருக்கும் வணக்கங்க, நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் FM 102.3 FM கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

பழைய பாடல்களின் இனிமையை என்றும் இனியவையாக ரசித்து கேட்டுட்ருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:12. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1973 மாதவனுடைய தயாரிப்பில் சிவாஜி கணேசன், உஷாராணி, ஸ்ரீகாந்த் இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் ராஜபாட் ரங்கதுரை. இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரைக்கு TM சௌந்தரராஜன் பாடின பாடல் இது ராஜபாட் ரங்கதுரை திரைப்படத்திற்காக.

காலத்தை வென்ற காவிய கானங்களாக என்றும் இணையவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:16. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1963 ஜெமினி கணேசன் தேவிகா நடிப்பில் வெளியான திரைப்படம் சுமை தாங்கி. இந்த திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு பி.பி. ஸ்ரீனிவாஸ் இசையமைப்பில் பாடல் இது சுமை தாங்கி திரைப்படத்திற்காக.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

காலத்தை வென்ற காவிய கானங்களாக என்றும் இணையவே விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:22. 1964 திருமுகன் அவங்களுடைய தயாரிப்பில் சிவாஜி எம்ஜிஆர் சாவித்திரி நடிப்பில் வெளியான திரைப்படம் வேட்டைக்காரன். இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவன் இசையமைச்சிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரைக்கு டி எம் சவுந்தரராஜனும் ஏ எல் ராகவனும் குரல் அமைப்பில். பாடல் கேட்டலாம் வேட்டைக்காரன் திரைப்படத்திற்காக.

நேரம் முற்பகல் 11:26. இன்றும் இனிவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் MS விஸ்வநாதன் இசைக்கு கண்ணதாசனுடைய கற்பனை வரைக்கு TM சவுந்தரராஜன் பாடிய பாடல். இது சூரியகாந்தி திரைப்படத்திற்காக.

காதுகளில் ஒலிப்பது பாடல்கள் அல்ல, காலத்தின் நினைவுகள், மறக்க முடியாத மெட்டுகள், மறையாத உணர்வுகள். இந்த மெட்டுகள் பழையவளை அல்ல, மனதுக்கு நெருக்கமானவை, என்றும் இனியவையாக தத்துவ பாடல்களாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:31. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் பாடல் இது, ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக.

செவியோரம் சுகராகம். இது விவபாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பழைய பாடல்களின் அணிவரிசையாக இன்றும் இனியவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:37. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் நீலகண்டனுடைய தயாரிப்பில் 1970 MGR ஜெயலலிதா நடிப்பில் வெளியான திரைப்படம் என் அண்ணன். இந்த திரைப்படத்திற்கு KV மகாதேவன் இசையமைச்சிருக்கிறாங்க. கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு TM சவுந்தரராஜன் அவங்களுடைய வாய்ஸில் என் அண்ணன் திரைப்படத்திற்கான பாடல் இது.

என்றும் இனிவே நிகழ்ச்சியில் தொடரவிருக்கும் அடுத்த பாடல் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் டி எம் சௌந்தரராஜனுடைய குரலில் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திற்காக பாடல்.

காதல் தேன் சுட்டும் கானங்களாக என்றும் இணைவே நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. வேத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் முற்பகல் 11:46 என்றும் இணையவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் நம் நாடு திரைப்படத்திற்காக வாலியுடைய கற்பனை வரிக்கு MS விஸ்வநாதன் இசையமைப்பில் TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி, LR அஞ்சலி, ஷோபா இவங்க பாடின பாடல் கேட்டலாம். நம் நாடு திரைப்படத்திற்காக

புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப் எம் 102.3 படம் பேசும் கதைகள், சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணையவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் முற்பகல் 11:51. தத்துவ பாடல்களாக தொடர்ந்து நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டுருக்கு. இப்போது நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் 1975 எம்ஜிஆர், மஞ்சுளா, லதா இவங்களுடைய நடிப்பில் வெளியான திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன். இந்த திரைப்படத்திற்கு MS விஸ்வநாதன் இசையமைச்சிருக்கிறாங்க. மருதகாசியோட கற்பனை வரிகளுக்கு TM சவுந்தரராஜனுடைய குரலில் பாடல் இது, நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திற்காக.

நேரம் முற்பகல் 11:55. கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இனியவையாக. என்றும் இனியவே நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் 1000-இல் ஒருவன் திரைப்படத்திற்காக.

இதுவரை காலத்தை வென்ற காவிய கானங்களை தத்துவ பாடல்களாக கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் இனி கேட்டு ரசிக்க இருப்பது
2: ரெட்ரோ நேரம்.
1: ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைஞ்சாச்சு. ஒவ்வொரு நாளும் விதவிதமான பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். இன்றைய ரெட்ரோ நேரம் எந்த மாதிரியான பாடல்கள் தர இருக்கு? குறைந்த படங்கள் தான் நடிச்சிருப்பாங்க, இருந்தாலும் நடித்த படத்தில் நல்ல ஒரு தடம் படிச்சிருப்பாங்க, நல்ல இனிமையான பாடல்கள்லாம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான நடிகர்கள் நடித்த படங்கள்லேருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். முதல் பாடல் உன்னிடத்தில் நான் என்ற படத்திலிருந்து ஒலிக்கத்துக்காக இருக்கு. கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் இவங்க எல்லாம் பாடியிருக்கக்கூடிய பாடல், வாலி எழுதிய பாடல். பாடலுக்கு இசை தாய் அன்பன்.

0: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 படம் பேசும் கதைகள், சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வழங்கும் நிகழ்ச்சிகளை கும்பகோண பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்களும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப அரிய வகையான கதாநாயகர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான படங்களை நடித்தவங்க. ஏன்னா சில படங்கள் தான் நடித்தே இருக்காங்க, அதிலும் வந்து நல்ல தடம் படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி ஒரு இனிமையான பாடல்கள் இவங்களுக்கு வாய்த்திருது. அந்த மாதிரியான பாடல்களில் நம்ம அடுத்து கேட்கக்கூடியது கொக்கரக்கோ என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் SP ஷைலஜா பாடியிருக்கக்கூடிய பாடல், வைரமுத்து எழுதிய பாடல். இது பாடலுக்கு இசை இளையராஜா.

0: வணக்கம், நான் இசையமைப்பாளர் பரணி பேசுகிறேன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:12. நேர்கள் இணைந்திருப்பது ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. சில படங்களே நடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் கூட நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் இவங்க இடம்பெற்றிருக்காங்க. அப்படி ஒரு பெருமையை சேர்ந்தவங்க தான் இந்த மாதிரியான கதாநாயகர்கள். அப்படிப்பட்டவங்க நடிச்ச படத்துலேருந்து தான் பாடல்கள் இன்னைக்கு ரெட்ரோ நேரத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நீங்கள் கேட்டவை என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் இது. புலமை பித்தன் எழுதிய பாடல், இளையராஜாவோட இசையில் நமக்காக ஒழிக்கிறது.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கூட நிறைய பேர் இணைந்திருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கோம்னு சொல்லிட்டு வலங்கை மான் அங்கேருந்து துரைங்கிறவர் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன். இனிமையான பாடல்கள் வழங்கி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வாழ்த்திருக்காங்க. விசாலாட்சி பாலு அப்படின்றவங்களும் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. பரிசுவாக்கம் சௌந்தரராஜன், பிரேம்நாத், பிரேம், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள், இடைக்கால பாடல்கள் கேட்கறதுல மகிழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதல் பாடலாக உன்னிடத்தில் நான் ஒழிச்சவங்க இல்லையா, அந்த பாடல் வந்தது இல்லையா, அது வந்து ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு கேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பெரியார் நகர்லேருந்து ராஜேஷ். நடராஜன் சுப்பையா அவர் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் 1986 உன்னிடத்தில் நான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் வந்து இப்போ நம்ம கேட்டோம், ரொம்ப அருமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. காஞ்சனா வி கேவிஜே அப்படின்றவங்க கொடமாண்டப்பட்டியில் கே வி ஜெயசிலன் அவங்களோட சேர்ந்து கேட்குறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. வானொலியில் அடிக்கடி கேட்க இயலாத பாடல்கள் வழங்கினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியும் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. பாடல் இனிமேனு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் இனிய பிற்பகல் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கேம்கான எம்ஜி செல்வகுமார் அவங்க சொல்லியிருக்காங்க. செல்வநாதன் அவங்களும் வந்து வேலங்குடி அங்கேருந்து குணசுந்தரின்றவங்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் இளங்கோ அவங்களுமே அதே மாதிரி தான். வீரராகவன் அவரும் வந்து பகல் பொழுதில் வணக்கம், ரெட்ரோ நேர ரெட்ரோவில் இணைகிறேன், இன்னிசையில் நினைகிறேன், இதயம் தொட்டும் மகிழ்கிறேன், இனிய தொகுப்பை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன். முரளிதரன் வந்து கீதம் சங்கீதம் அருமையான பாடல்னு சொல்லியிருக்காங்க. கீதம் சங்கீதம் பாடலை ரசித்து கேட்டோம்னு கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமாரும் சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அவருமே கூட அந்த பாட்டில் வந்து இளவரசி வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க, அவங்களும் அந்த பாட்டை ரசிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவரும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கலீல் அகமது எல்லோருமே எல்லோருடைய பதிவுகளுக்கும் நன்றி. இவங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முகமது பிலால் சி, முரளிதரன் விழுப்புரம் ஓ வசந்தராஜா பாட்டுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அப்பு அயனாவரத்துலேருந்து அவருமே கேட்டுட்டுருக்கோம் பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. விசாலாட்சி பாலு, கலீல் அகமது, ரமா இவங்க வந்து டி நகர்லேருந்து, ரமா ரவி, புரசேவாக்கம் சௌந்தரராஜன் இவங்களும் நிகழ்ச்சியில் கேட்டிருக்காங்க. கீதம் சங்கீதம் பாடல் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கேன், சிறப்பாக தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க, பாடல்கள்லாம் அருமை, நண்பகல் வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. ரவி பி அம்பத்தூர்லேருந்து, கண்ணன் மேட்டுப்பட்டி இவருமே பாடல்லாம் கேட்டுருக்கிறோம், இனிமையாக உள்ளதுன்னு வாழ்த்திருக்காங்க.

12:20. அடுத்த பாடல் வந்து காதல் ஓவியம் என்ற படத்துல இருந்தா நம்ம கேட்க போறோம். இந்த படத்துல கூட ஒரு அறிமுக நாயகரான கண்ணன் அப்படின்றவர் நடிச்சிருப்பாரு. ரொம்பவே தத்ரூபமான நடிப்பை வந்து வெளிப்படுத்திருப்பாரு. சங்கீதத்துல ஈடுபாடு இருக்கிற மாதிரியான கதாபாத்திரமும் அவருக்கு வாய்த்தது இல்லையா. அந்த வகையில நம்ம கேட்கக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்க போகிறது. வைரமுத்து எழுதிய பாடல் இது. பாடலுக்கு இசை இளையராஜா.

வெடி வரும் ஒரு கிளி, இசையனும் மழை வரும், இனி எந்த மயில் வரும், ஞாபக வேதனை நீரும்.

ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண பகண ககண ரகண சகண யகண ரகண சகண தகண ரகண சகண தகண பகண சகண தகண பகண ககண.

புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 படம் பேசும் கதைகள், சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.

விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் இன்னமே இணைஞ்சிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா, வாணியம்பாடி அங்கேருந்து கணபதி அப்படின்றவர் இணைஞ்சிருக்காரு, செந்தில், கண்ணன், ஷோபா அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்குறோம். ரெட்டோ நேரம்ல எல்லா பாடல்களும் இனிமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேல்முருகன் ஜடேரி அங்கேருந்து வேல்முருகன், ரெட்டோ நேரம் அந்த பாடல்கள் தேர்வு சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து பாடல்கள் ரொம்ப சூப்பர் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, நடிகர் நடிகைகள் படமாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் அருமையாக நீங்கள் கொடுக்குறீங்கன்ற மாதிரி வாழ்த்திருக்காங்க. அவங்களாம் ஒரு படமாக தான் நடிச்சிருந்தா கூட எவ்வளோ நல்ல பாடல்கள்லாம் இருக்குது இல்லையா, அதுதான் அவங்களையும் உணர்ந்திருக்காங்க. காட்டுப்பாக்கம் அங்கிருந்து ஆண்டனி ராஜ், மறந்து போன நடிகர் நடிகையின் பாடல்களை தேடித்தரும் விபத் பாரதிக்கு பாராட்டுக்கள். உன்னிடத்தில் நான் பட பாடல் காட்சியில் நடித்த தேவி லலிதா என்பவர் தொலைக்காட்சி நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து ஆனந்த கண்ணீர் என்ற ஒரு சிவாஜி கணேசனோட அவர் நடிச்சிருக்காங்க, மகளா அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். கரெக்டு, அந்த ஹீரோ கூட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு படம் தான் நடிச்சார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாடல்களை. மேலப்பேடு தாயலன் ரெட்டோ ரெண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து கமல் அன்பன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, நல்ல ஒரு போஸ்ட் போட்டு வணக்கம்லாம் நம்மளுக்கும் வச்சுருக்காங்க. ரெட்டோ நேரம் நிகழ்ச்சி அருமைன்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா அவங்க வந்து பம்மல்லேருந்து அவங்களும் பாடலாம் நம்ம கேட்டுட்ருக்கோம் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கோபால் சம்பல்பட்டியிலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. விசாலாட்சி, பாலு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா காதல் ஓவியம் பாடல் அருமை, பாரதி ராஜா படம் அந்த சூப்பராக இருக்கும் அந்த பாடல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கூட வந்து முகமது பிலால் அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சியில் வந்து கேட்டுட்ருக்கோம். அயனாவரத்துலேருந்து காதல் ஓவியம் பட பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் குமரன் சொன்ன

பாம்புக்குளத்துலேருந்து அதிகம் நடிக்காத நடிகர்கள் அவங்களோட படங்கள்லேருந்து பாடல்கள் தேர்வு செஞ்சு அருமையாக கொடுத்துட்ருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. நடராஜன் சுப்பையா அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் பாடலையும் வந்து வாழ்த்துனாங்க. அவங்களும் வந்து ரொம்ப இன்பமாக நம்ம கேட்டுட்ருக்கோம். 102.3 மட்டும்தான் இப்படி நம்மளை மகிழ்விக்க முடியும். காதல் ஓவியம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எத்தனை முறை கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் சொல்லி வாழ்த்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஷாகுல் ஹமீத் அப்படின்றவரும் வந்து நிகழ்ச்சியில் இசை ஊற்றாக காற்றோடு கவி பாடி கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம் சொல்லியிருக்காங்க. எரவாஞ்சி சேரி அப்படின்ற இடத்துலேருந்து கலில் அகமது அவங்களுமே வந்து பொன்னேரியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் வாழ்த்திருக்காங்க. ரங்கராஜன் சித்திக்கும் இன்னைய காலை மதிய வணக்கங்கள்லாம் போட்டுட்டு அவங்களும் நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். குரசிவக்கம் சவுந்தரராஜன் இசையில் புரிசவாக்கம் சவுந்தரராஜன் இளையராஜா இசையில் ஒழித்த எஸ்பிபி பாடிய பாடல் அருமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. ரவி பி அவங்களும் நல்ல நல்ல பாடல்கள்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சிவா சிவகுமார் அருமையான பாடல்கள்னு சொல்லி நம்மளே மகிழ்ச்சிருக்காங்க. கூடவே வந்து நல்ல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நடராஜன் சுப்பையா, நல்ல பாடல்கள் அப்படின்ற தம்ஸ் அப் பண்ணியிருக்காங்க. ரேரா நடிச்ச நடிகர் அந்த மாதிரியான தலைப்புல நம்ம பாடல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லைங்களா. அந்த வகையில் மூன்றாம் பெரிய படத்திலேருந்து பாடல் இப்போ ஒழிக்க போகிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அவங்களோட குரல்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் வைரமுத்து எழுதியிருக்க பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. இந்த ஒரு நடிகர் வந்து இந்த ஒரு சீன் கொஞ்சம் சீன்ஸ்ல தான் வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பாடல் அவருக்கு நல்ல ஒரு பாடலாக அமைஞ்சது. அந்த பாடலை நம்ம கேட்டு ரசிக்கலாம்.

அப்படி ஃபேஸ்புக்கில் கூட ரம்மா ரவி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லா பாடல்களுமே ரொம்ப கலக்கலாக இருக்குது நன்றின்னு சொல்லியிருக்காங்க. துரை வலங்கைமான் அங்கேருந்து அவர் சொல்லி காதல் ஓவியம் பட பாடல் ஒன்று போதுமே நிகழ்ச்சியை நிலைநிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களுமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சியில் இருக்காங்க. என்றும் பழமை கீதங்கள் ஏற்றம் தரும் நாதங்கள் வளமை மிகு பண்பலை பாடல்கள் பகல் பொழுதில் இன்ப ராகங்கள் செவிகளுக்கு தேன் சுவை விருந்து செம்மை மிகு தொகுப்பு நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்திலேருந்து பதிவிட்டிருக்காங்க. அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். விசாலாட்சி பாலு அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மூன்றாம் மறை பாடல் இதுவரை ரொம்ப நம்ம கேட்டதில்லை இல்லையா, அந்த மாதிரி கேட்டதே இல்லைன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இல்லைன்ற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இருக்கு இப்படி ஒரு பாட்டு, அதை தான் நம்ம ஒளிபரப்பணும். பாலுமகேந்திரா அவருடைய இயக்கத்தில் 1982 வெளியான மூன்றாம் பிறை படத்தில் இருக்கக்கூடிய பாடல் அருமை. இந்த பாடலை கேட்டு பல மாதங்கள் ஆகிவிட்டன அப்படின்னு சொல்லியிருக்காரு நடராஜன் சுப்பையா. டிபி குமரன் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. நண்பகல் வழக்கம் பாடல்கள் அருமைன்னு வாழ்த்திருக்காங்க. இவங்க கூடயே விசாலாட்சி பாலு அப்புறம் வந்து அப்பு அப்படின்றவர் அயனாவரத்துலேருந்து நிகழ்ச்சி சூப்பர்னு சொல்லியிருக்காங்க. அடையாளப்பட்ட ராஜேஸ்வரி முரளிதரன் விழுப்புரம் எல்லோருடைய அந்த வாழ்த்துக்கள் பதிவுகளுக்கும் நன்றி, ரொம்ப நன்றி.

0: என்ன அந்த ஆளு போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
1: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
0: ஆமா, ஒரு கையில ஷேரிங், இன்னொரு கையில சேட்டிங், இது டிரைவிங்கே இல்ல, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
1: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ் சொல்லுவோம் இல்லையா. அது ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
0: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம், அந்த வரி குதிரைக்கே வலிக்கும் இல்ல
1: ராஜா. ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்ட கடக்கும் போது போனை பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
0: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
1: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
0: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.

0: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: நேரம் 12:39 நிமிடம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தியறிக்கை கேட்கலாம் நேர்களே.
2: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சி லேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். புதுதில்லியில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தொடர்பான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அலுவலர்கள், கொள்கையாளர்கள், நிபுணர்கள் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்க இருக்கும் நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத் தன்மையை உறுதிப்படுத்தும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சியினர் வதந்திகளை பரப்பி வருவதாக குறை கூறியுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து நிதி வருவதை முறைப்படுத்த இந்த மசோதா வழிவகை செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது இம்மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். கேரள மாநிலம் விழிஞ்சம் துறைமுகத்தில் முழு அளவிலான ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் ஏற்றுமதி செய்யப்பட்ட பெட்டகங்களுடன் கூடிய 2 கப்பல்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இதுவரை சரக்கு மாற்று துறைமுகமாக செயல்பட்டு வந்த விழிஞ்சம் துறைமுகம் இன்று முதல் ஏற்றுமதி இறக்குமதியுடன் கூடிய துறைமுகமாக செயல்படுவதாக தெரிவித்தார். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட்டுக்கு நேபாள ராணுவத்தின் கௌரவ ஜெனரல் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நேபாள தலைநகர் காட்மாண்டுவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டு அதிபர் திரு ராம்சந்திர பௌடேல் அவருக்கு இப்பட்டத்தை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு துணை அதிபர் திரு ராம் சகாய பிரசாத், வெளியுறவு அமைச்சர் திரு ஷீஷர், அந்நாட்டிற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக நேபாளம் சென்ற ராணுவ தளபதி ஜெனரல் தீரத் சேட் அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் சிக்டேலுடன் இரு நாட்டு ராணுவ ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத் மாநிலங்களுக்கான பிஜேபி பொறுப்பாளர்களை அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நபின் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் திரு வினேத் தாவ்டேவும், பஞ்சாபில் டாக்டர் சதீஷ் பூனியாவும், குஜராத்தில் திரு தருண் சுக்கும் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடக அரசு பணியாளர் தேர்வாணைய முறைகேடு தொடர்பாக 21 இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. கால்நடைத்துறை அதிகாரிகள் பதவிக்கான தேர்வில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி பதவி நீக்கம் செய்யப்பட்ட அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் திரு சிவசங்கரப்பா, உறுப்பினர் திருமதி சாந்தா உள்ளிட்டோரின் இல்லங்களில் அமலாக்கப் பிரிவு சோதனை நடத்தியது. இந்த முறைகேடு தொடர்பாக கர்நாடகா மட்டுமல்லாமல் அகமதாபாத்தில் உள்ள தேர்வு முகமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் மனநலம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதாக அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மனநல ஆலோசனை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு பல்பீர் சிங் தெரிவித்துள்ளார். கடந்த 7 மாதங்களில் 45 வயதுக்குட்பட்ட 709 பேர் மனநல பிரச்சினைகளால் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி செமிக்கான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் நாளை

0: தொடங்கி வைக்கிறார். இந்த 3 நாள் மாநாட்டில் இந்தியா, ஜப்பான், சிங்கப்பூர், தென்கொரியா, மலேசியா, ஜெர்மனி உள்ளிட்ட 40 நாடுகளின் 50 பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலர் திரு எஸ் கிருஷ்ணன், இந்த மாநாட்டில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, சிங்கப்பூர், ஜெர்மனி, நெதர்லாந்து ஆகிய 6 நாடுகளின் சர்வதேச அரங்குகள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பயிற்சிகள் மூலம் தங்களது வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: வணக்கம், என்னுடைய பேர் சேகர். நான் வந்து திருப்பூர்லேருந்து வர்றேங்க. எனக்கு தொழில் முனைவோராகணும்னு விருப்பம் இருந்தது. நான் திருப்பூரில் வந்து கனரா பேங்க் மூலிமா, ஆர்சிடி மூலிமா திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது நான் வந்து சோஷியல் மீடியா மூலிமா நான் கேள்விப்பட்டேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். உதாரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயிற்சிக்கு உண்டான தேவையான பொருட்கள், ஜூட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இலவசமாக கொடுக்குறாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க.
2: வணக்கம், நான் திருப்பூர்ல இருந்து சின்னக்கரையில இருந்து வரேன். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம் மூலியமா வந்துட்டு கனரா வங்கியோட ஆர்சிடின்ற ஒரு இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரீயா சொல்லித்தர ஒரு கோர்ஸ் பார்த்தேன், சனல் பை மேக்கிங் பண்றது. அது பாத்தீங்கன்னா அதுல நிறைய விதமான பொருட்கள் அதுல தைக்கலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா பென்சில், பேனா, பவுச் எல்லாம் போன்ற காலேஜ் யூஸ் பண்ற மாதிரி அந்த பவுச் தைச்சோம். இங்கே உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்காக இருந்தவங்க, வீட்டில் சும்மா இருந்தவங்களா தான் இங்கே வந்திருக்கிறாங்க. இது வந்து கனரா வங்கிக்கும் ஆர்சிடிக்கும் மிக்க நன்றி.
0: ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் அவர் 51% வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. திரு ஹாக்கா இண்டே ஹீச்சிலேமா 29,65,326 வாக்குகள் பெற்றதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பிரெயின் 18,56,217 வாக்குகள் பெற்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வாக்கு எண்ணும் மையங்களில் நிகழ்ந்த வன்முறையை அடுத்து வாக்கு எண்ணும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் பலத்த பாதுகாப்பிற்கு இடையே மீண்டும் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமாருடன் தாம் ஆலோசனை மேற்கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். அப்போது அமெரிக்காவில் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் தேர்தலை எவ்வாறு நடத்துவது என்று திரு கியானேஷ்குமார் தம்மிடம் கேட்டதாக கூறியுள்ளார். இந்நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தேர்தல் சீர்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தேர்தலில் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் கட்டாயமாக்க இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இந்தியாவில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 64,20,00,000 வாக்காளர்கள் புகைப்பட அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களித்ததையும் அமெரிக்க அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் காசா பகுதியில் அமைதியை மேற்கொள்ள அமெரிக்கா உறுதிபூண்டிருப்பதாக அந்நாடு கூறியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் ஆலோசனை மேற்கொண்ட அமெரிக்க சிறப்பு பிரதிநிதி திரு ஜாரட் குஷ்னர் இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று கூறினார். காசா பகுதியில் சண்டை நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் தொடர் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ராஞ்சி, ஜாம்ஷேத்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று உணவு இடைவேளை வரை இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 116 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தற்போது 294 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 462 ரன்னும் இலங்கை 284 ரன்னும் எடுத்துள்ளன. உலக பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷ்ய சென் இன்று ஆஸ்திரியாவின் கொலின்ஸ் வேலண்டைனை எதிர்கொள்கிறார். தில்லியில் நடைபெறும் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று அமெரிக்காவின் லாரன் ஆலிசன் இணையை எதிர்கொள்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டிகள் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெற உள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு திருத்த மசோதா வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். ஜாம்பியா நாட்டு அதிபராக ஹாக்கா இண்டே ஹீச்சிலேமா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் வாக்காளர் அடையாள அட்டை மூலம் தேர்தல் நடைபெறுவது மிகவும் சிறந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் பாராட்டியுள்ளார். கலேயில் நடைபெறும் இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12:55. கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம் அப்படிதான் நம்ம சொல்லணும். குறைந்த படங்கள் தான் நடிச்சிருக்காங்க, இருந்தாலும் இவங்களை கொடுத்த அந்த பாடல்கள், இவங்க நடித்த அந்த படங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்படி ஒரு இம்பாக்டை இவங்க கொண்டு வந்திருக்காங்க நம்ம இடையே அப்படின்னு சொல்லி ரசிக்கக்கூடிய கதாநாயகர்கள் அந்த மாதிரியான பாடல்கள் தான் நம்ம கேட்டுட்ருக்கோம் இல்லைங்களா ரெட்ரோ நேரமில். அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஒருதலை ராகம் என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல், டி ராஜேந்தர் எழுதி இசையமைத்துள்ள பாடல் இது, கேட்கலாம்.

0: வித்தியாசமான கதாநாயகர்கள் ஒரு சில படங்கள் தான் நடிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்க நடித்த அந்த படங்கள், அவங்களுக்கு அமைந்த அந்த பாடல்கள் எங்கள் மனசு விட்டு எனக்குமே நீங்கவே நீங்காது. என்பது போன்ற படங்கள்ல இருந்து பாடல்கள், நடித்த நாடகங்களோட பாடல்களை நம்ம கேட்டு ரசித்தோம்.
1: ரெட்ரோ நேரம்
0: நிகழ்ச்சியில்

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.
2: நேரம் 1 மணி. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நமக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடல்கள் கேட்கும் போது நமக்கு கிடைக்கும். ஏன்னா நேயர்களாகி நீங்கள் ஃபோனில் அழைச்சி உங்களுக்கு பிடிச்ச பாடலை சொல்வீங்க, அதை எல்லோருமே கேட்டு ரசிப்போம் இல்லையா? அதற்கு ஈடு இணையே இல்லை. அப்படி ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கிறோம். இந்த பாடல் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இணையத்துக்காக வரக்கூடிய நேயர் யார் கேட்கலாம்? விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: ஹலோ அம்மா.
2: உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: மாங்காடு விஜி நாராயணன்.
2: நாராயணன் சார், உங்களுடைய பிடிச்ச பாடலையும் சொல்லுங்க.
3: அன்னமிட்ட கைமா.
2: அதுல
3: சொல்லு சொல்லு.
2: ஓ, ஒன்னொன்னா சொல்லு சொல்லு அப்படின்ற பாடல். இந்த பாடல் பிடிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? ஓகே, காம்பினேஷன் தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு இல்லீங்களா? சரி, ஓகே, நன்றி சார், நன்றி. திரைப்படங்களில் நடித்த நடிகர் நடிகைகள் இவங்களோட காம்பினேஷனில் வந்த படங்கள் எதுவாக இருந்தாலுமே எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்சில் வந்து கேட்டுட்டு போயிருக்காரு பாடலை. நிகழ்ச்சியோட முதல் நேயர் பங்கேற்றார் இல்லைங்களா, அவருடைய விருப்ப பாடல் அன்னமிட்ட கை என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை.
4: சொல்லு

0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம். ஹலோ,
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க.
1: என் பேர் வந்து கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பிஎம் சரவணன் பேசுறேன் மேடம்.
0: சரவணன், ஓகேங்க சார். உங்களோட விருப்ப பாடலும் சொல்லுங்க.
1: எனக்கு விரும்பிய பாடல் வந்து இது எப்படி இருக்கு படத்துல இருந்து ஜெயசங்கர் ஸ்ரீதேவி பாடிய பாடல். எங்கும் நிறைந்த பாடல் மேடம், அருமையா.
0: இயற்கை இயற்கையை வந்து கொஞ்சம் பாடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? வேற ஏதாவது காரணம் இருக்குங்களா இந்த பாடல் நீங்க பார்த்தது, எந்த காலகட்டம் அந்த மாதிரி?
1: ரொம்ப நாள் ஆகுது மேடம் இந்த பாட்டு ரேடியோல ஒளிபரப்பாகி. அருமையான மெலோடி சாங்ஸ், இந்த வெயிலுக்கு அதுக்கும் பாடல கேட்டு பாருங்க, அருமையா இருக்கும்.
0: சரிங்க சார், ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம், வாய்ப்பு கொடுத்தது.
0: அவர் வந்து இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி சில்லுன்னு குளுமையான ஒரு பாடல் கூட நான் சொல்லிருக்கேன்ற மாதிரி சொல்லிருக்காரு நமக்காக. இது எப்படி இருக்கு அப்படின்ற பாடல்ல இருந்து பாடல்னு கேட்கலாம். அதற்கு முன்னதாக
2: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 படம் பேசும் கதைகள், சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
0: நேரம் 1:07. முன்னதாக பங்கேற்ற நேயர் கும்பகோணத்தில் இருந்து சரவணன் அப்படின்றவர், அவர் விரும்பி கேட்ட பாட்டு தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். இது எப்படி இருக்கு என்ற படத்திற்காக KJS தாஸ் எஸ் ஜானகி பாடியிருக்கக்கூடிய பாடல். பஞ்சு அருணாச்சலம் எழுதியது. பாடலுக்கு இசை இளையராஜா, ஒலிக்கிறது நமக்காக.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: சோலைமேட்ல இருந்து நூர் முகமது பேசுறேன்.
0: நூர் முகமது சார், உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் பாலூட்டி வரத்த கிளி. அதுல வந்து கொலை கொலையா முந்திருக்கா அந்த பாடம்.
0: எப்பவுமே வேற மாதிரி பாடல் கேட்போம் இல்லையா? என்ன விளையாட்டு பாடல் கேட்டிருக்கீங்களா?
1: ஆமா மேடம்,
0: நல்லா விளையாடணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. சரிங்க சார், நன்றி.
1: ஓகே, நன்றி மேடம்.
0: ஏன்னா பெரும்பாலும் சில படங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது இந்தந்த பாடல்கள் தான் வரும்னு நமக்கே தெரியும். ஆனால் அந்த நல்ல ஃபேமஸான சாங்காக இருக்கும், இருந்தாலும் ஒரு வித்தியாசமாக கேட்கணுன்றதுக்காக நம்ம அதை நேரம் கேட்டிருக்காங்க. இங்கே விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் முன்னாடி போன நிகழ்ச்சியை கூட நிறைய பேர் புகழ்ந்து ஒன்று ரெண்டு பதிவுகள் இருக்குது, அதை அந்த நேரத்தில் நம்மளால் படிக்கவும் முடியல. வைஷாலி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னாக்கா, நெட்ரோ நேரம் நிகழ்ச்சி இனிமையாக இருந்தது, நேரம் சென்றதே தெரியவில்லை, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சுந்தர பெருமாள் கோயில் கலை துரைராஜன் அப்படின்ற அந்த ஒரு பதிவுலேருந்து. ரெட்ஹில்ஸ்லேருந்து ஹயத் பாஷா அவங்க பார்த்தீங்கன்னாக்கா, வெயிலுக்கு இதமான பாடல்கள் தரும் நேரம் ரெட்ரோ நேரம் அப்படின்ற மாதிரி பதிவு போட்டிருக்காங்க. பரிசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருமே வந்து மூன்றாம் பேரை பாடல் வந்து ஒரு அதுவே வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் பாடல்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த பாடலை ஒளிபரப்பினதுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரெட்ரோவில் வந்து மூன்றாம் பேரை பாடல் வானெங்கும் தங்க விண்மீன்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு கேட்டேன் ரசித்தேன்னு சொல்லியிருக்காங்க. மேலே பேடு தயாளன், முகமது பிலால் சி இவங்களும் நிகழ்ச்சி அருமை அருமையாக இருந்தது பாடல்கள்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சிவதாஸ் அப்படின்றவரும் வந்து ஒரு பூச்சரம் கொடுத்து நம்மளையும் பாராட்டியிருக்காங்க. காட்டுப்பாக்கம் ஆண்டனிராஜ் அவர் வந்து ரெட்ரோ நேரம் பாடல்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. விசாலாட்சி பாலு அவங்களுமே வந்து இன்றைய நிகழ்ச்சியில் அருமையாக இருந்தது பாடல்கள் விவித் பாரதிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து நிகழ்ச்சியில் விதவிதமான பாடல்கள்லாம் வந்து அவர் உங்க ஸ்டைலில் கொடுக்குறீங்க, ரிட்டோ நேரம் நல்லதாக இருந்தது விபத் பாரதியை பாராட்டியிருக்காங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் மேலே பேட்டு தாயலும் சொல்லியிருக்காங்க. பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி நடராஜன் சுப்பையாவும் பதிவிட்டிருக்காங்க.

0: எல்லாம் பார்ப்பாங்க.
1: அடம் பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
0: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
0: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
0: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
0: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: நிகழ்ச்சியில முன்னதாக பங்கேற்ற நேயர் நூர் முகமது, அவருடைய விருப்ப பாடல் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல், இளையராஜா இசையில பாலூட்டி வளர்த்த கிளி என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம்.

0: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா.
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸ்

நேரம் 1:20:35. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னிடம் முழுமையான கொண்டாட்டத்தோட நம்ம இணைந்திருக்கிறோம் பாடலுங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். விதவிதமான பாடல்கள், என்ன சொல்றது, அந்த சரமே வந்து அப்படி மணக்குது. ஏன்னா இசைச்சரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதுலயும் வந்து ஒருவரோட ரசனை அப்படின்னு இல்லாம பற்ப

0: விதங்களான ரசனைகள்லாம் இங்கே வந்து அரங்கேறி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் வரக்கூடிய நேயர் யார், அவருடைய விருப்பம் என்ன, எப்படிப்பட்ட பாடல் தெரிஞ்சுக்கலாம். விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ,
0: உங்க பெயர் சார்?
1: நான் வணக்கம் மேடம், நான் ரெட் ஹவுஸ் வந்து ஹயாத் பாஷா ஜெய்பன்னி சார். எப்படி மேடம் இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க?
1: நான் முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் மேடம், ஏன்னா நேயர்களை கேட்ட பாடல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு போட்டு இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சி அப்படியே இதமா இருக்குது மேடம்
0: பாடல். ஆமா, கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: அது இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கு நான் புது நேயர் மாதிரி மேடம்.
0: ஓ, வாழ்த்துக்கள். ஆமா, வாங்க, உங்களை நாங்க அப்ளாஸ் எல்லாம் கொடுத்து உங்களை வரவேற்கிறோம். புது நேயர் வந்திருக்காரு நம்மளோட நிகழ்ச்சிக்கு. சரிங்க சார், விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: அதான் சர்வ சுந்தரம் படத்துல இருந்து போக போக தெரியும் இந்த பாடல் ஒளிபரப்பு மேடம், சந்தோஷமா இருப்பதா?
0: சரிங்க சார், இந்த பாடலை இப்பவே நம்ம கேட்கலாம், கேட்டு ரசிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: ரெட் ஹில்ஸ் அங்கிருந்து ஹயத் பாஷா என்ற நேயரோட விருப்பத்துக்காக நம்ம கேட்கக்கூடிய பாடல் சர்வர் சுந்தரம் என்ற படத்திலேருந்து ஒலிக்கக்கூடிய பாடல். பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா குரல்களில் கண்ணதாசன் எழுதிய பாடல், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது.

0: நேரம் 1:26 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நேயர்களோட விருப்ப பாடல்களை அவங்க தொலைபேசி வழியாக அழைத்து சொல்ல சொல்ல அந்த பாடல்களை நம்ம எல்லோருமே கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேரம் இது. அந்த வகையில் விதவிதமான நேயர்கள்லாம் வந்து அவங்களோட விருப்ப பாடல்களை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பாட்டியுமே நம்மளுமே வந்து கேட்டு ரொம்பவே மகிழ்ந்திருக்கிறோம். சில பேர் சொல்றாங்க வெயிலுக்கு நல்ல குளுமையா இருக்கு இந்த பாடல்கள்லான்னு. அழைப்பில் இருக்கக்கூடிய நேயர் வராரு, என்ன மாதிரியான பாடல் கேட்க போறாரு கேட்கலாம். விவத் பாரதி தமிழ FM, உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: அன்பு சகோதரிக்கும் நேயர்களுக்கும் மதிய வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார்.
1: ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வித்யாரத்தில கலந்து ரொம்ப சந்தோஷம். இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வாரியங்க அவள் கதிரவன் தான் இந்த தொலைபேசி நம்பர் கொடுத்திருக்கோம்.
0: ஓ சரிங்க சார், சரிங்க சார்.
1: நம்ம நண்பரா இருந்து கிடைச்சல, நான் வந்து இந்த பழைய நேரா இருந்து கிடைச்சல, லைன் கிடைக்கல, நம்பரும் பிடிக்க முடியல.
0: ஓ அதனால இப்ப இன்னைக்கு வந்து உங்களை முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சு இல்லீங்களா?
1: ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வித்யாரத்தில பேசுறேன்.
0: ஓ பரவாயில்லையே, அவ்வளோ நேரம் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்சு. அப்பெல்லாம் நீங்க கொஞ்சம் ரெகுலரா வந்துட்டு இருப்பீங்க, இப்ப கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு.
1: 11 நிகழ்ச்சியில வந்துருவேன்.
0: சரிங்க சார். ஓகேங்க சார், உங்களோட விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் சார், நீங்களும் நல்லா இருக்கீங்க
1: அப்படிதானே? அரியலூர் மாவட்டம் வாரியங்கவல் என்எஸ் கலைஞர்.
0: ஓகேங்க சார்.
1: எனக்கு வந்து ஒரு படம், முக்கியமான படம். இந்த படம் நினைக்கிறேன், கங்கை கொண்ட சோழன் படத்துல ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட இடத்துல எடுத்த படம் அந்த பாட்டு. அதனால இந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளை நிலா இரண்டு வெள்ளை நிலான்னு சொல்லி ஒரு பாடல்.
0: நீங்கள் கேட்டவை
1: கேட்டவை படம், தேவராஜன் நடிச்சிருப்பாரு.
0: ஓகே ஓகே.
1: கொடுத்ததுக்கு, வாய்ப்பு கொடுத்தது உங்களுக்கும் மற்ற நேயர்களுக்கும் ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி.
0: நன்றி சார், நன்றி. பங்கேற்றதுக்கு உங்களுக்குமே நாங்க நன்றி சொல்லுங்க.

0: நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர் ரொம்ப காலத்துக்கு பிறகு அவங்க பங்கேற்றாங்க, அவங்களுக்குமே வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி புதிய நேயர்களும் வரணும், வாய்ப்பு கிடைக்காதவங்களும் முயற்சி செஞ்சு வரணும் அப்படின்றதான் நம்மளுடைய ஆசையுமே கூட.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 மற்றொரு எண் 2838 9871 0444 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: வராதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

0: நீங்கள் கேட்டவை என்ற பாடல் படத்திலேருந்து நம்ம பாடல் கேட்டோம். கே ஜே யேசுதாஸ் குரலில் ஒழித்த பாடல், வைரமுத்து எழுதியிருந்தது, இளையராஜா இசையில் நமக்காக இப்போ ஒழித்தது இல்லையா. முன்னாடி பங்கேற்ற நேயர் கொளஞ்சிநாதன் அவருடைய விருப்பத்திற்காக இந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர் விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம் மேம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருக்கோவில் வட்டம், குலதெய்வ மங்கலம், காசிநாதன்.

0: பேசுறேன்
1: காசிநாதன் சார். எவ்வளவு நாளுக்கு அப்புறம் வரீங்க லைன்ல
0: மேம்? குறைஞ்சபட்சம் 10 நாளைக்கு மேல இருக்கு மேம்.
1: ரொம்ப நாளா நீங்க வெயிட் பண்ணி தான் வரீங்க இல்லீங்களா?
0: ஆமா மேம்.
1: சரிங்க சார், உங்களோட விருப்ப பாடல் சொல்லுங்க.
0: படம் வந்து முந்தானி முடிச்சு, பாடல் வந்து சின்னஞ்சிறு கிளியே சித்திர பூவிழியே.
1: சரிங்க சார், கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடலை. நன்றி.
0: நன்றி மேம்.
1: முந்தானை முடிச்சு என்ற படத்திலிருந்து பாடல் அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், முத்துலிங்கம் எழுதியிருந்தது. இளையராஜா இசையில் நமக்காக இது ஒலிக்கிறது.

0: வணக்கம்
1: சார். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
0: நடராஜன் புத்தகத்திலிருந்து பேசுறேன்.
1: சரிங்க சார்.
0: படம் பேரு அவர்கள். காற்றுக்கெண்ணை வேலி கடலுக்கெண்ணம் ஓடின்னு நல்ல அர்த்தமுள்ள பாடல். நேயர்கள், நம்ம விதித் பாரதி நேயர்கள் அனைவருக்கும் விரும்பி கேட்கிறேன்.
1: சரிங்க சார், நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சிக்கு நிறைவா வந்த நேயர் நீங்க, வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றி சோதரி, நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். நேரம் 1:44 நொடி. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் கேட்கலாம் நேயர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள், வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலைத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையில் உதவி பொறியாளர்

0: செயல் அலுவலர் பணியிடங்களுக்கு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். இத்துறையின் கீழ் முதல் முறையாக கட்டுமான உதவி பொறியாளர் மற்றும் உதவி ஸ்தபதி பணியிடங்களுக்கு பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் திருக்கோவிலில் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் விற்பனை நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி மூலம் இன்று திறந்து வைத்தார். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்பேட்டை பகுதியில் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய அவர், உயர்மட்ட விசாரணை நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கர்நாடக அரசு சார்பில் மாஜிஸ்ட்ரேட் அளவிலான விசாரணை நடைபெற்று வருவதாகவும், அந்த விசாரணைக்கு பின்னர் தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றும் அமைச்சர் கூறினார். இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசிய திமுக, அஇஅதிமுக, பாமக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், பிஜேபி உறுப்பினர்கள் இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 1 கோடி ரூபாய் வரை கர்நாடக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அப்போது பேசிய மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார், துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்த 3 தமிழர்களின் குடும்பத்திற்கும் தலா 10 லட்சம் ரூபாய் தமிழக அரசின் சார்பில் வழங்குவதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வனத்துறை அதிகாரிகளோடு கலந்து பேசி விரைவில் வழங்கப்படும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்திற்கும் இடமளிக்காமல் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் இந்துஸ்தான் ஆயில் நிறுவனம் மேம்பாட்டு கிணறுகள் அமைப்பதால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கம் குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் இன்று பேசிய அமைச்சர், இந்த திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் ஆய்வு செய்து மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்று கூறினார்.
1: கடலூர் நகரிலிருந்து தென்கிழக்கே சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் அமைந்துள்ளது. இருக்கிற 4 கிணறுல 3 கிணறுகளில் தற்காலிகமாக செயல்பாட்டில் இல்லை. 1 கிணறிலிருந்து மட்டும் உற்பத்தியாகும் எரிவாயு மற்றும் எண்ணெய் நாகப்பட்டினம் மாவட்டம் பிள்ளை பெருமாள் கல்லூரியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் ஆயில் கம்பெனி லிமிடெட் நிறுவனத்தின் எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. மீன்வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.
0: நெடுஞ்சாலை பொதுப்பணித்துறைகளில் கடந்த 5 ஆண்டுகால ஆட்சியில் ஒப்பந்த விவரங்கள் குறித்த வெள்ளை அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தின் போது இன்று பேசிய அவர், பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் வெளிப்படையாக நடைபெற்று வருவதாக கூறினார். கடந்த ஆண்டை விட 20%லிருந்து 36% வரை ஒப்பந்தத்தில் மதிப்பீடுகள் குறைந்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக பேரவையில் இன்று இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள், பொதுப்பணி ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்தார். இதில் ஒருங்கிணைந்த சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்திற்கு 9,315 கோடியே 58 லட்சம் ரூபாயும், சென்னை எல்லை சாலை திட்டத்திற்கு 3,540 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நகரப்பகுதிகளில் போக்குவரத்து மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த சுமார் 912 கோடி ரூபாயும், தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு நிறுவனத்திற்கு 593 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக அமைச்சர் கூறினார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். மேலும் அக்னி தீர்த்தம், பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் தீவை சுற்றியுள்ள பகுதிகளில் படகு சேவைகளை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். பயணிகள் படகுகளை பயன்படுத்துவதற்கு இணையவழி பயணச்சீட்டு, QR குறியீடு சரிபார்ப்பு மூலம் இத்துறையின் வருவாய் மேம்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பள்ளி கல்வித்துறையில் 1,279 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 975 பணிகள் முடிக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி 5வது

0: அமெரிக்கான் இந்தியா மாநாட்டை அடுத்த மாதம் 17ஆம் தேதி புதுடெல்லியில் தொடங்கி வைக்கிறார். இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் வட்டமேஜை மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் செமிகண்டக்டர் துறையில் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல், தலைமைத்துவம், வளர்ச்சி மேம்பாடு, கலந்துரையாடல் குறித்த அமர்வுகள் இடம்பெறுகின்றன. 40 நாடுகளைச் சேர்ந்த 500 கண்காட்சியாளர்கள் மற்றும் 240 நிறுவனங்கள் இதில் பங்கேற்கின்றன. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. உலகளாவிய சுற்றுச்சூழல் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் அமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நடைபெறுகிறது. வரும் 22ஆம் தேதி விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளைஞர் நலத்துறை உச்சி மாநாடு நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதில் சிறப்பாக செயல்பட்டதற்கான மாநில அரசின் விருது கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதற்கு ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். அரசின் திட்டங்கள் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்றடைய மாவட்ட நிர்வாகம் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார்.
1: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலமாக 23 கோடி மதிப்பிலான திட்டங்களும், இதர துறைகள் மூலமாக கிட்டத்தட்ட 12 கோடி மதிப்பிலான திட்டங்களும், 35 கோடி மதிப்பிலான திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட்டுள்ளது. 100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1 கோடி மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட ஸ்கூட்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட 242 மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டு படிப்படியாக அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டும் திட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். இதில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தொடர்பாக மனு அளித்து பயன்பெறலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு மாதமும் 3வது புதன்கிழமையில் ஒரு நாள் வட்ட அளவில் தங்கி அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்குத்தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டதன் பேரில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி நாளை காஞ்சிபுரம் வட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. கோரிக்கை மனுக்கள் அளிக்க விரும்பும் பொதுமக்கள் காஞ்சிபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை மனுக்களை வழங்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
0: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,000 கனஅடியாக உள்ளது. 3வது நாளாக பரிசல் இயக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,350 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.7 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 2,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. நாகை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் ஸ்பீட் ஸ்கேட்டிங், மல்லர்கம்பம் உள்ளிட்ட 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் வரும் செப்டம்பர் 4ஆம் தேதி மாவட்ட அளவில் தொடங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் வருகிற 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் உரிய ஆவணங்களுடன் பதிவு செய்து பயன்பெறுமாறு நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் கே.ஜே. பிரவீன்குமார் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்வித்தை, துப்பாக்கி சுடுதல், யோகா, மல்லர்கம்பம், ஸ்பீடு ஸ்கேட்டிங், நீர் விளையாட்டுக்கான காயின் மற்றும் கோயினிங் போன்ற புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டு மொத்தம் 45 வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட உள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. 4ஆம் நாளான இன்று இந்தியா தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன் 6 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. முதல் இன்னிங் ஸ்கோர் இந்தியா 462, இலங்கை 284. புதுடெல்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷ்யா சென் ஆஸ்திரியாவின் காலின்ஸ் வேலண்டைனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் இந்து சமய அறநிலையத்துறையில் பல்வேறு பணியிடங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று வழங்கினார். கர்நாடக வனப்பகுதியில் 3 தமிழர்கள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியுதவியுடன் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கம் 3வது நாளாக தடை நீடிக்கிறது. கல்லேவில் இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55:25. நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 படம் பேசும் கதைகள், சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
2: சாரிமா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க, ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், என் தப்புதான்.
1: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
2: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
1: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து.

0: சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொடர முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: நேர்களே, எல்லோரும் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறீங்க. 2 மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி காத்திருக்கு. அந்த நிகழ்ச்சியை வழங்குறதுக்காக ஆர்ஜி மோகன சுந்தரி வந்துட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்கள் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். நேரம் 2:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. வாங்க இப்ப கேட்கலாம்.
2: கண்ணா, இது

0: உங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்
2: இளைஞர்களே, எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பாடல்களை நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. அதே போல் இன்றைக்கும் நாம் பல பாடல்களை ஆனந்தமாக கேட்கவிருக்கிறோம் இளைஞர்களே. ஆனந்தமாக சொல்கிறாங்களே, என்ன பாடல்களாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு கற்றுட்ருப்பீங்க இல்லையா. ஆம் நேர்களே, ஆனந்தம் பல வழிகளில் நம்மை வந்தடையும். ஆனாலும் இதமான பாடல்களை கேட்கும் பொழுது வரும் ஆனந்தம் இருக்கிறதே, அது எத்தனை எத்தனை முறை கேட்டாலும் ஆனந்தத்தை நம் மனது ஆனந்தத்தை அள்ளிக்கொண்டு செல்லும் அப்படின்னு தான் சொல்லணும். அப்படித்தான் இன்றும் ஆனந்தம் இந்த ஒரு சொல்லில் கவிஞர்களின் கற்பனையில் பிறந்துள்ள பாடல்கள் பலவாக இருந்தாலும் அதில் சில தொழில் பாடல்களை நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

வது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இணைக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: இளைஞர்களே, ஆனந்தமாக ஆரம்பித்த ஆனந்தமான பாடலோடு அள்ளி கொண்டு வந்தது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள் இல்லையா நேர்களே? ஆனந்தம் இன்று ஆரம்பம் என்று ரொம்ப அருமையாக ஆரம்பமாச்சு. இதய வீணை இந்த திரைப்படத்திற்காக TM சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம கேட்டு ரசித்த அந்த பாடலை ஆம்னியர்களே மனதை அள்ளி கொண்டு செல்லும் ஆனந்தமான பாடல்களை கேட்கும் பொழுது எத்தனை எத்தனை ஆனந்தம். இதோ அடுத்து வரும் ஆனந்தம் தரும் பாடல் என்ன, இதோ உங்களுக்காக.

இளைஞர்களே, இன்றைக்கு ஏனிந்த ஆனந்தமோ! ஆஹா, எத்தனை எத்தனை ஆனந்தம் இப்படி இது போன்ற பாடல்களை கேட்கும் பொழுது இல்லையானீர்களே. வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்த பி ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராம் பாடியிருந்தாங்க, நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலை. அதாவது, குடையிருந்தும் நனிந்தால் ஆனந்தம், மடைதாண்டும் வெள்ளம் ஆனந்தம், விடை சொல்லும் கேள்விகள் ஆனந்தம், குயில் பாடும் கீதங்கள் ஆனந்தம், மயில் ஆடும் பொழுது ஆனந்தம், இல்லையா? எத்தனை எத்தனை ஆனந்தம்! இத்தனை ஆனந்தங்களையும் ஒருங்கே கொண்டு வந்து கவிஞர்கள் நமக்கு கொடுக்கும் பாடல்களில்தான் எத்தனை ஆனந்தம். அப்படித்தான் அடுத்து மலரும் பாடல் என்ன அப்படின்னு ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

இவர்களுக்குள் அன்பு என்ற வெள்ளம் பெருக்கெடுத்த ஆனந்தமாய் இங்கு உலாவர இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டு ரசித்தோம் நீர்களே. ஆகாய தாமரைகள் இந்த திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

இவர்கள் மனமேலும் பூஞ்ச உலகில் ஆனந்த தேன் மணக்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் இங்கு உலவர கேட்ட சித்தோம் நேர்களே. மன்வாசனை இந்த திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம கேட்ட ரசித்த அந்த பாடலை ஆனந்தம் வெள்ளம் இங்கு அலைப்பாய்ந்து வலம் வர பாடல்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

மழலையின் சொல்லும் செயலும் இந்த தாய்க்கு ஆனந்தத்தை தர இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம்பெற கேட்ட சித்தோம் நீர்களை. பூட்டாத பூட்டுக்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலது. நேரம் 2:27:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைந்திருக்கிறோம் நீர்களே. எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டே

மங்கையின் உள்ளத்தில் ஆனந்த வெள்ளம் பொங்கிப் பெருக, இனிதொரு பாடல் இவ்வேளையில் வலம்பர கேட் ரசித்தோம் நீர்களே. உமாரமணன் பாடிய பாடலது சித்திரை பூக்கள். இந்த திரைப்படத்திற்காக வலம்பர கேட் ரசித்தோம். உலா வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். ஆனந்த வெள்ளத்தில் அமைதியான இந்த சூழலில் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் நீர்களே. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

ஆனந்தமாய் சிறகடித்து வந்த இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் வாய் இந்த பக்கம் திரைப்படத்திலிருந்த தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி பாடியது. உலாவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைய பதிவுகளில் வந்து முருகன் பெருமாள் அவர் வந்து வரவேற்பு கொடுத்துருக்காரு. அதில் பர்வதவதனையும் நிறைய கிரீட்டிங்ஸ் அமைச்சு வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து வருக வருக ஆர்ஜே மோகனசுந்தரி அவர்களே, இன்றைய நாள் எங்களுக்கு தீபாவளி தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கந்தன்மல்லியும் அதை தான் சொல்லியிருக்காங்க. பர்வதவதனையும் வந்து சில பாடல்களை கேட்க அவளுடன் காத்திருக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் என் எம்பி நச்சப்பிள்ளை இவர் வந்து மதிய வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அன்பின் காரைக்கால் நிறவி எம் என் நச்சப்பிள்ளை குடும்பம் உங்களுக்காக இந்த பாடல்களை கேட்க காத்திருக்கிறோம் அப்படின்னு ஜி கதிரவன் வாரியங்கால் இருந்து அவர், அப்புறம் மதுரை சோ சண்முக சுந்தரம், செங்கல்பட்டு ரமணி பல்வம், பண்ணைபுரம் மணிகண்டன், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மா செல்வநாதன் இவங்கெல்லாம், அப்புறம் ஏழுக்கிணர் தீபா இவங்கெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க வரவேற்பையும் வாழ்த்துக்களையும் கொடுத்து. அடுத்த எஸ்எஸ் செந்தில் கண்ணன் ஷோபா வணக்கம், எங்கள் ஸ்டைல் ஆனந்தமாய் பாடல் ஆரம்பமாய் இருக்கிறது. ஒழித்த முதல் பாடலே அருமை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். செந்தில் கண்ணன் ஷோபா அபர்ணா பேராளம் எங்கள் ஊர் பெயரையும் படியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பேராளம்னு இப்போ தான் குறிப்பிட்ருக்கீங்க, மேலே குறிப்பிடலை. ஓகேவா, இனிமேல் பேராளம்னு குறிப்பிடுங்க. அப்புறம் முகமது மியான் இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. தூத்துக்குடி சீஸ் பாலசுப்ரமணியம் ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து, அடுத்த ரவி அம்பத்தூர்லேருந்து, எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து இவங்கள்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்களையும் வரவேற்பையும். அப்புறம் பர்வதவதனின் அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்த முதல் பாடலை ஆனந்தம் என்றும் ஆனதும் பாடல் மிகவும் அருமை சூப்பர் மிக்க நன்றிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏழுக்கணர் அப்தஹீர் அவரும், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து அவரும், அந்தோனிராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியின் ஆனந்தம் பாடல்களை ஆனந்தமாக கேட்க நிகழ்ச்சியில் நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து அவரும், வீரராகவன், அடுத்து வந்து அப்பு அயனாபுரம் அவரும் வந்து பகலில் வந்த இன்பம் ஆனந்தம், பண்படையை கேட்க ஆனந்தம், பாடல்கள் அனைத்தும் பேரானந்தம், பரவசந்தரும் எங்கள் ஸ்டைல், வசந்தம் பண்பட்ட ராகங்கள் கலவை ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு வீரராகவன் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. பகிரும் தொகுப்பில் மிக ஆனந்தம், பகல் முழுவதும் நேருக்கு ஆனந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த அப்போ ஐநா வார்த்தை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலை ஆனந்தம், தொடரட்டும் பாடல்களை கேட்க அவரோடு காத்திருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலப்பேடு தயாளன், பர்வதவர்தனி, கலீல் அகமத் இவங்கெல்லாம் கூட வந்து பொன்னேரி மிமிக்ரி கலீல் அகமது வணக்கம், மோகனசுந்தரி வந்தாலே பழைய பாட்டு சூப்பர் அப்படி கேட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வாழ்த்துக்களை சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. சரவணார் ராமலிங்கம் அவர், முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து இவங்கெல்லாம் கூட பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டனில் ஆனந்தம் என்று ஆரம்பம், இன்றைக்கு இணைந்த ஆனந்தமோ, இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஆனந்தம் என்று ஆரம்பிக்கும் பாடல்களை ஒளிபரப்பி என்னை ஆனந்தத்தில் மூழ்கடித்து கொண்டிருக்கும் மேடத்திற்கு பாராட்டுக்கள்னு கொடுத்துருக்காரு. ஹரிஹரன் அவரும் வந்து, அப்புறம் செந்தில்குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து, அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து கிரீட்டிங்ஸோட பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரங்கராஜன் தித்திக்கும் இனிய மதிய வணக்கம் வாழ்த்துக்கள், எங்கள் ஸ்டைல் ஆனந்தம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் அனைத்தும் அருமை, ஆனந்த தேன் காற்று பாடல் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தியாக

ராயநகர் ரங்கராஜன். அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் முதல் இரண்டு பாடல்களும் அருமை சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காரு. முகமது பிலால் வந்து அயனாவரம் இன்றைய பாடல் சூப்பராக இருக்குது மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எர்வாஞ்சேரி சகுலமுத் அழகுக்கு அழகு சேர்க்கும் ஆனந்த இசை ஓவியங்களை நியமை அப்படின்னு கொடுத்துருக்காரு. சாந்தி ரமேஷ் வந்து மதிய வணக்கம் மேடம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் ஆனந்தமான பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. வலங்கைமான் ஆட்டோதுறை எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் எல்லா பாடலும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்புறம் கண்ணன் மேட்டுப்பட்டி கண்ணன், இவர் இனிய பகல் வணக்கம், பிற்பகல் நிகழ்ச்சிகள் சிறப்பாக உற்சாகமாக தொடர் வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பர்வதோதனை அருமையான பாடல், ஆகாத அமரில் ஒழித்த ஆனந்த வெள்ளத்திலே பாடல், மண்வாசனை படத்தில் ஒழித்த ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலையில் பாடல்களும் கேட்க ஆனந்தமாக இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதன் விழுப்புரத்திலிருந்து ஆனந்த சேன் சிந்தும் பாடல், செவிக்க தேனிசை விருந்து நன்றிகள் பல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எம்ஜி செல்வகுமாரும் வந்து ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலை அமர்ந்து பாடலை ரசித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த புரசைவாக்கம் சுந்தரராஜன் எங்கர் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்துக்குமாரும் முத்துக்குமார் எங்கர் ஸ்டைல் சாங் ஆனந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்புராணி குட் ஆஃப்டர்நூன் மேடம் ஆனந்தம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கு மினிய மதிய வணக்கம், பாடல்கள் அனைத்தும் அருமை, இது ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து, கொலஞ்சிநாதன் வணக்கம் மேடம், எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது, பாடல்கள் சூப்பர், நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருங்களே, ஆனந்தமாக இந்த ஆனந்தமான பாடல்களை கேட்டு ரசித்துக்கொண்டே நிகழ்ச்சியை கேட்டு மகிழுங்கள். அடுத்து மலரும் பாடல் இதோ

ஆனந்த ராகங்கள் கேட்கும் காலம் இது அப்படின்னு அழகாய் சொல்லி விட்டு சென்றது. நாம் கேட்ட சித்த அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ்பி உமாரமணன் பாடிய பாடல். அது அழகாய் ஆனந்தமாய் இவ்வேளையில் வலம் வர கேட்ட சித்தோம் நேர்களே. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள். ஆனந்த வெள்ளத்தில் அமைதியாய் இவ்வேளையில் இனிமையான பாடல்கள் இனிதாய் தொடர கேட்ட சித்தக் கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல்

இவர்கள் ஆனந்தத்தை அள்ளிக்கொன்று இதமான காற்று இவ்வேளையில் இங்கு உலாவர கேட்டு ரசித்தோம் நீர்களே. மணிப்பூர் மாமியார் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடியிருந்தாங்க. நாம கேட்டு ரசித்த அந்த பாடலை

இதுவரை உலா வந்தது ஆனந்தத்தை அள்ளிக்கொண்டு வந்து நம்மை நம் மனதையும் மயக்க வைத்த பாடல்கள் என்றே சொல்ல வேண்டும். அப்படி இன்று மலர நாம் கேட்டு ரசித்தது எங்கள் ஸ்டைல் தந்த பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். இந்தியாவை டிஜிட்டல் மயமாக்கும் முயற்சிகளில் முக்கியமானது அனைவருக்கும் ஏற்புள்ள விலையில் இன்டர்நெட் சேவை கிடைக்கும்படி செய்வதாகும். இதற்காக தொலைத்தொடர்பு துறையால் 2020 கொண்டுவரப்பட்ட திட்டமே பிரதம மந்திரியின் வணி எனப்படும் வைஃபை ஆக்சஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், அதாவது வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம். வைஃபை என்பது வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் தொழில்நுட்பமாகும். இது கணினிகள், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிரிண்டர்கள் போன்ற சாதனங்களை கேபிள்கள் இல்லாமல் இணையத்துடன் இணைக்க உதவுகிறது. இது வயர்லெஸ் ரூட்டர் மூலம் இயங்குகிறது. பல சாதனங்களிடையே தகவல் பரிமாற்றம் மற்றும் தரவுகளை தடையின்றி அனுமதிக்கிறது. PM வணி கட்டமைப்பின் கீழ் பொது வைஃபை நெட்வொர்க்குகள் மூலம் பிராட்பேண்டை பெருக்குவதற்கான தொலைத்தொடர்பு துறையின் முன்மொழிவுக்கு 2020 December 9 ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனால் ஒரு வலுவான டிஜிட்டல் தகவல் தொடர்பு

0: உள்கட்டமைப்பை உருவாக்க முடியும். பிடிஓ எனப்படும் பொது தரவு அலுவலகம், பிடிஓஏ எனப்படும் பொது தரவு அலுவலக ஒருங்கிணைப்பாளர், பயன்பாட்டு ஆப்ஸ் வழங்குனர், மத்திய பதிவுத்துறை ஆகிய நான்கு கூறுகளை உள்ளடக்கியதே பிஎம் வணி கட்டமைப்பாகும். முதலாவதாக பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் பிடிஓ, அதாவது பொது தரவு அலுவலகம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிஎம் வணிக்கு இணக்கமான வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகளை நிறுவி இது பராமரிக்கும். தொலை தொடர்பு சேவை வழங்குனர்கள் அல்லது இணைய சேவை வழங்குனர்களிடமிருந்து இணைய அலைவரிசையை பெற்று சந்தாதாரர்களுக்கு பிராட்பேண்ட் சேவைகளை வழங்குகிறது. இரண்டாவதாக பப்ளிக் டேட்டா ஆஃபீஸ் அக்ரிகேட்டர் பிடிஓஏ, அதாவது பொது தரவு அலுவலக ஒருங்கிணைப்பாளர். இவர் பிடிஓக்களுக்கு அங்கீகாரம் மற்றும் கணக்கியல் போன்ற ஒருங்கிணைப்பு சேவைகளை வழங்குவார். மூன்றாவதாக ஆப் ப்ரொவைடர் பயன்பாட்டு ஆப்ஸ் வழங்குனர். இது போனின் அருகில் இருக்கும் ஹாட்ஸ்பாட்டுகளை காட்டுகிறது. பயனர்களை பதிவு செய்து இணைய சேவையை அணுகுவதற்கு பிராட்பேண்ட் பயனர்களை அங்கீகரிக்கும் ஒரு விண்ணப்பத்தை உருவாக்கும். அருகில் இருக்கும் பிஎம் வணி இணக்கமான வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகளை கண்டறிந்து காண்பிக்கும். நான்காவதாக உள்ள சென்ட்ரல் ரெஜிஸ்ட்ரி எனப்படும் மத்திய பதிவுத்துறை. இது ஆப் வழங்குனர்கள், பிடிஓஏக்கள் மற்றும் பிடிஓக்களின் விவரங்களை பராமரிக்கும். இது தற்போது டெலிமேட்டிக்ஸ் மேம்பாட்டு மையத்தால் பராமரிக்கப்படுகிறது. பிஎம் வணி வைஃபையில் பிராட்பேண்டை அணுகுவது எப்படி எனில், பொது வைஃபை மூலம் பிராட்பேண்டை அணுக விரும்பும் சாத்தியமான பயனர் தொடர்புடைய ஆப்ஸை பதிவிறக்கம் செய்து அங்கீகரித்து அதன் பிறகு எந்த பொது வைஃபை ஹாட்ஸ்பாட்டிலும் பிராட்பேண்டை அணுகலாம். பயனர் பொது வைஃபை ஹாட்ஸ்பாட்டை அடையும் போது மொபைல் போனில் உள்ள ஆப் பல்வேறு கிடைக்கக்கூடிய நெட்வொர்க்குகளை காண்பிக்கும். பயனர் விருப்பமான பொது வைஃபை நெட்வொர்க்கை தேர்வு செய்து ஆன்லைனில் அல்லது வவுச்சர் மூலமாக ஒரு தொகையை செலுத்தலாம். இருப்பு தொகை தீரும் வரை நெட்வொர்க்கை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2024 ஜூலை மாத நிலவரப்படி 2,07,642 பிஎம் வணி வைஃபை ஹாட்ஸ்பாட்டுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. பிஎம் வணி கட்டமைப்பு நிறுவனங்களால் கடைபிடிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு நிபந்தனைகளும் உள்ளன. அதாவது பிடிஓஏ தேவைக்கேற்ப சட்ட விதிகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக ஒரு வருடத்திற்கு பயனர் தரவை சேமிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யும். பயன்பாட்டு வழங்குனர்கள் மற்றும் பிடிஓஏக்களால் பயனர் தரவு தனியுரிமை உறுதி செய்யப்படும். முழுமையான பயனர் தரவு மற்றும் பயன்பாட்டு பதிவுகள் இந்தியாவில் சேமிக்கப்படும். பதிவின் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஆப் வழங்குனர்கள், பிடிஓஏக்கள் மற்றும் மத்திய பதிவு வழங்குனர் அவர்கள் சேவை வழங்கும் மூன்றாம் தரப்பினரை பற்றிய எந்த ஒரு தகவலின் தனியுரிமை இரகசியத்தன்மையை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பார்கள். மலிவு விலையில் அதிவேக இணைய இணைப்பை குறிப்பாக கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளில் நாடு தழுவிய பொது வைஃபை நெட்வொர்க் மூலம் வழங்க வழிவகை செய்யும் இந்த திட்டத்தை நாமும் பயன்படுத்தி பலன் பெறுவோம். பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று பிரதம மந்திரி வைஃபை அணுகல் நெட்வொர்க் இடைமுக திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இதுவரை நாம் கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. வலம்பெற கேட்கலாம் வர்ணஜாலம்.

தன்னை இனிமையாய் தொட்டு சென்ற தென்றல் காட்சியிடம் மங்கை அவள் தூதாய் அனுப்பி வைக்க வலம் வந்த அந்த பாடல் சுழல்தா குழுவினர் பாடியது. சீரன் பாண்டியன் இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டோம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

அழகாய் தொள்ளி வந்த மங்கையவள், தென்றல் காற்றாய் இங்கு இனிதொரு பாடலை நம்மிடையே கொண்டு வந்து சேர்க்க கேட்டு ரசித்தோம். மணமகளே வா இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலது. உலாவரணம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம் நேர்களே. இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

கண்கள் அலைப்பாய துவங்க, அழகே தென்றல் காற்று இனியதொரு தென்னம் ஓலையை மங்கையவளை தொட்டு சொல்ல வைக்க, இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வரக்கேற்ற ரசித்தோம் நேர்களே. அறுவடை நாள் திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர் பாடிய பாடல் அது. வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

என்ன அலைகள் இவர்களுக்குள் வண்ண அலைகளாக அலைப்பாய துவங்க. இனியதொரு பாடல் இதமான இவ்வேளையில் பலம் பெற கேட்ட சித்தோம் நேர்களே. இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடுறது கடலோர கவிதைகள் என்ற திரைப்படத்திற்காக பலம் பெற கேட்டோம். நேரம் 3:20:50. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறோம். பலம் அது கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

0: முத்துக்கள் சிரிக்கவும் முல்லைகள் மலரவும் இனியதொரு பாடல் அழகாய் இவ்வேளையில் பலம் பெற கேட்ட சித்தோம். இது
1: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: இதமானதொரு இவ்வேளையில் இனிமையான பாடல்களோடு வளம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம். நேரம் 3:27. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

இளைஞர்களே, அழகிய மழையை அள்ளித்தரும் மங்கை எவளுக்கு ஏதொரு வளைகாப்பு. இதமான பாடலாய் புலாவரை கேட்டு ரசித்தோம். சூரியன் திரைப்படத்திற்காக வலம் வந்த பாடலது. பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. உலாவரை நாம்

அழகிய மயில் ஆடத்துவங்க, இனிய குயில் பாடத்துவங்க, அரங்கேற்றமானது நாம் கேட்ட சித்தந்த பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியிருந்தாங்க. சின்ன பசங்க நாங்கள் இந்த திரைப்படத்திற்காக பலம் வந்த பாடல் அது. உலா வந்து கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

அந்த அழகிய நிலவினை கண்டதும் இளம் சிற்றுக்களின் மனம் மகிழ்ச்சியாய் துள்ளத் துவங்க

இனிதொரு பாடல் இவ்வேளையில் பலம் பெற கேட்டு ரசித்தோம் நேர்களே. முதல் மரியாதை இந்த திரைப்படத்திலிருந்து இளையராஜா சித்ரா பாடிய பாடல் அது. நேரம் 3:42:30. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. பலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம்.

தன் எண்ணக் கனவுகளை வண்ணக் கோலங்களாய் இவர்கள் தூது அனுப்பி மகிழ மலர்ந்து வந்தது. நாம் கேட்ட சுத்தந்த பாடல் ராசாவே உன்னை நம்பி. இந்த திரைப்படத்திலிருந்து மனோ பி சுசீலா பாடியது. நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துடலாம். பி புஷ்பா வணக்கம், அன்பாரி பாடல் மோகன்சுந்தரம் இடத்துக்கு நியமதி வணக்கம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இச்சோன் பாடல்கள் சூப்பர். ஆனந்தம் விளையாடும் வீடு சந்திப்பு படத்திலிருந்து அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் ஆனந்தராகம் பாடல் அமேசிங் சாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்னை சிவராம் மகாராஜன் இனி பிற்பகல் மற்றும் மாலை வந்தன நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவதனை அருமையான பாடல் ஆனந்த தாகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்தது பூட்டாத பொட்டுக்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஆனந்தம் ஆனந்தம் நீட்டாத பாடல்கள் வரிகள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீராவங்கட்சாமன் அவங்களும் வந்து அருமை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கேவி ஜே காஞ்சனா குடமாண்டப்பட்டியிலிருந்து ஜெயசீலன் நல்வாழ்த்துக்கள் அம்மான்னு கொடுத்துருக்காங்க. காலில் அகமத் பொன்னேரி மிமிக்ரி அதாவது ஆனந்தம் பாட்டு ஆனந்தமாக இருந்தது வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நண்பன் முனிகிருஷ்ணனும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து மலரும் பாடல் தான் என்ன இதோ

அழகாய் மலர்ந்த மல்லிகை மலருக்கு இவர்கள் இதுமாய் வாழ்த்து சொல்லி செல்ல அருண்மொழி சுவர்ணலதா பாடிய பாடலை கேட்ட சித்தம் நீர்களை சக்திவேல் இந்த திரைப்படத்திலிருந்து மலர்ந்து வந்த பாடல் அது.

வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.

0: மங்கலப் பொருட்களின் வாசனை நம் மனதெங்கும் உலாவர இனியதொரு பாடல் வலம்பெற கேட்டு ரசித்தோம் நேயர்களே. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் என் சுரேந்தர் பாடியது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வள்ளி. இதுவரை வலம்பெற நாம் கேட்டது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிற நேர்களை இப்பொழுது கேட்கலாம். இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இன்றைய நிகழ்ச்சியில் வழக்கம் போல பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. ஆம்நேர்களை, பாடல்களை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க இனிமையானதொரு இவ்வேளையில் இதமான பாடல்களோடு நாம் பயணிக்க இருக்கிறோம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2838-9871 இந்த எண்களில் முன் இணைப்பு எண்ணாக 044 என்ற இணைப்பெண்ணையும் சேர்த்து டயல் செய்யவும். பாடல்களை முழுவதுமாக கேளுங்கள். பாடல்களிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. என்ன பாடல்களை கேட்கலாமா?

0: உலகம் சுற்றும் வாலிபன் என்ற திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சுசேலா பாடிய பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர்களே, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 எஃப்எம்மிலும், வேலூர் பண்பலை 100.4 எஃப்எம்மிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? சரி, பாடல்களில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? சரி, இந்த பாடல் இருந்தால் மலர்ந்து வந்த கேள்விதான் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க. வாங்க, யார் முதல்ல வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் வாங்க. யாருங்க? யாருங்க
1: சொல்லுங்க?
0: யாருங்க? எங்கிருந்துங்க?
1: செந்தில் கண்ணன், பேரளம்.
0: பேரளம் செந்தில் கண்ணன், உங்களுக்கு சொல்லவா?
1: சொல்லுங்க.
0: எந்த பாடலில் மலர்ந்து வந்த பூவின் பெயர் என்ன?
2: அருமை அழகா கேட்டிருக்கீங்க
0: போல இல்லையா? நன்றி மேடம், நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேர்களே, நேர்கள்லாம் ரொம்ப அழகாக அந்த பாடல் வரிகளை ஒவ்வொன்றா கவனித்து அழகாக ஆன்சர் பண்ணிகிட்டே வராங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன அப்படின்னு மாரத்தோடு காத்துட்ருப்பீங்க இல்லையா? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: பூக்காரி திரைப்படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. பாடலை முழுவதுமாக கேட்டிருப்பீங்க. பாடல் இருந்தால் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அடுத்த வருமேய வணக்கம் வாங்க. யாருங்க?
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் வணக்கம், கும்பகோணம் பாபுராஜ் அவரம் மாமரிக்பால்.
0: சொல்லுங்க இஸ்மாயில் சார், பாடலை கேட்டீங்களா?
1: கேட்ட பூக்காரி பண்ணலாம், டிஎம் ஜானகி பண்ணலாம்.
0: ஆமாங்க. சரி, இந்த பாடலில் தன்னவருக்காக மேடையிட்டு காத்திருந்தது எந்த இடத்தில் அப்படின்னு பாடல
1: குறிப்பிட்டு
0: சரியான விடையாது
1: சொல்லுங்க.
0: சரியான விடையாது.
1: சரிங்க
0: சரிங்க, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் வாங்க. யாருங்க?

0: வணக்கம். யாருங்க?
1: வணக்கம், நான் இனிய மாலை வணக்கம். நான் திருவாரூர்.
0: திருவாரூர்ல இருந்து?
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மண்ணு கும்பகோணம் பக்கத்துல 10 கிலோமீட்டர்ல இருக்குங்க.
0: சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: அந்த ஒரு வலங்கை மான் ஆட்டோ துரை.
0: சரிங்க, இப்ப அவர் சொன்ன விடை சரியா?
1: சொல்லுங்க.
0: நீங்க கேக்கலையா? கேள்வியே கேக்கலையா?
1: கேளுங்க, நான் சரியா கேக்கல.
0: அதாவது தன்னை

நன்றி நன்றி. அதாவது பாடலாகவே பாடிட்டாங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக நீர்கள் ஒவ்வொரு வரிகளாக கேட்டு ரசித்து அது பதில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேரம் 4:13, 10:00. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ

0: இதயக்கணி இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வர இருக்கும் நேயர் வணக்கம் வாங்க யாருங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம் வாங்க யாருங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: ஓ சொல்லுங்க. அதாவது தோட்டமாகவும் கூட்டமாகவும் இங்கு இடம் பெற்றது எது?
1: இந்த படம் வந்து இதே கனிமா டிஎம்எஸ்
0: இல்ல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் அதுதான் இப்ப நான் சொன்னேன், இதே கனி அப்படின்னு சொன்னேன். தோட்டமாகவும் கூட்டமாகவும் இங்கே இடம் பெற்றது எதுன்னு கேட்டிருந்தோம். யோசிங்க.
1: நல்ல பாட்டுதான்,
0: ரசிச்சுட்டே இருங்க, ரசிச்சுட்டே இருங்க. அடுத்த சொல்லுங்க யாருங்க? ஆ சொல்லுங்க யாருங்க?
2: மல்லிகை தோட்டம், வெண்பனி கூட்டம்.
0: மல்லிகை தோட்டமா, சரியான விடையா? ஹலோ. அதாவது எடுத்துட்டு கால் எடுத்துட்டு பேசணும். நீங்க உங்க வாய்ஸே எனக்கு கேக்குது, அதனால நீங்க வந்து சரியா வந்து டயல் செய்யுங்க, சரிங்களா? அதாவது மல்லிகை கூட்டமாக, மல்லிகை தோட்டமாகவும் வெண்பனி கூட்டமாகவும் மலர்ந்து வந்தது, இடம்பெற்றது அப்படின்னு சொன்னாங்க. சரியான விடை, வாழ்த்துக்கள். சரி, நாம் பலம் வர கேட்டு ரசித்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலரும் பாடல்

0: சுமதி என் சுந்தரி இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இளநேயர்களே, இனிமையான பாடல்களோடு இதமாய் விளம்பரம் நாம் கேட்டு கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6 எஃப்எம்மிலும், வேலூர் பண்பலை 100.4 எஃப்எம்மிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் நேயர் வணக்கம், வாங்க யாருங்க?
1: ஹலோ,
0: வாங்க.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாருங்க? எங்க இருந்துங்க?
1: பானு பேசுறேன் மேடம், ஆவடியில இருந்து.
0: ஆவடியில இருந்து?
1: பானு மேடம், பானு.
0: பானு, ஆவடியில இருந்து பானு.
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, பாடல கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேடம், சொல்லுங்க மேடம்.
0: இளங்காற்று தடவி சென்றது எந்த பொருளை?
1: எந்த பூவையா?
0: எந்த ஒரு பொருளை இளங்காற்று தடவி சென்றது அப்படின்னு கவிஞர் குறிப்பிட்டு.
1: இளங்காற்று தேனை தடவி தலையில் தடவி சென்றது.
0: எதை தடவி சென்றது?
1: என்ன கேட்டாங்க மேடம்?
0: இல்லை, யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் இருக்கேன். பொன் நன்றி. வணக்கம், வாங்க யாருங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாருங்க?
2: நான் ரெட்டு சேர்ந்த ஹயத் பாஷா ஜெய்பனி சார்.
0: சொல்லுங்க சார்.
2: இளைய மகள் மேனியிலே செந்தல் தாலாட்டு.
0: கேள்வியே வேறையாச்சு. இளங்காற்று, இளங்காற்று தடவி சென்றது எதனை அப்படின்னு கேட்டிருந்தேன். நன்றி, யோசிங்க. அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
3: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சொல்லுங்க சரவணன் சார். 1971 சரியான விடை. நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
0: தேயிலையின் தலை தடவி செல்லும் இளங்காற்று அப்படின்ற அழகா கவிஞர் குறிப்பிட்டிருப்பார். ரொம்ப அழகா சொன்னாங்க, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: அவன்தான் மனிதன் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்ட ரசித்தோம் நேர்களே. வணக்கம் வாங்க, யாருங்க?
1: ஹலோ,
0: வணக்கம், யாருங்க? எங்கிருந்துங்க? சரிங்க, பன்னீர்செல்வம் சார், சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுமா? மணியாரமாக கவிஞர் இங்கு எதனை குறிப்பிட்டிருந்தார்? மணியாரமாக கவிஞர் இங்கு எதை குறிப்பிட்டிருந்தார் இந்த பாடலை? யோசிங்க, அடுத்த நேர கேட்போம். வணக்கமாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்,
0: யாருங்க?
2: உஷா சிவமணி ஃப்ரம் மடிப்பாக்கம்.
0: மடிப்பாக்கத்திலிருந்து உஷா சிவமணி.
2: ஆமா,
0: சொல்லுங்க மேடம், கேட்டீங்களா?
2: பச்சை மலை தோட்ட மணியாரமே
0: பாடும் புதுரா, அழகான நல்ல குரல், அழகா இருக்கு கேக்குறதுக்கு. பச்சை மலை தோட்ட மணியார, மணியாரத்தை என்ன அழகா,
2: ரொம்ப சூப்பர் சாங் இது. தேங்க்யூ,
0: நன்றி, நன்றி,
2: ரொம்ப எந்த எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா இருக்கு.
0: ம், சரிங்க, நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எவ்வளோ அழகா கவிஞர் அந்த மணியாரம் அதை வந்து எவ்வளோ அழகான குறிப்பிட்டிருந்தார் அந்த பாடல் இல்லையா, ரொம்ப

0: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: நூற்றி 2.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், அடுத்து மலரும் பாடல்.

0: எங்கிருந்தோ வந்தாள் இந்த திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இரநேர்களே, பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? வாங்க, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். வாங்க, யாருங்க? யாருங்க?
1: மீனாட்சி.
0: மீனாட்சி, சொல்லுங்க. மீனாட்சி, உங்களுக்காக சொல்லவா, கேள்வியை சொல்லவா? இந்த பாடலில் ஒளிந்திருந்த உலோகங்களின் பெயர் என்ன?
1: தங்கம் வைரம்.
0: தங்கம் வைரமா? அதுதான் வந்ததா? சரிங்க, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ, வணக்கம். ஹலோ.

0: வணக்கம். வணக்கம் மாங்க, யாருங்க?
1: வணக்கம்மா.
0: யாருங்க? பத்மாவதி மேடம். பாடல கேட்டீங்களா? நல்லா இருக்கும். நீங்க பாடல கேட்டீங்களா? இந்த பாடலில் ஒளிந்திருந்த உலோகங்களின் பெயர். ஆமா, யோசிச்சுட்டே இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க, யாருங்க?
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க, என்னென்ன உலோகங்கள்
2: ஒளிந்திருக்கக்கூடிய உலோகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரம் மற்றும் தங்கம், அதுதான் சரியான விடை மேம்.
0: நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சு சொன்னாங்க. சரி, நேர்கள் ஒவ்வொருவரும் பாடல்களை முழுவதுமாக கேட்டு அந்த பதிலை சொல்லும் பொழுது எத்தனை எத்தனை ஒரு ஆனந்தம் எங்களுக்குள். சரிங்களா? சரி, தொடர்ந்த தினங்கள் நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல்

0: இளைஞர்களே, இனிமையானது ஒரு பாடல். உலாவரை கேட்டு மகிழ்ந்தோம். என்னை போல் ஒருவன் இந்த திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாட கேட்டோம் நீர்களே. அடுத்து ஒரு நேயர், வணக்கம் வாங்க. யாருங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க?
1: அண்ணாநகர்லேருந்து மாலினி தேவி பேசுகிறேன்.
0: மாலினி தேவி,
1: சொல்லுங்க.
0: பாடல கேட்டீங்களா?
1: எப்பா பா

0: அப்படியே அசைச்சிட்டீங்கப்பா, ரொம்ப நன்றி. எப்பமோ கேட்ட மாதிரி அப்படியே நல்ல
1: மலர்களின் பெயர் என்ன?
0: மலர்கள் ஐயோ
1: ஐயோ, அப்படியே யோசிச்சே இருங்க, அடுத்த நேரம் கேப்போம். அது நீங்க விட்டுட்டீங்களே, சரி நீங்க விட்டுட்டீங்களே என்ன, சரி அடுத்த நேரம் கேப்போம். நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, மல்லிகை தாமரை, ரொம்ப அழகா சொல்லுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எல்லாத்தையும் கவனிச்சாங்க, அப்படியே நம்ம மலர்களின் பெயரை விட்டுட்டோமே அப்படின்னு. அருமை அருமை, சரி அப்படியே கேட்டுட்டே வாங்க. தொடர்ந்து இணைந்திரங்கள் வித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. நேரம் 4:44. இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை.

0: மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் இந்த திரைப்படத்திற்காக கே ஜி யேசுதாஸ் வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். விவித் பாரதி தமிழ் தன்மிழ் மணிக்கவும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6 எஃப்எம்மிலும் வேலூர் பண்பலை 100.4 எஃப்எம்மிலும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சரி, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? இந்த பாடலுக்கான கேள்வி, வணக்கம் வாங்க, யாருங்க?
1: மாலை வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: ராயப்பேட்டை வெங்கட் மோகன சுந்தரி மேடம், குட் ஈவினிங்.
0: சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா?
1: உங்க பேர்லயே இந்த ஒரு பாட்டு வந்துருச்சு,
0: மோகனப்பன். ஓகே, சரி சரி சரி, சொல்லுங்க.
1: கேட்டீங்கன்னு பார்த்தா நீங்க கேட்கல.
0: சரிங்க, இப்ப வந்து இந்த கேள்வி என்ன அப்படின்னா, இந்த மங்கையின் விழிதனை, மங்கையின் விழிதனை கவிஞர் எதோடு குறிப்பிட்டிருந்தார், எதுவாக குறிப்பிட்டிருந்தார்?
1: விழி வைத்து மேடம்.
0: அதான், விழிகளை எதுவாக குறிப்பிட்டிருந்தார் கவிஞர் இந்த பாடலில்? விழின்னு சொன்னேன் நான், அடுத்த யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், வாசகர் மேடம். மேம், விழிகள் வந்து கருவண்டுகள் மேடம்.
0: அப்படியா?
2: பாட்டு பாடுது, நாங்க விழிகளும் பாட்டு பாடும். தலைவியினுடைய விழிகளும் அருமையான பாடல் ஏதும் கொடுத்துருக்கீங்க மேடம்.
0: நன்றி நன்றி,
2: ரொம்ப அருமையா எல்லாம் செத்து போயிருப்பாங்க. ஒரு 3 ஆன்சர் கண்டுபிடிச்சேன், தானால ஏதுனா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேடம்.
0: நன்றி, வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ,
3: நெய்வேலி கேட்க ஒன்றிய மறந்தடிப்பும் சரவணன்.
0: சரிங்க சரவணன் சார், சரியா அவர் சொன்ன விடை? ஹலோ,
3: சரிதான்
0: சரிதான், நன்றி, இருவருக்கும் வாழ்த்துக்கள். அதாவது விழியை வந்து கருவண்டோடு ஒப்பிட்டு அழகாக விழியனும் கருவண்டு வந்த பாட வந்த பாட்டினவும் அந்த விழிகளை வந்து கருவண்டாக உமைப்படுத்தியிருப்பார் கவிஞர், அதுதான் அழகாக சொன்னாங்க. நன்றி அனைவருக்கும். அடுத்து மலரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: உரிமை குரல் இந்த திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். வணக்கம் வாங்க யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வாங்க யாருங்க?
1: வெறும் வெகு நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறேன் மேடம். வேப்பம்பட்டு எஸ்பி கங்கா.
0: கங்கா மேடம் சார் சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம்.
0: சரி, இந்த பாடலில் சாட்சியாக மலர்ந்து வந்தது எது?
1: சாட்சியாவா?
0: மாலை
2: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: அடையாளமிட்டிருந்த ஆசீர்வாதம்.
0: ஆசீர்வாதம் சார் சொல்லுங்க.
2: மனதில் விழுதி வைத்த சிலைகள்
0: இல்ல, சாட்சியாய் வந்தது, சாட்சியாய் மலர்ந்து வந்தது எங்கு எது?
2: வாய்ப்பு நன்றி மேடம்.
0: நன்றி. ஹலோ வணக்கம். எந்த இப்படி யோசிக்கிறாங்க? வணக்கம் வாங்க யாருங்க?
3: தென்றல் சாட்சி. தென்றல்
0: தென்றல் தான் சாட்சியானது. ரொம்ப அழகா உங்க பேர் சொல்லுங்க.
3: வரக்கூடாது
0: இல்ல. சரி, வாழ்த்துக்கள். அடுத்து வரும் பாடல்

0: ஞான ஒளி திரைப்படத்திற்காக பேசு சீலாம்பாடிய பாடலை கேட்டோம். வணக்கம் வாங்க யாருங்க? இதில் ஓசையாய் வளர்ந்து வந்தது எதன், எந்த ஓசை? இந்த பாடலில் ஓசையாக மலர்ந்து வந்தது எந்த, எதன் ஓசை? வணக்கம், யோசிச்சுட்டே இருக்காங்க போல. வணக்கம், ஹலோ.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: ஹலோ, கும்பகோணத்திலிருந்து.
0: யாருங்க?
1: சக்திவேல்.
0: சொல்லுங்க சக்திவேல் சார். சொல்லுங்க சொல்லுங்க, எந்த ஓசையை கவிஞர் இதில் குறிப்பிட்டிருந்தார் பாடலில்?
1: பாடல்,
0: எந்த ஓசையை இந்த பாடலில் கவிஞர் குறிப்பிட்டிருந்தார்?
1: மணி ஓசை.
0: மணி ஓசை அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள் நேர்களே. இதுவரை இனிமையான பாடல்களோடு இதமாய் வலம் வர நாம் கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். கேட்டது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்ட. அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:01. இப்பொழுது கேட்கலாம்.

பூந்தென்றல் பூந்தென்றல் நிகழ்ச்சியினை கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். நேரம் 5:02 ஆயிடுச்சு. இது தொலைபேசி வழி நேயர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி. வாங்க இணைப்புல வாங்க பேசுங்க. பூந்தென்றல் நிகழ்ச்சியினை இணைந்து பங்கு பெறுங்கள். 2952508532389381 யூத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் நாம் கேட்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கேட்கலாம், ரசிக்கலாம் பூந்தென்றல் நிகழ்ச்சியினை.

0: 102 புலி 3 பாட்டுக்கு இதான் தானு.
1: 102 புள்ளி 3 பாட்டுக்கு இதான் தானு.

நாம் கேட்ட இந்த பாடல் மகாலட்சுமி ஐயர் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியது. சூப்பரான சாங் நாம் கேட்டு ரசித்தோம். 12B அப்படிங்கிற படத்திற்காக இந்த பாடல் இடம்பெற்றது. வைரமுத்திரதி பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: இன்னைக்கு என்ன தலைப்பு நாம் பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? உங்களுக்கெல்லாம் ட்ராவல் பண்ண ரொம்பவே பிடிக்குமா? உங்களுக்கு பயணம் செய்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அப்படின்னா இந்த இடத்துக்கெலாம் நான் கண்டிப்பாக போவேங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் ஏதாவது இருக்குதா? அதை இன்றைக்கி எங்கள் கூட நிகழ்ச்சியில் ஷேர் பண்ணுங்கள். தொலைபேசி எண்கள் 2952083 2858981 இந்த ரெண்டு நம்பர்லையும் கால் பண்ணுங்கள். 0444 அப்படிங்கிற ஹிஸ்டரி கூட முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்கள். உங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் செல்ல விரும்பும் நாடு எது? அப்படி தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஜாலியாக நாம் ட்ராவல் பண்ணலாம். யாருக்கு எந்த நாடெல்லாம் பிடிக்குது, இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ஒரு சான்ஸ் வருது, நான் கண்டிப்பாக இந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உங்கள் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கதா? நம்ம போகிறோம் போல, அதெல்லாம் அப்பாற்பட்ட கதை. எனக்கு இந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசை, வாய்ப்பு கிடச்சா நான் யோசிக்கவே மாட்டேன், இந்த இடத்துக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு நீங்கள் எதாவது திங்க் பண்ணுறீங்களா? எங்கள் கிட்டே சொல்லுங்கள். 0444 அப்படிங்கிற ஸ்டேட் கூட டயல் பண்ணி 2952083 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 2838 9871 இந்த நம்பருக்கும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். இனிப்பில் வாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள், நிறைய பேர்கிட்ட பேசலாம். கும்பகோணம் பண்பலை, வேலூர் பண்பலை, திருப்பத்தூர் பண்பலை, வெத்பாரதி தமிழ் பண்பலை, இப்படி எல்லா இடத்துக்குள்லேருந்து கால் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்டிடி கூட மட்டும் தயவுசெய்து இணைத்து டயல் பண்ணுங்கள். யார் வராங்க இணைப்பில், எந்த நாட்டுக்கு அவங்க ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றாங்க? ஹலோ, வணக்கம். கலா சொல்லுங்க. கலா,
1: நல்லா
0: இருக்கும் சொல்லுங்க.
1: சிங்கப்பூர்
0: நிறைய மொழிகள் அங்க இருக்குதா? குறிப்பிட்ட எந்த மொழியை கத்துக்குவீங்க? நன்றி, பாய். அடுத்த நேயர் யாரு, அவங்க எந்த நாட்டுக்கு பயணப்பட போறாங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நான் அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ் பேசுறேன் மேடம்.
0: அம்பத்தூர்ல இருந்து தேவராஜ், சொல்லுங்க, எந்த நாட்டுக்கு டிராவல் பண்ண ஆசை?
2: நான் வந்து எப்படியாவது அந்தமான் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை மேடம்.
0: அந்தமான் போகணும்னு ஆசை?
2: அந்தமான் தீவுல
0: போய், அங்க போயிட்டு என்ன பண்ணுவீங்க? அங்க போய் டக்குன்னு பாக்கணும்னு நினைப்பீங்க?
2: ஆமா மேடம், அங்க போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது எப்படி பாக்கணும்?
0: ஃபிளைட் மார்க்கமா போகணுமா, கப்பல் மார்க்கமா போகணுமா?
2: ஃபிளைட்ல தான்
0: போகணும்.
2: ஆமா, அது இந்த சமீபத்தை விட போயிட்டு டெல்லி போய் தாஜ்மஹால் எல்லாம் பாத்துட்டு வந்தோம். இப்ப எனக்கு அந்தமான
0: தான் பாக்கணும். நீச்சல் அடிச்சுட்டு போயிடலாமா? டிஃபரெண்டா? ஓகே, நன்றி.
2: நன்றி மேடம்.
0: சரி, சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்க
3: மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேரு பானு மேடம், ஆவடியில இருந்து பானு பேசுறேன்.
0: சொல்லுங்க
3: மேடம். எனக்கு ரொம்ப நாளா

0: பெங்களூர்ல மைசூர் மகாராஜா பேலஸ் போய் பார்க்கணும்னு ஆசை மேடம்.
1: நம்ம வந்து வெளிநாடுகள், நம்ம மத்த இந்தியா தவிர உங்களுக்கு வந்து மைசூர் போகணும்னு ஆசை. இந்தியா தவிர மத்த எந்த நாடு போக ஆசை?
0: இந்தியா தவிர வெளிநாடுக்கு போறதா இருந்தாக்கா காஷ்மீர் மேடம்.
1: ஏங்க,
0: இந்தியாக்குள்ளாரே
1: பல இடங்கள் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு காஷ்மீர்

0: பல இடங்கள் சொல்றாங்க. சரி, உங்களுக்கு காஷ்மீர் போகணும் இல்லைன்னா மைசூர் போகணும்ன்ற ஆசை?
1: ஆமாங்க மேடம், அதுதான் ரொம்ப நாள் ஆசை எனக்கு.
0: சரி, உங்க ஆசை நிறைவேற வாழ்த்துக்கள். சரிங்களா,
1: ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.
0: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேம்மா. மாலை வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து ஜப்பான் போகணும்னு ஆசைம்மா.
0: ஜப்பான் போகணும்னு ஆசை?
2: ஆமா, இருக்குது. சின்ன நாடு ஆனா வளர்ச்சி அடைந்த நாடு, அங்க போய் பாக்கணும். அங்க சீ சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அந்த கடல்லயே ஒரு நகரம் இருக்கு, நான் படிச்சிருக்கேன்னு கேட்டிருக்கேன். அதுல வந்து அங்க போய் இருக்கணும். அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு சொல்லிட்டு கீழே லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு, அந்த அதாவது நிலம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதால வந்து அவங்க அண்டர் கிரவுண்ட் சிட்டின்னு வச்சிருக்காங்க. அங்க வந்து சூரியன் விழுதாப்புல லைட் வச்சிருக்காங்க, வந்து அவங்க பகல் பொழுதெல்லாம் தெரியுமா நல்லா, அதெல்லாம் பாக்கணும். அவங்க உணவு உடை, அவங்க பழக்க வழக்கம், பாரம்பரியம், மொழி எல்லாம் இருந்துட்டு ஒரு பத்து நாள் இருந்துட்டு அங்க என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு ஒரு ஆசை.
0: வாங்கிட்டு வரணும்னு ஆசை. ஓகே, நன்றி.
2: ஓகே,
0: நிறைய நாடுகள் சொல்றாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: ஹலோ,
0: கேக்குதுங்க?
3: பாய்,
0: லைன்ல இருக்குது. தயவு செஞ்சு ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. நேயர்கள் இணைப்புல வரதுக்கு முன்னாடி நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு எங்க கூட பேசுங்க. வணக்கம், ஓத் பாரதி.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க
3: மேடம்? போன ப்ரோக்ராம்ல வந்தவங்களே வராங்க மேடம், அதெல்லாம் வர வேணாம்னு சொல்லுங்க மேடம்.
0: நம்மளும் சொல்றோம், நீங்களும் சொல்றீங்க.
3: சும்மா அவங்களே வராங்க, உள்ளவங்களே தான் வராங்க.
0: நீங்களும் சொல்றீங்க, நாங்களும் சொல்லிட்டோம், உங்களுக்கு புரியணும் இல்லையா? அவர் ஒரு மனக்குமுறலோடு போறாங்க. அடுத்தடுத்த நேயர்களுக்கு வாய்ப்பும் கொடுக்கலாம். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: பெருவள்ளூர்ல இருந்து காம்ராஜ்.
0: சொல்லுங்க.
4: பெருவள்ளூர்ல இருந்து காம்ராஜ்.
0: கேக்குதுங்க, சொல்லுங்க. நீங்க எந்த நாடு பயணப்பட ஆசை?
4: நான் வந்து பின்லாந்து நாட்டுக்கு தான் போகணும்.
0: பின்லாந்து நாட்டுக்கு? ஓ,
4: பின்லாந்து. அங்க வந்து பாத்தீங்கன்னா இயற்கையில் கொஞ்சம் நிறமா இருக்கணும்னு நான் புத்தகங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து அவ்வளவு ஒரு அழகான நாடுன்னு கேள்விப்பட்டேன். அதுல இயற்கை கனிமங்கள் எல்லாம் அதிகமா நிறைஞ்சது, கிட்டத்தட்ட 60 நீர்வீழ்ச்சிகளுக்கும் மேல இருக்கு
0: கேள்விப்பட்டேன்.
4: இயற்கை சூழ்ந்த
0: இடத்துக்கு போகணும்ன்ற ஆசை. பின்லாந்து, உங்க சாய்ஸ் பின்லாந்து. நன்றி, வாழ்த்துக்கள். சூப்பரா நேயர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நாமளும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இணைந்திருங்கள். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம். இணைந்து கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த அலைவரிசைகள்லாம் நேயர்கள்லாம் கேட்டுட்ருக்காங்க. ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்து வரக்கூடிய பாடல் சொக்கத்தங்கம் அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். முன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடியது. இசை தேவா.

முன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் இவங்களோட வாய்ஸில் நாம் பாடல் கேட்டு ரசித்தும் தேவா பாடிய தேவாவோட இசையமைப்புள்ள சொக்கத்தங்கம் படத்திற்காக பாடல்.

0: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு. நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்பதான் ஷாப்பிங் போறது?
2: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
1: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
2: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
1: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
2: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
1: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
2: கடைக்குள்ள வந்திருந்தேன்னா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
1: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி

ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய நேயர்கள் அவங்களாம் எந்த பயணப்பட ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்காங்க. நீங்களும் விருப்பப்படுறீங்களா? விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜில் உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். படிக்கிறதுக்கு நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். உங்களோட ஆசைகளையும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. உங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு உடனே கிடைக்குது அப்படின்னா எந்த நாட்டுக்கு பயணப்பட விரும்புவீங்க, எந்த நாட்டுக்கு செல்ல விரும்புவீங்க, அதை தான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கேட்டுட்ருக்கிறோம். நேயர்களும் தொடர்ந்து கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. கால் பண்ணுங்கள் 2952-8532-8897-1. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சுழி இரிஜா மனோகரன் பூந்தட்டல் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பொன்னியம்மன் வீடு வன்னி கணேசன் எனக்கு மாலை வணக்கம் பூந்தட்டல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரிஹரன் அப்படிங்கிற நேயர் வந்து வேட்டிக்கன் அப்படிங்கிற நகரத்துக்கு போக ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தனி நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேட்டப்பட்டி கண்ணன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் உற்சாகமாக தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் அவங்களும் மாலை வணக்கம் போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் வீடு வன்னி கணேசன் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் செல்ல விரும்பும் நாடு ஆஸ்திரேலியா. திரைப்படங்களில் பார்த்திருக்கிறேன், பத்திரிகைகளெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அருமையான நாடு, தூய்மையான நாடு, எப்பொழுதும் பணிபொழுந்து கொண்டே இருக்குமாக நான் செல்ல விரும்பும் நாடு ஆஸ்திரேலியா அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது முதல் பாடலே அருமை வாழ்த்துக்கள். என்னோடு சேர்ந்து என் நண்பரும் பாடல் கேட்டுட்டுருக்கிறாங்க, வாழ்த்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. சுழை ரீஜா மனோகரன் முதல் பாடல் சூப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. சிங்கப்பூர் நாட்டிற்கு பயணம் செய்ய விரும்புவதே எனது விருப்பம் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற நேர் குழுமங்குண்டான்லேருந்து போட்டிருக்கிறாங்க. மேலப்பேடு தயாளன் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் அவங்க வந்து, நான் குழந்தை கொரநாட்டுக்கருப்பூர் பிரபாகரன், எனக்கு பிடிச்ச அமெரிக்கா செல்லணும் அப்படிங்கிறது ஆசை. அதிக நேரம் விமானத்தில் பயணம் செய்யலாம் என்ற எண்ணத்தில் அமெரிக்காவில் எனக்கு ஒரு பற்று இருக்கின்றது. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாள் அவங்களும் அமெரிக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரபாகரன் பூந்தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்டு, அசர்பைஜான் போன்ற நாடுகளுக்கு செல்ல விருப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நாடு சிங்கப்பூர் தான், நான் அங்கே வந்து 10 வருஷமாக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் அப்படிங்கிற நேர் மாதவரம்லேருந்து, மாலை வணக்கம் சகோதரி, நண்பர்களுடன் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள நைனிடால் போக திட்டம் விடுத்துள்ளோம். இயற்கை எழில் மிகுந்த ஏரிகளை மகிழ்ந்து காண இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரீஜா மனோகரன் அவங்க வந்து துபாயில் சொந்தங்கள் நிறைய இருக்கிறதுனால அங்கே போகணுங்கிற ஆசை எனக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. காட்டுப்பாக்கம் அந்தோனிராஜ் பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம்பட ஆசீர்வாதம் அவங்க வந்து, மாலத்தீவு போகணும், இந்தோனேஷியா போகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. மதுரை குளத்தூர் பாலு மதுரா குளத்தூர்லேருந்து பாலு அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கதிரவன் அப்படிங்கிற நேயர் வந்து, கொளஞ்சிநாதன் வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன், வணக்கம் மேடம் பூந்தென்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டு வருகின்றேன், நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ரவி அப்படிங்கிற நேயர் மாலை வணக்கம் அப்படிங்கிறன்னு போட்டிருக்காங்க. சுகுணா அப்படிங்கிற நேயர் வந்து, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், டூர் போகிறது அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது ரொம்பவே ஜாலியாக இருக்கும், நான் வெளிநாட்டு போகணும்னு. அமெரிக்காவில் நயாகரா நீர்வீழ்ச்சி, துபாய் புர்ஜ் கலிஃபா, பாம் ஐலாண்ட், யூரோப் ஆல்ப்ஸ் மலைத்தொடர், கம்போடியா, அங்கோர் வாட், யூகே, லண்டன் மியூசியம்லாம் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் போட்டிருக்காங்க, தொடர்ந்து படிக்கலாம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இப்போ நேயர்கள்ட்ட நாம் பேசலாம். நேரம் 5:27 40 இது பூந்தென்றல். ஹலோ, வணக்கம், வாழ்த்துக்கள். ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நல்லா இருக்கீங்களா? ஆவடி அனந்தலட்சுமி. இப்ப மேட்டூர்ல இருக்கல மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோங்க, சொல்லுங்க.
1: சரி மேடம், நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் மேடம். நிகழ்ச்சி அருமையா இருக்கு. எனக்கு வந்து இது குளு மணாலி போகணும்னு ரொம்ப ஆசை மேடம்.
0: குளு மணாலி,
1: ஹிமாச்சல் பிரதேஷ் மேடம்.
0: சரி, ஓகே. நம்ம வந்து மற்ற நாடுகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா?
1: ஆமாங்க மேடம்.
0: மற்ற நாடு அதை தாண்டி
1: நன்றி.

0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: மதுரை மேலூர் கோட்டநத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு ஆசைப்பட்டாலும் பெருசா ஆசைப்படணும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு டூர் போகணும்னு
0: நினைக்கிறேன்.
1: அமெரிக்காவில போய் இதுல நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்த்துட்டு அதனுடைய என்ட்ரன்ஸ்ல தமிழ் வாழ்க, உலகத்தின் மூத்த மொழி தமிழ் இருக்காக மரியாதை செலுத்துறோம் அங்க தமிழ் வாழ்கன்னு போட்டிருக்கா, அந்த எழுத்தை போய் பார்க்கணும். அதே
0: போகணும். சரி, ஓகே, சூப்பர், நன்றி
1: நன்றி.
0: அடுத்து யார்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நுழம்பூர்ல இருந்து கிருஷ்ணதாஸ் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
2: எனக்கு வந்து விம்பிள்டன் பாக்குறதுக்காக யுகே போகணும்.
0: ஓ, அந்த
2: சென்டர் கோர்ட்ல இருந்து பார்க்கணும், ஃபைனல்ஸ் பார்க்கணும்.
0: சரி, ஓகே, உங்க ஆசை அது இல்லையா?
2: ஓகே,
0: நன்றி, வணக்கம். ஹலோ, ரேடியோ வாலி கம்மி பண்ணிடுங்க.
3: தள்ளி வந்துட்டேன் மேடம்.
0: சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
3: வந்து மதுரையில இருந்து ஜம்னா ராணி.
0: சொல்லுங்க.
3: எனக்கு சிங்கப்பூர் போகணும்னு ஆசை மேடம்.
0: நிறைய பேருக்கு சிங்கப்பூர் ஆசை இருக்கு இல்ல?
3: ஆமா மேடம்,
0: நிறைய பேர் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன ரீசன்?
3: எனக்கு யாருமே இல்ல, இருந்தாலும் நம்ம ஒரு வாட்டி டூர் போகணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் மேடம்.
0: சிங்கப்பூர் போயிடுவீங்க?
3: மருமகன் கிட்ட சொல்லிருக்கேன்.
4: எனக்கு வந்து நியூசிலாந்து போன மேடம். ஆக்லாந்து சிட்டி அவ்வளவு நல்லா இருக்கும். 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் மூணு வருஷம் பையன் லாஸ்ட் இயர் தான் வந்தாரு.
0: சரி,
4: நான் பாஸ்போர்ட் எடுத்து 5 வருஷம் 6 வருஷமா யூஸ் பண்ணாமே வச்சிட்டு இருக்கேன். அதனால கண்டிப்பா நியூசிலாந்து போகணும்.
0: நியூசிலாந்து போகணும். சரி,
4: ஆமா மேடம்,
0: நன்றி, வணக்கம்.
5: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
5: அன்பான சுவரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம்,
5: மதுரை
0: சொல்லுங்க.
5: நல்லா இருக்கீங்க சுவரி?
0: நல்லா இருக்கு.
5: அதாவது சுவரி, கண்டிப்பா வந்து மகாபலிபுரம் பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சென்னைக்கு 2 முறை வந்திருக்கேன். அப்ப அந்த கலங்கரை எப்படி, அந்த 10 வயதுல கலங்கரை எம்ஜிஆர் ஐயர் திரைப்படம் கலங்கரை விளக்கத்துல ஃபுல்லா காமிப்பாங்க அந்த தருணங்கள் வரைக்கும். இப்ப இந்த தருணங்களுக்கு இந்த மகாபலி பார்க்க வேணும்னு, அந்த பல்லவர் கால அந்த சிற்பங்கள் எல்லாம் பார்க்கணும்.
0: அதை பார்க்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா?
5: ஆசை சுவரி, இந்த மகாபலிபுரத்தை.
0: சரி, ஓகே, நன்றி.
5: தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச்.
0: வணக்கம்.
6: வணக்கம்,
0: யார் பேசுவது?
6: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க.
6: சுற்றுலா போன இடம் கேட்டிருக்கீங்களா?
0: எந்த நாட்டுக்கு போகணும், அவ்வளவுதான் சிம்பிள்.
6: எந்த நாட்டுக்கா?
0: நாட்டுக்கு. வெளிநாடு போகணும்னு ஒரு ஆசை வருதுன்னா நீங்க எந்த நாடு சாய்ஸ் பண்ணுவீங்க?
6: அவ்வளவுதான். அப்படி வெளிநாடு போனவங்கள விட இது மேடம், சிங்கப்பூர் தான்.
0: சிங்கப்பூர்.
6: ஆமா, அங்க அங்க உள்ளதெல்லாம் எப்படி இருக்காங்க? அப்புறம் இங்க இவங்க அங்க சுற்றுலா இடங்கள்லாம் நம்ம எப்படி இருக்கு? இங்க கோவில்கள்லாம் இப்ப இங்கெல்லாம் உள்ள பார்த்தா சொல்றீங்களா, அங்க வந்து கோவில்கள் எல்லாமே இருக்கு, எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இயற்கை சம்பந்தம், இயற்கை சூழல் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து பாக்கணும்.
0: சரி, ஓகே, நன்றி.
6: நன்றி மேடம்.
0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
7: கும்பகோணம் மட்டும் சித்தராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: சொல்லுங்க.
7: நான் வந்து மியான்மர் பர்மா போகணும்னு ஆசை மேடம்.
0: பர்மா போகணும்னு ஆசை.
7: என்னோட பர்த் அதான் மேடம், 62.
0: ஓ, அங்க அங்க பிறந்தவங்க நீங்க?
7: ஆமா, அங்க இருந்து பிறந்து நாங்க 63ல இங்க வந்துட்டோம்.
0: ஓகே, அதனால அங்க பாக்கணும்னு உங்களுக்கு ஆசை?
7: அந்த அந்த மூணுலயே இருக்கு மேடம்.
0: சரிங்க, நன்றி.
7: தேங்க்யூ மேடம்.
0: வணக்கம், ஹலோ.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
8: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். யார் சொல்லுது?
8: நான் அமெரிக்கா போகணும்.
0: பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்க பேர்
8: செந்தில் கண்ணன். பேரலாம்
0: செந்தில் கண்ணன் பேரலாம். சரி,
8: நன்றி மேடம்.
0: நன்றி, வணக்கம்.
9: நீங்கள்
10: வணக்கங்க.
0: வணக்கம்,
9: நீங்கள் பேச.
0: வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம், வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் மேடம். மேடம், ஆண்டவன் கைவிட்ட நாடு ஒன்று ஆப்பிரிக்கா நாடு இருக்காங்க, போய் பாக்கணும். அது மாதிரி ஆசைகள் உண்டு மேடம். அதே மாதிரி ஐரோப்பா எல்லா தலைநகரும் எனக்கு தெரியும்.
0: சரி, நன்றி.

0: வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க. கேரளா போகணும். வெளிநாடுகள் போறதா இருந்தா? நேயர்கள் பேசும்போது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய இந்தியாவுக்குள்ளாரே கேரளா போகணும், டெல்லி போகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைப்படுறாங்க. ஸோ நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் அப்படிங்கிற பேஜ், விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற போஸ்ட்டில் நீங்கள் வந்து அந்த ஃபேஸ்புக் பேஜில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிங்க. படிக்க நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். எந்த நாட்டுக்கு போக உங்களுக்கு ஆசை? டக்குன்னு வாய்ப்பு வருது, நான் இந்த நாட்டுக்கு போவேன் அப்படின்னா உங்களுக்கு எது தோணுதோ, எந்த இடம் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஃபோன் பண்ணணும்னா 2952085328 9871 இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அடுத்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது பூந்தென்றல், பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஒழிக்கும் குரல் சாதனா சர்க்கம், வைரமுத்தி. பாடலுக்கு இசை பரத்வாஜ்.

ஜெமினி அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த சாங்கை நாம கேட்டு ரசிச்சும் சாதனா சர்க்கம் பாடியது வைரம்பு தெரிஞ்சி பாடலுக்கு இசை பரத்வாஜ். சூப்பரான சாங் அந்த பாடலோடு அடுத்து நாம தொடர்ந்து நேயர்களிடம் பேசலாம். கால் பண்ணுங்க 2952085328389871. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்க தலைப்பு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் எந்த நாட்டுக்கு போக விரும்புவீங்க அப்படிங்கிறதான் கேட்டுட்ருக்குறோம். ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நிறைய நேயர்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம்.

0: நித்யா ரவீந்தரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல், சத்தம் இல்லாமல், அமைதியான, நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-9871. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம், நான் உங்க இசையமைப்பாளர் என்ஆர் குணதன் பேசுறேன். நீலா

காஞ்சிபுரம்லேருந்து இளங்கோ அப்படிங்கிற நேர்ப்பு வந்துன்ற நிகழ்ச்சிக்கு மாலை வணக்கம். சுவிட்சர்லாந்து செல்ல ஆசை சகோதரி வாழ்த்துக்கள் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. மாலை வணக்கம் அப்படின்ற அம்பத்தூர்லேருந்து ரவி போட்டிருக்காங்க. கற்பனன் ரங்கசாமி அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டம்லேருந்து செந்தில் கண்ணன் பேரளம், அவர் வந்து அமெரிக்கா போகணும் அப்படிங்கிறது ஆசை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா. கற்பனன் ரங்கசாமி தொடர்ந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. வெங்கடேசன் பாப்பாப்பட்டியிலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேப்பம்பட்டு கங்கா, எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் நான் செல்ல விரும்பும் வெளிநாடு ஜெர்மனி. அங்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லோரும் வானொலி மூலம் கிடைத்த தமிழ் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. முகமது பிலால் அப்படிங்கிறவங்க எனாவரம்லேருந்து சிங்கப்பூர் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. குறுக்குப்பேட்டையிலேருந்து முத்துமாரி அப்படிங்கிறவங்க, இனிய வணக்கம் பூந்தடல் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம் அவங்க வந்து சிங்கப்பூர் செல்ல ஆசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தமிழ் சரவணன் அப்படிங்கிற நேயர் அரசடி குப்பம்லேருந்து நான் செல்ல விரும்பும் நாடு தென்னாப்பிரிக்கா. இங்கே அதிகமாக இயற்கையான உணவுப் பொருட்களும் மற்றும் இந்தியாவைப் போலவே அதிக கிராமங்களை கொண்ட ஒரு நாடாகும். இந்த நாட்டிற்கு செல்வதற்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. வைத்தியநாதன் அவங்க வந்து அம்மாபேட்டையிலேருந்து போட்டிருக்காங்க. சிங்கப்பூர் செல்ல தான் மேடம் எனக்கு

0: ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா அப்படின்றவங்க சவுதிக்கு செல்ல எனக்கு ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. பழையவனாரப்பட்டி சோமசுந்தர பிரபு, இனிய பொன்மாலை வணக்கம், எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நயகரா நீர்வீழ்ச்சி கனடா நாடு சென்று வருவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாலு விசாலாட்சி அப்படிங்கிறவங்க பூந்தல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு ஆடுதுறையிலேருந்து போட்டிருக்காங்க. பாலு, தருண்குமார், விசாலாட்சி, காமாட்சி, திலகவதி, மீனாட்சிங்களும் சேர்ந்து போட்டிருக்காங்க. முத்துமாரி அப்படிங்கிற நேரம், எனக்கு ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. புஷ்பா அப்படிங்கிறவங்க பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் எல்லாம் அருமை, தலைப்பு அருமை. எனக்கு மார்க்கெட் போகணும்னு ஆசை. மஸ்கட்டில் எங்கள் தங்கச்சி பொண்ணு பையன் எல்லாம் இருக்கிறாங்க, சொந்தமாக வீடு இருக்குதாங்க, அதனால் அந்த போகணுன்றது ஆசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. பாலு விசாலாட்சி அவங்க வந்து தாய்லாந்து போகணும் அப்படின்ற ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தேவமணி அவங்களாம் வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டுட்டு, சிங்கமலை மடத்துக்கு வணக்கம், நாங்கள் அவங்க எந்த நாடு அப்படிங்கிறத குறிப்பில்லை. செந்தில்நாதன் கோவிந்தசாமி அப்படின்னு போட்டிருக்காங்க. செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் இவங்க வந்து எவரெஸ்ட்டு செல்ல ஆசை, எவரெஸ்ட் சிகரம் செல்ல வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மதுரை குளத்தூர் பாலா, பாலு அப்படிங்கிற நேர், எனக்கு தாய்லாந்து செல்ல விருப்பம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டையிலேருந்து தீனா ரமேஷ், அவங்க வந்து சின்ன சின்ன ஆசை, லண்டன் சென்று சுற்றி பார்க்க ஆசை, லண்டன் சென்று சுற்றி பார்க்கறது சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக. நேரம் 5:45, நாம் நேயர்களிடம் பேசுவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், நினைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க, கேட்குது, சொல்லுங்க. ஹலோ,
1: கோபுரத்திடம்.
0: சரிங்க, சொல்லுங்க. ஹலோ, உங்களுக்கு டவர் வரலன்னு நினைக்கிறோம். வணக்கம், ஹலோ, வணக்கம்,
2: ஹலோ, வணக்கம்,
0: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம்மா,
0: கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டம் கருமண்டபம் வேளாயுதம் திரவியமலை.
0: சரிங்க.
2: எனக்கு வந்து அம்மா அப்பா பிறந்த ஊர் இலங்கை, அங்க போயிட்டு வந்து நான் அவங்க வச்சிருந்த தோட்டம், துறவு, அவங்க வாழ்ந்த வீடு எல்லாமே பாக்கணும்னு ஆசைங்க.
0: இலங்கை போகணும்ன்றது ஆசை.
2: ஆமாங்கம்மா, ரொம்ப
0: சரிங்க, நன்றி, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம், வணக்கங்க,
0: கேக்குதுங்க, சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க, விரைவாக சொல்லுங்க. சரி, நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. அதாவது அடிக்கடி பேசக்கூடிய நேயர்கள் கூட இந்த மாதிரி பண்ணலாமா? நம்ம வந்து அடிக்கடி பேசக்கூடிய நேயர்கள்லாம் தெரியும், நம்ம வந்து ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசணும் அப்படிங்கிறது நிறைய நேருக்கான வாய்ப்புகள் போகுது இல்லையா. வணக்கம், ஹலோ, வணக்கம,
4: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலியில அமர் பேசுறேன் மேடம். எனக்கு சைனா போகணும்னு ரொம்ப ஆசை.
0: சைனா
4: ஏன் பாத்துட்டீங்கன்னா, ஐ படம் எல்லாம் அங்கதான் ஷூட்டிங் பண்ணாங்க. பூக்களே சற்று ஓய்வெடுங்க. அந்த பூக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்றது, கண்கொள்ளா காட்சியா இருக்குமா. வருஷத்துல டிசம்பர் மாசம் ஒண்டிதான் அங்க பூவெல்லாம் எல்லாம் பூக்குமா, அது பார்க்கணும்னு ரொம்ப ஆசைங்க.
0: சரிங்க, நன்றி,
4: நன்றிங்க,
0: வணக்கம். ஹலோ, வணக்கம்,
5: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
5: வணக்கம்,
0: ஹலோ,
5: வணக்கம்,
0: சொல்லுங்க.
5: மதுரை பாலமேடு அருகே தெத்தூர் என்னும் கிராமத்திலிருந்து பிரயப்பா பேசுகிறேன்.
0: சரிங்க.
5: நான் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் செல்ல வேண்டும் என்றால் பிரான்ஸ் நாட்டுக்கு செல்லலாம்னு நினைக்கிறேன்.
0: பிரான்ஸ் போலாம்னு நினைக்கிறீங்க?
5: பிரான்ஸ் நாட்டுல போய் ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில், அழகிய ரைன் நதி ஓரத்தில், மாலை பொழுதின் சாரத்தில் மயங்கி திரிய வேண்டும் என்பது என்னுடைய ஆவா.
0: சரி, நன்றி. நிறைய ஆசைகள் நிறைய பேருக்குமே இருக்கு. ஹலோ, வணக்கம், வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நீங்கள் வந்து ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். வணக்கம்,
6: வணக்கங்க,
0: சொல்லுங்க.
6: திருநெல்வேலி கணபதிங்க.
0: சொல்லுங்க, இப்போ முன்னாடி இணைப்பில் வந்து
6: அமெரிக்காவுக்கு போன ஆசைங்க.
0: அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசை. முன்னாடி இணைப்பு
6: இருக்குது, அங்கே பார்க்கு சுற்றி பார்க்கணும்னா ஒரு வாரம் ஆகுமா? அப்படியே அமெரிக்கா சுற்றி பார்த்து எத்தனை நாள்?

0: வணக்கம்.
1: சரி, நன்றி. வணக்கம். ஹலோ.
0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம் மேடம், ஊத்தங்கரையிலிருந்து முனிராஜ் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க. ஹலோ, நான் பேசுறது கேக்குதுங்களா?
0: ஊத்தங்கரையிலிருந்து முனிராஜ்
1: கேக்குது. எனக்கு தெளிவாக கேட்கின்றது. சொல்லுங்க, எந்த நாடு பயணப்பட ஆசை?
0: இலங்கைக்கு போகலான்னு ஆசைப்படுறேன்.
1: இலங்கைக்கு போகணும்னு ஆசை. சரி, நன்றி.
0: ஆமாம்,
1: எல்லாருமே உங்களோட ஆசைகளை நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, வாங்க அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நேர்களிடம் பேசுவோம். 5:49 ஆயிட்டு இருக்கிறது. இன்னும் 10 நிமிடம் வரை இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். 6 மணிக்கு கேட்கலாம் பக்தி மாலை.

0: நாம கேட்ட அந்த பாடல் முதன் முதலாய் அப்படிங்கிற அந்த பாடல் கேட்ட சும் லேசா லேசாங்கிற படத்திற்காக பென்னி தயாள், யுகேந்திரன், ஸ்ரீ மதுமிதா டிப்பு பாடியது. இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் ஆசிரியர் வாலி. 6 மணி வரையிலும் இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்கலாம். இணைஞ்சிருங்க. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இன்னும் ஒரு சில நேரம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்.
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
0: மேட்டுப்பாளையம் நாகராஜன், சொல்லுங்க. சொல்லுங்க, எந்த நாடு பயணப்படாது? எதுங்க?
1: லண்டன்.
0: லண்டன் போகணும்னு ஆசை உங்களுக்கு? ஓகே, நன்றி.
1: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி. எனக்கு வந்து ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற நாடுதான் மேம். சுவிட்சர்லாந்துக்கு போகணுங்கிறதுக்கு ஏன் விருப்பப்படுறேன்னா, அந்த கூலான கிளைமேட்டு, அதுக்கப்புறமா இயற்கை சார்ந்த கேள்வி காட்சிகள் அதெல்லாம் பிடிக்கும். அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க மேம். அந்த நாடு வந்து ரொம்ப சூப்பரா இருக்குன்னு என்கிட்ட சொல்லும் போது அந்த நாட்டுக்கு போய் பாக்கணும் பாக்கணும் ரொம்ப ஆர்வம் அப்படிங்கறத அதிகரிச்சிருக்கு மேம். அதுதான் ஒரு முக்கிய காரணம் சுவிட்சர்லாந்து போகணும்னு நினைக்கிறதுக்கு.
0: வணக்கம். வணக்கம்.
3: இலங்கைக்கு
0: போயிட்டு வந்தாலே போதுமா? சரி, ஓகே, நன்றி.
3: ரொம்ப நாளா முயற்சி பண்ணி இன்னைக்கு
0: தான். ஓகே, நேரம் மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஃபேஸ்புக்கில் சில நேர்கள் போட்டிருக்காங்க, அவங்களையும் வந்து நம்ம படித்து தெரிஞ்சிக்கலாம். 7 கிணறுலேருந்து அபுதாஹிர் அவங்க வந்து பூந்தர நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி போட்டிருக்காங்க. ராஜா குப்புராஜ் அப்படிங்கிற நேயர், நியூயார்க் போகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பெரும்பாக்கம் மனஜா அவங்க வந்து இந்த சீனா அப்படிங்கிறது ஏற்கனவே நமக்கு தொலைபேசி மூலமாக சொன்னாங்க. ராஜேஷ் பெரியார் நகரை வந்து மலேசியா போகணுன்றது ஆசை, அங்கே போய் முருகன் கோயில் பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரெடில்ஸ்லேருந்து ஹயாத் பாஷா, சிறுவயது முதலில் சவுதி அரேபியருக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை அப்படின்னு மட்டும் போட்டிருக்காங்க. ஜெய ரகுராம், தமிழ் மணக்கம் மலேசியா மற்றும் இலங்கை போக ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆரணி பாப்பாம்பாடி ஆண்டாள் தெய்வமணி, அவங்களும் எனக்கு ஜப்பான் நாடு போக ஆசை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சூரியமூர்த்தி கோவூர் வந்து அவங்க வந்து பாடல்கள் தொகுப்பு அருமை, எனக்கு இலங்கை செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தது, பாஸ்போர்ட் எடுத்து 10 வருஷம் புதுப்பிக்கவில்லை, அதனால் 2025 தான் அந்த ஆசை நிறைவேறியது, மீண்டும் செல்லணும் விருப்பம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. தாமலேரி முத்தூர்லேருந்து சரவணன் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. திருமலேஷை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து நியூசிலாந்து லண்டன் போகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தேனி ஹரிராம் அவங்க வந்து பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தால் செல்ல விரும்பும் நாடு எகிப்து, பிரமிடு மற்றும் ஸ்பிங்ஸ் பிரம்மாண்டங்களை காண்பதற்கு ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. கேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து கைலாச மலை பார்க்க ஆசை அப்படின்னு போட்டிருக்காங்க. பாலு விசாலாட்சி அவங்க வந்து தஞ்சை மாவட்டத்திலேருந்து சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு போக ஆசையாக உள்ளது மேடம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட ஆசைகள்லாம் நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி, நேயர்களுக்கெல்லாம் கனவு அப்படின்னு ஒன்று இருக்கும், மெய்ப்படுமா மெய்ப்படாதா தெரியாது அப்படின்னாலும் நாங்கள் பயணப்பட எங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய நேயர்கள் இணைப்பு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடலை குட்டியாக கேட்டு நம்ம இதை எடுக்கலாம்லாம். 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்கலாம். இந்த படத்திற்கு நாம் எந்த படத்துலையும்

பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மது பாலகிருஷ்ணன் அவங்களோட வாய்ஸில் வரக்கூடிய பாடல், யுகபாரதி எழுதிய பாடலுக்கு இசை வித்யாசாகர், பார்த்திபன் கனவு படத்திற்காக கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் பக்தி மாலை.

கேட்டது தாய் மூகாம்பிகை திரைப்படத்திலிருந்து இளையராஜா, தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் இவர்களின் குரல்களில் மலர்ந்து வந்த பாடலை கேட்டோம் நீர்களே. இது பக்தி மாலை.

பாடும் மீனாட்சி சரி மகரி தனி ததனி நி பாபா தனி பதாதிகி சரி மகரி ததனி தனி பாபா நி சகரிசா சரி நிதரி சரிப்புதா இப்போ மகரிக தரி நிதபனிதா

0: கரை கரதாள் மீனாட்சி.
1: திருமலை தென்குமரி இந்த திரைப்படத்திற்காக டாக்டர் சர் கணேஷ் கோவிந்தராஜன், எல்லாரீஸ்வரி எம் ஆர் விஜயா பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

வருவான் வடிவேலன் திரைப்படத்திற்காக வாணி ஜெயராம் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு வளர்ந்து கொண்டிருப்பது பக்தி மாலை. இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: சரணம் ஐயப்பா இந்த திரைப்படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக மனம் கமழும் பாடல்களோடு பலம் வந்தது.
1: பக்தி மாலை

0: படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இனி தொடர்பது மாநில செய்திகள்.

புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 மணிக்கு உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்து புகை மாசில்லா மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற 12வது பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 2005 முதல் 2022 புகை மாசுவை 37% குறைத்திருப்பதாக தெரிவித்தார். 50% மின் உற்பத்தி தூய்மை எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கிடைப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் புகை மாசுவை கட்டுப்படுத்தவும் தூய்மை எரிசக்தி ஆதாரங்களை ஊக்குவிக்கவும் வெளிப்படையான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உறுப்பு நாடுகளுக்கு முன்வைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் செயற்குழு கூட்டங்களிலும் இதற்கான கலந்துரையாடல் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா சமர்ப்பிக்கும் இது தொடர்பான ஆவணங்கள் உறுப்பு நாடுகளுக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான கொள்கை, அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் மக்களின் பங்களிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் வலியுறுத்தினார். சென்னை கன்னியாகுமரி இடையே தொழில்துறை விரைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சாலை மேம்பாடு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், சென்னை புறவட்டச்சாலை பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறினார். மத்திய அரசின் நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் சாலை அமைக்கும் பணிகள் 17,958 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய அரசின் உள்கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் சேதுபந்தன் திட்டத்தின் கீழ் சென்னையில் தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 621 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட பாலம், மவுண்ட் பூந்தமல்லி முதல் ஆவடி வரை மற்றும் மியாட் மருத்துவமனை முதல் முகலிவாக்கம் வரையில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்துடன் 4 வழிப்பாதை அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிறு துறைமுக பணிகளை மேம்படுத்தவும் தமிழகம் முழுவதும் உள்ள துறைமுகங்களுக்கு கூடுதல் வசதிகளை ஏற்படுத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் உள்ள கடலோர பகுதிகளில் படிப்படியாக பயணியர் படகு போக்குவரத்தை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். கன்னியாகுமரியிலும் ராமேஸ்வரம் பகுதியிலும் இதற்கான நடவடிக்கைகள் சாகரமாலா திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரை கர்நாடக வனத்துறையினர் சுட்டுக் கொன்ற சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்களாக இருந்தாலும் அவர்களை சுட்டுக் கொள்வதற்கு எந்தவித உரிமையோ அதிகாரமோ வனத்துறையினருக்கு கிடையாது என்று கூறியுள்ளார். கர்நாடக முதலமைச்சருக்கும் தமது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி ஆரம்பித்து 100 நாட்களுக்குள் ஊழல் முறைகேடுகள் தொடங்கிவிட்டது தாகவும் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். கோஆப்டெக்ஸின் 10 விற்பனை நிலையங்களை மூடும் முடிவை தமிழக அரசு கை

0: வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் கடலூர், சேலம், வேலூர், திருநெல்வேலி நகரங்களிலும் ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் செயல்பட்டு வரும் கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்களை மூட அரசாணை வெளியிட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார். கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கைத்தறி துணி விற்பனையை அதிகரிக்க உருவாக்கப்பட்ட கோப்டெக்ஸ் விற்பனை நிலையங்கள் மூடப்பட்டு வருவது கவலை அளிப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பு தடையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. இது தொடர்பான பொதுநல மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி திரு சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. விசாரணை முடிவடைந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மேலும் திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட்டியும் இருக்கக்கூடும்.
0: நாகை மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் மரக்கன்றுகள் வளர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ள பயனாளிகளுக்கு ஊதியம் வழங்கப்பட்டு வருவதாக ஊராட்சி செயலர் திரு சக்திவேல் தெரிவித்தார்.
3: நாகை மாவட்டம் தேவூர் ஊராட்சி விபி ராம்ஜி திட்டத்துல நர்சரி கார்டன் பணி வளர்த்துக்கிட்டு பல வகையில நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா கொய்யா, பாதம், மாமரம், இளாமரம், புளியர் மரம், நாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல 10,000 மேற்பட்ட கன்றுகளை வளர்த்து தினசரி மக்கள் வந்து விபி ராம்ஜி திட்டம் மூலியமா இந்த பணியை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் நல்ல ஒரு ஊதியம் கிடைக்குது.
0: இந்த திட்டத்தின் மூலம் தங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருப்பது குறித்து பயனாளி திருமதி தனலட்சுமி மகிழ்ச்சி தெரிவித்தார்.
4: நாங்க தேவூர் பஞ்சாயத்துல இருந்து பேசுறோம். விபிஜி ராம்ஜி திட்டம் மூலியமா வந்து நாற்றாங்கல் பண்ணை உருவாக்கிக்கிறாங்க எங்க பஞ்சாயத்துல. அதுல வந்து தினசரி ஒரு 15 உறுப்பினர்கள் நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். தினசரி கூலி வந்து 340 ரூபாய் எங்களுக்கு சம்பளம் கிடைச்சிருது. இந்த நாற்றாங்கல் பண்ணை நாங்க உருவாக்குறதுனால மற்ற பஞ்சாயத்துகளுக்கு மரக்கணி எங்களால கொடுக்க முடியுது. இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்ததுக்கு மத்திய கவர்மெண்ட்டுக்கு நாங்க ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறோம்.
0: மாவட்ட செய்திகள். வேலூரில் மாணவ மாணவியர் பங்கேற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு மற்றும் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் இன்று தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன எரிவாயு தகன மேடை கட்டடத்தை ஆட்சியர் திருமதி பிரியா பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அலகு சார்பில் எய்ட்ஸ் மற்றும் பால்வினை நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் காற்றாம்பாக்கத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 8 வகுப்பறை கொண்ட கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் திருமதி சினேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மயிலாடுதுறையில் உள்ள அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் பெண்களின் பாதுகாப்பு குறித்து விழிப்புடன் இருங்கள், பாதுகாப்பாக இருங்கள் என்ற தலைப்பில் மாவட்ட சைபர் கிரைம் பிரிவு காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க இம்மாதம் 31 தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டி

0: மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மியான்மரின் ஹெட் டார் துசாரை வென்றார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தூய்மை எரிசக்தி திட்டங்களுக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சென்னை கன்னியாகுமரி தொழில்துறை உறைவுச்சாலை பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கர்நாடக வனத்துறையினரால் தமிழகத்தைச் சேர்ந்த 3 கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உனாட்டி ஹூடா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40. நேர்களை இப்பொழுது கேட்கலாம். என் விருப்பம். இவ்வேளையில் இதமான பாடல்களோடு மலர்விருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

விழிகள் பேசிக்கொள்ளும் கதை அதனை புன்னகையின் மூலம் மங்கை அவள் வெளிப்படுத்த இனிதொரு பாடல் இவ்வேளையில் வலம்பல் கேட்டோம். நாடகமே உலகம் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல் அது. வலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

தன்னுள் மலர்ந்த ஆனந்தம் ராகம்தனை அழகாய் எங்கு இவள் பகிர்ந்து கொள்ள மலர்ந்து வந்தது. நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் முதல் இரவு திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. நேர்களை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகளை, கும்பகோணம் பண்பலை 101.6 எஃப்எம்மிலும், வேலூர் பண்பலை 100.4 எஃப்எம்மிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். என் விருப்பம் தரும் அடுத்த பாடல்

மங்கையவளின் என்ன கனவுகள் பல வண்ணங்களாய் இங்கு மலர்ந்து வர இனதொரு பாடல் இவ்வேளையில் வலம் பெற கேட்டோம். கேட்ட பாடல் அழகே உன்னை ஆராதிக்கிறேன் திரைப்படத்திலிருந்து வாணி ஜெயராம் பாடியது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது என் விருப்பம்.

பாச மலர்களின் அன்பினை அழகாய் சொல்லி சென்றது நாம் கேட்ட சித்தந்த பாடல். தர்மயுத்தம் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல் அது. இதுவரை உலாவர் நாம் கேட்டது என் விருப்பம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7 மணி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இளையர்களே, இனிமையான பாடல்களோடு அடுத்த பலம் வர இருக்கிறது. திரை கானம் அளிக்கும் பாடல்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக தனித்துவ அடையாள ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்ட சிறப்பு திட்டத்தின் கீழ் 156,000 மேற்பட்ட பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளின் ஆதார் விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் கை விரல் ரேகை பதிவு, கருவிழி மற்றும் சமீபத்திய புகைப்படம் உள்ளிட்ட விவரங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதன் மூலம் குழந்தைகள் இனி தங்களுக்கு 15 வயதாகும்போது ஆதார் விவரங்களை புதுப்பித்தால் போதும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் விவரங்கள் புதுப்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் பள்ளி குழந்தைகள் அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறவும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும் என்றும் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் கூறியுள்ளது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற நீதிபதி, முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் ஆகியோர் அடங்கிய உயரதிகாரமிக்க குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய் மாலியா பக்ஷி, திருமதி வி மோகனா ஆகியோர் கொண்ட பெஞ்ச் அரசு மற்றும் இதர தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்ட பிறகு நாளை இந்த குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்களின் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறியுள்ளது. நாகாலாந்து மாநிலம் திமபூர் தீரகான் இடையான குழாய் வழி எரிவாயு விநியோக திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதன் மூலம் அம்மாநிலம் வடகிழக்கு மற்றும் தேசிய எரிவாயு தொகுப்புடன் இணைக்கப்பட்டிருப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இத்திட்டம் வடகிழக்கு மாநிலங்களை நாட்டின் வளர்ச்சி இயந்திரமாக மாற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் எரிவாயு சார்ந்த பொருளாதார வளர்ச்சி வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பேருதவியாக இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த இணைப்பு மூலம் ஜோர்ஹத்திலிருந்து தினந்தோறும் 100,000 கனமீட்டருக்கும் அதிகமான எரிவாயு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லப்படுவதுடன் ஆண்டுதோறும் 700 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டித்தரும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறைக்கு தேவையான இலகுரக போர் விமானம், இலகுரக ஹெலிகாப்டர்கள், ரேடார், செயற்கைக்கோள், தகவல் தொடர்பு சாதனங்கள் உள்ளிட்ட 405 முக்கிய உபகரணங்கள் இனி உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படும் என்று பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறை தெரிவித்துள்ளது. இந்த தளவாடங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ள அத்துறை இதன் விவரம் ஸ்ரீஜன் டிஃபென்ஸ் .gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவித்துள்ளது. இதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு சாதனத்திற்கும் உள்நாட்டு உற்பத்திக்கான உத்தேச காலக்கெடுவும் நிர்ணயம் ப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் சுயசார்பை ஊக்குவிக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறை கூறியுள்ளது. பிரதமரின் 3 கோடி பெண்களை லட்சாதிபதியாக்கும் தொலைநோக்கு திட்டம் நிறைவேற்றப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் பரனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் பெண்கள் சுயவேலைவாய்ப்பு பெறுவதற்கு மத்திய அரசு 13,461 கோடி ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளதாக தெரிவித்தார். பெண்களுக்கான அதிகாரம் ராஜஸ்தானில் உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும், ராஜீவிகா திட்டத்தின் கீழ் 32 லட்சம் பெண் தொழில் முனைவோர் லட்சாதிபதியாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன்கள் மாநிலத்தில் தடையின்

0: இன்றி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாடு வெளியிட்டிருக்கும் அறிவிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் போக்குவரத்து தொடர்பாக எந்தவொரு உத்தரவையும் வெளிநாடுகள் பிறப்பிப்பதற்கு உரிமை இல்லை என்றும் கூறியுள்ளது. ஈரான் மீது விதிக்கப்படும் தடைகளுக்கு எதிராக போராட தாங்கள் தயாராக இருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் திரு முகமது காலிபாஃப் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா மாகாணத்தில் உள்ள நியாஸ் தீவில் இன்று கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 6.1 பதிவாகியுள்ளது. தெற்கு நியாஸ் தீவின் தென்கிழக்கே 147 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு அடியில் 29 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அந்நாட்டின் புவி இயற்பியல் ஆய்வு முகமை தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தில் பெரிய அளவில் சேதமோ உயிரிழப்போ இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சிறையில் உள்ள முன்னாள் பிரதமர் திரு இம்ரான்கானை மருத்துவ சிகிச்சைக்காக இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிஃபா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இம்ரான்கானின் உடல்நிலையை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் மருத்துவ சிகிச்சையை அவர் தடையின்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுவதாக தெரிவித்தனர். அரசியல் சாசன ரீதியாக திரு இம்ரான்கானுக்கு உள்ள உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று பாகிஸ்தான் உச்சநீதிமன்றம் அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் கல்வி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தீட்டி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பழங்குடியினர் கல்வி கற்றதன் மூலம் நக்சலைட்டுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எதிர்கால இந்தியாவை கல்வி அறிவு மிக்கவர்களாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு பிஜப்பூர் மாவட்டம் ஹிரோலி பகுதியில் அரசு பள்ளியை கோண்டு இன மலைவாழ் பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்காக நடத்தி வருகிறது. இந்த பள்ளியில் கணிதம், பொது அறிவு, கையெழுத்து பயிற்சி ஆகியவை பயிற்றுவிக்கப்படுகிறது. பிஜப்பூர் மாவட்டத்தில் 400 மேற்பட்ட அரசு பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் அவற்றை நக்சலைட்டுகள் பல்வேறு தாக்குதல்கள் மூலம் தகர்த்துவிட்டனர். இதனால் மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் அடிப்படை கல்வி கூட பயில முடியாமல் தவித்து வந்த நிலையில் துப்பாக்கியின் பிடியிலிருந்து கல்வியை மீட்டு மலைவாழ் பழங்குடியின குழந்தைகளின் கைகளில் மத்திய அரசு ஒப்படைத்துள்ளது. நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள் மற்றும் மனம் திருந்தி வாழும் நக்சலைட்டுகளின் குழந்தைகள் இந்த பள்ளியில் கல்வி பயின்று வருகின்றனர். அவர்களுக்கு மதிய உணவு பள்ளியிலேயே வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஹிரோலி பகுதிக்கான மாற்றம் கல்வி வாயிலாக தொடங்கியுள்ளது. இதேபோன்று பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள 250 மேற்பட்ட இடங்களில் அரசு பள்ளிகள் மறுசீரமைக்கப்பட்டு மலைவாழ் பழங்குடியின மக்களின் குழந்தைகளுக்கான கல்வி பயணம் மாற்றத்தை நோக்கி தொடங்கியுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பிஜாப்பூரிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தலைசிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான அர்ஜுனா விருதுக்கு பேட்மிண்டன் வீராங்கனைகள் திரிசா ஜோலி, காயத்ரி கோபிச்சந்த் உள்ளிட்ட 17 பேருக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுபெரும் கால்பந்து வீரரான அருமை நாயகம் வாழ்நாள் சாதனைக்கான அர்ஜுனா விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்டோலால் யாதவ், துப்பாக்கிச்சுடும் பயிற்சியாளர் நேகா நந்தகுமார் சவான் ஆகிய மூவருக்கு துரோணாச்சாரியார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மல்யுத்த வீரர் வீரேந்தர் குமார், குத்துச்சண்டை வீரர் தர்மேந்திர சிங் யாதவ் ஆகியோர் வாழ்நாள் சாதனைக்கான விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். விளையாட்டு மேம்பாட்டிற்காக பாடுபட்ட அமைப்பிற்கான ராஷ்டிரிய கேல் புரஸ்கார் விருது புனேயைச் சேர்ந்த ராணுவ பாராலிம்பிக் பிரிவுக்கு வழங்கப்படவுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேப்பாக் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கோவை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: ஆதார் பதிவில் 2 கோடிக்கும் அதிகமான பள்ளி குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் புதுப்பிக்கப்பட்டிருப்பதாக தனித்துவ அடையாள ஆணையம் கூறியுள்ளது. தில்லி மாணவர்கள் போராட்டத்தின் போது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் புகார்கள் குறித்து ஆய்வு செய்ய உயரதிகாரம் கொண்ட குழு அமைக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் உள்ள 14 அம்சங்களும் முழுமையாக நிறைவேற்றப்படும் வரை ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான தேசிய விளையாட்டு விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25 30 நொடி. இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடல் ஒன்று.

கேட்ட பாடல் உன்னால் முடியும் தம்பி. இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது திரைக்கானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட ஸ்டாலின் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். நமது இந்திய தேசத்தின் தேசிய மலர் தாமரை, தேசிய விலங்கு புலி, தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம். இதேபோல் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம், உயரமான மலை உச்சியை குறிப்பிடும்

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
1: அன்புள்ளம் கொண்ட ஸ்டாலின் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
2: நலம் நலமறிய ஆவல். நமது இந்திய தேசத்தின் தேசிய மலர் தாமரை, தேசிய விலங்கு புலி, தேசிய பறவை மயில், தேசிய மரம் ஆலமரம். இதேபோல் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம். உயரமான மலை உச்சியை குறிப்பிடும் சொல் வரை என்பதாகும். பல அற்புத உயிரினங்களுக்கு உறைவிடமாக விளங்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் வாழ்ந்து வரும் சிறப்புமிக்க உயிரினங்கள்ல வரையாடு முக்கியமானது. கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி உயரத்தில் இருக்கும் மலை முகடுகளில் தான் வரையாடு இருக்குமா. புலி சிங்கம் போன்ற கொடிய காட்டு விலங்குகள்டிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள உயரமான செங்குத்து பாறைகளில் ஏறவும் அவற்றின் முடுக்குகளில் வாழவும் வரையாடுகள் தங்களை பழக்கி கொண்டுள்ளன. உயரமான மலை வரை, இங்கு வாழும் ஆடு வரையாடு.
1: ஸ்டாலின் சார்,
2: வரையாடுகள் கூட்டம் கூட்டமாக வாழும் பண்புடையவை. சமவெளிகளில் புல் மேயும் போது ஏதாவது ஒரு ஆடு மட்டும் மலை உச்சியிலிருந்து காவல் பணி செய்யுமா.
1: ஐம்பெரும் காவியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில்
2: வரையாடுகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ தமிழகத்தில் ஆனைமலை, மேகமலை, வால்பாறை ஆகிய இடங்களில் மட்டும் சில நூறு வரையாடுகள் இருக்கிறதா ஒரு புள்ளி விவரம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காஃபி தேயிலை சாகுபடி செய்வதற்காக பல நூறு ஏக்கர் பரப்பில் காடுகள் அழிக்கப்பட்டது தான் வரையாடுகளின் எண்ணிக்கை குறைந்து போனதற்கான காரணமா. இதை விட ஆங்கிலேயர்களின் வேட்டை தான் இவற்றின் எண்ணிக்கை குறைந்ததற்கான முக்கிய காரணம். நமது அடையாளமான மாநில விலங்கு வரையாடு, மாநில பறவை மரகதப்புறா, மாநில மலர் செங்காந்தள் மலர், மாநில மரம் பனைமரம், இவற்றில் எதை இப்போ நாம் பார்க்க முடியுது? பனைமரம் தான் தெரியுது, செங்காந்தள் மலர் அங்கங்கே இருக்குது, மற்றதெல்லாம் புத்தகத்தில் தான் இருக்குது.
1: ஸ்டாலின் சார்,
2: இப்படித்தான் நமது தமிழ் மொழியில் கூட நாம் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய தவறுகள் செய்கிறோம். பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அருகாமைங்கிறோம், இது தவறு. அருகில் இதுதான் சரி. அருகில் இதன் எதிர்ப்பதம் தான் அருகாமை. அவசியம் என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ்ச்சொல் தேவை. முக்கியம் முக்கியத்துவம்னு சொல்கிறோம், இதற்கு இன்றியமையாதது என்ற தமிழ்ச்சொல் இருக்கு. பிரச்சனை என்பதற்கு சிக்கல், மன்னிப்பு என்பதற்கு பிழை பொறுத்தல், ஜன்னல் என்பதற்கு சாளரம், மகசூல் என்பதற்கு விளைச்சல், இது போன்ற தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்தலாம். அறிஞர் அண்ணா முன்னாள் முதல்வர், நான் அவளின் இதயம் என்னும் கதவை தட்டிய போது அவள் புன்சிரிப்பு என்ற சாளரத்தை மட்டும் திறந்தாள்னு அழகு தமிழில் கதவு சாளரம்னு குறிப்பிட்டிருப்பார். எல்லாமே நமது பயன்பாட்டில் தான் இருக்கு. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.

0: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 7:35. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்.
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும். இரண்டே பாட்டும் பயணமும். இதில் இன்றைக்கு மழலை செல்வங்கள் அழகினை எல்லாம் கவிஞர்கள் மிகவும் அழகாக படம் பிடித்து தங்கள் சொற்களின் வடிவமைப்புகளால் அழகான கவிதைகளை வடித்து பாடல்களாக கொடுத்திருக்கிறார்கள். அதை கேட்க கேட்கத்தான் எத்தனை எத்தனை இனிமை நமக்குள் இல்லையானீர்களே. அப்படிப்பட்ட இளம் தலைவர்களின் பாடல்களை சிலவற்றை இப்பொழுது நாம் கேட்கலாம். இளம் தலைவர்களோடு நாம் உலாவர இருக்கிறோம் இவ்வேளையில் பாட்டும் பயணமும் இந்த நிகழ்ச்சியில்.
1: சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா அண்ணன் நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா. சின்ன சின்ன ரோஜா சிங்கார ரோஜா அண்ணன் நடை

0: சின்ன நடை நடந்து அழகாய் ஆடி வரும் ரோஜா, சின்ன சின்ன ரோஜா.
1: ரோஜா மலர் போன்ற மழலையின் அழகைக் கண்டதும் தந்தையவர் இனிமையாய் பாடத் துவங்க இதமானதொரு பாடல் இவ்வேளையில் உலவர கேட்டோம். அழகு நிலா திரைப்படத்திலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். மழலையின் இனிமை எத்தனை எத்தனை அற்புதம் அல்லவா? பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இளம் தளிர்களின் பாடல்களோடு உலாவர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. அடுத்து மலரும் பாடல்

தத்திச் செல்லும் முத்துக்கண்ணனின் அழகை கண்டதும் பெற்றோர் அவர்கள் மயங்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம் வர கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலது காக்கும் கரங்கள். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்ட சித்தோம் நேர்களே.

0: போட்டோகிராஃபி டே.
1: நான் போட்டோகிராஃபர் யோகா. ஆகஸ்ட் 19 தேதி அன்னைக்கு நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்களை பற்றி நீங்க கேட்டு தெரிஞ்சுக்குங்க.
0: நாளை 3 மணியிலிருந்து 4 மணி வரை. இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இளம் தலைர்களோடு பாட்டும் பயணனுமாய் இங்கே இவ்வேளையில் இனிதொரு பயணம். அடுத்து மலரும் பாடல்

இளைஞர்களே, மழலை செல்வம் அதை நினைத்து பார்த்தாலே எத்தனை எத்தனை இன்பம் அப்படித்தான் மறந்து வந்ததோ இந்த பாடல்.

முத்து போன்ற மலர்ந்த தத்தை அவள் நடந்து வரும் அழகைக் கண்டு தாய் அவள் மயங்கி பாடத் துவங்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் வலம்புற கேட்டோம். நெஞ்சல் ஒரு ஆலயம் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலா பாடிய பாடலது. இளநீர்களே, இளம் தளிர்களின் அழகினை கவிஞர்கள் இனிதாய் படம் பிடித்து பாடலாய் கொடுக்க கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாட்டும் பயனும் தரும் அடுத்த பாடல்

0: கேளடி கண்மணி திரைப்படத்திலிருந்து இனிமையானது ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: நேரம் 7:55 நொடி. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஐயா, உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் ஒருத்தர். தொடர்ந்து கேட்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுகிற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறது இல்லை. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோ. ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோ மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
1: இதுவரை நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: வணக்கம் நேயர்களே, இது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 வனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:15 இணைந்திருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 வாருங்கள் கேட்கலாம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாக கேட்டு ரசிக்கலாம். நீ கோரினால் நிகழ்ச்சியினை
1: நீ கோரினால்.
0: உங்களோடு இணைவது ஆர்ஜே செங்கமலம் சரத். நீ கோரினால் நிகழ்ச்சியை கேட்காவலா? பங்கேற்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். ஃபோன் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு, 0444 அப்படிங்கிற ஸ்டடி கோடை டயல் பண்ணி 2952085328389871 இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கலந்துக்கலாம். 0444 முன்னணி பெண் சேர்த்து 2952005385328938719

டயல் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி, தலைப்பு ரெடியா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, தலைப்பை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அணுகுமுறையை மாற்றிய பின் உங்களுக்கு கிடைத்த வெற்றி பற்றி கூறுங்கள். அதுதான் இன்றைக்கு நாம் பேசவிருக்கும் தலைப்பு. எத்தனையோ விஷயங்கள்லாம் வந்து நம்ம செய்யணும், அப்ரோச் பண்ணணும், இப்படிலாம் வந்து நினச்சிருப்போம். ஆனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க விடாமல் வந்து நம்மளை தடுத்துட்ருக்கோம். நம்மளையும் அறியாமல் நாம் ஒரு சிறுபிழை செய்யலாம், இல்லை இது தப்பு அப்படிங்கிறது தெரியாமலே நம்ம அதை தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது, ஏன் இது நடக்குது, இது ஏன் சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் நிறைய ட்ரை பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், இப்படிலாம் வந்து யோசிப்போம். கடைசியில் வந்து அது ரெண்டு நாட்கள் கழித்து அதோடய விடை வந்து நமக்கு தெரியும். நம்ம மூலமோ இல்லை யார் மூலமோ இல்லை வேற எங்கேயாவது படிப்பதன் மூலமோ இப்படி நிறைய விஷயங்கள் மூலமாக நாம் அடிக்கடி அந்த செய்கிற தவறு என்ன, நம்ம எதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் வந்து நமக்கு மைண்டில் வரும். ஓ, நம்ம இந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நம்மளே நாமளே ஒரு எஸ்டிமேஷன் வந்து ஒரு டெசிஷன் வந்து செய்கிற விஷயம் கரெக்டு, ஆனால் இது கூட நம்ம இதை ஆட் பண்ணலை, இதை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்ச விஷயத்தையே சற்று மாற்றி உங்களோட அப்ரோச்சையோ இல்லை அது முழுமை பெறத்துக்காக கொஞ்சம் மெத்தட்ஸை மாற்றி அந்த அணுகுமுறையை மாற்றிய பின் சேம் விஷயம் சக்ஸஸ் ஆகிருக்கும். அப்படி உங்களுக்கு அணுகுமுறையை மாற்றிய பின் உங்களுக்கு கிடைத்த வெற்றி பற்றி கூறுங்க. இதுதான் இன்றைக்கான விஷயம். அது வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், கல்வி சார்ந்து இருக்கலாம், நிறைய வெளியில் வேலைகள் சார்ந்து இருக்கலாம், இல்லை சின்ன விஷயமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து எனக்கு நான் இந்த இடத்த மாற்றினேன், அதுக்கப்புறம் இது எனக்கு பெட்டர் ஆகிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிற விஷயமா கால் பண்ணுங்கள். 0442952085328389871. சரி, ஒரு சூப்பரான பாடல் கேட்டுடுறதெல்லாம் ஸ்டே.

0: சூப்ரநாத சாங் நாம கேட்டிருந்தோம். மல்லி தந்த வானம் அப்படிங்கிற படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா பாடியது. அறிவுமதி எழுதிய பாடல், இசை வித்யாசாகர்.
1: நீ போரினாய்.
0: ஓகே, நேரம் 8:10 ஆயிடுச்சு. நாம காலர்கிட்ட பேசலாம். 2952083283898718 இந்த ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணு. 0444 அப்படிங்கிற ஸ்டேடி கூட சேர்த்து டயல் பண்ணுங்க. நான் உங்கள் ஆர்ஜி செங்கமலம் சரத். இணைப்பில் வரும் முதல் நேயர் யார்? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: அம்மா வணக்கம்மா.
0: யார் பேசுறீங்க? சொல்லுங்க.
2: பால் வியாபாரம் செஞ்சிருந்தேம்மா முத.
0: சரிங்க.
2: பால் வியாபாரத்துல எல்லாம் பேசி தவிர நான் தான் செஞ்சேன். தண்ணி கலந்து பண்ணேன். அதனால வாடிக்கையாளர் கொஞ்சம் நாலு நாள் குறைய ஆரம்பிச்ச பிறகு என் தவிர நானே உணர்ந்தேன். அதுக்கப்புறம் இப்ப 40 ஆடுகள் பால் வியாபாரம் செய்யறேன். அதுவும் ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்கலாமா?
0: தண்ணி கலக்காம
2: இப்ப வியாபாரம் ஒவ்வொரு செழிப்பா ஓடுது. ஒரு கல்யாணத்துக்கு எங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்க. எந்த விஷயத்துக்கு எங்கிட்ட பால்
0: வாங்கிட்டு வியாபாரம் இருக்கு.
2: அந்த தவறு உணர்ந்த பிறகு நான் அந்த தவறு செய்யவே
0: கிடையாது. சரி, ஓகே, நல்லது. ஓகே, நன்றி.
2: நன்றி, வாழ்த்துக்கலாமா.
0: அணுகுமுறையை மாற்றிய பின் உங்களுக்கு கிடைத்த வெற்றி பற்றி கூறுங்கள். இதுதான் நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். அந்த அப்ரோச் அப்படிங்கிறது சரியான பாதையில் பயணிக்கிறதுக்கு நம்மை நாமே ஆய்வுக்கு உட்படுத்தும் போது பல விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தோல்வியில் முடிகிறது வெற்றியாக மாறும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்போம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அனுபவப்பட்டது மாற்றிக்கிட்டது அதை பற்றி சொல்லலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், கேட்குது?
3: அன்புடன் கோவூர் லவ்லி.
0: சொல்லுங்க.
3: ஹலோ,
0: கேக்குதுங்க ஐயா?
3: ஆ சொல்லுங்க மேடம். மேடம்
0: சொல்லுங்க.
3: முன்னாடி நான் ஆல்பம் பண்ணிட்டு நானே பண்ணி கொடுப்போம் மேடம். போட்டோஸ் ஆல்பம் பண்ணி கொடுக்கும்போது கம்ப்ளைண்ட் தான் வந்துருக்கோம். இப்ப ஆல்பம் ஒர்க் பண்ணிட்டு அவங்க கிட்ட அனுப்பிச்சு PDF போட்டு அனுப்பிச்சு அவங்க கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சா மட்டும் ஆல்பம் பண்றது. இப்ப அந்த பிரச்சனையே இல்ல. நல்லா இருந்தா மட்டும் ஆல்பம் பண்றது. அவங்க என்ன சொல்றாங்க கரெக்ஷன் பண்ணி குடுத்துறது.
0: அவங்க ஃபார்மேட் பண்ணும்போது நல்லா வருது.
3: ஆமா மேடம், ஆமா மேடம், ஆமா மேடம்.
0: ஓகே,
3: பிரச்சனை இல்ல, நல்லா இருக்கு மேடம்.
0: நன்றி, நன்றி,
3: நன்றி மேடம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் ரெட்டிஸ் வந்து ஹேட் பாஷா ஜெய்பினிஷா.
0: சொல்லுங்க.
4: அதாவது நான் வந்து முதல்ல இருந்து பிரிண்டிங் பிரஸ்ல தான் வேலை செஞ்சிருந்தேன். அது நாளடைவுல வந்து கம்ப்யூட்டரா மாறிடுச்சு. அதனால அந்த தொழில வந்து என்னால சரியா ஈடுபட முடியல. சரி, ஒரு ட்ரை கிளீனிங் ஆரம்பிச்சா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரை கிளீனிங் ஆரம்பிச்சேன் சின்னதா. இன்னைக்கு பாருங்க, அது நல்லபடியா போய் 3 பசங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன்.
0: வளர்ந்துருக்கீங்க. ஓகே.
4: அதனால வந்து அந்த தொழில் வந்து இந்த தொழில் மாறின உடனே எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகி போச்சு. இப்ப நல்லா உழைக்கிறேன். ஒரு ஆள் வேலை செய்யறாங்க என்கிட்ட, நல்லபடியா நடத்தி நல்லபடியா இருக்கு மேடம். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
0: மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி,
4: நன்றி மேடம்.
0: அணுகுமுறையை மாற்றிய பின் உங்களுக்கு கிடைத்த வெற்றி பற்றி கூறுங்கள். நிறைய விஷயங்கள் நேயர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் பேஜ்லயும் நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேம். நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க.
5: மேம், நான் பாத்தீங்கன்னா அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் மேம். ஆக்சுவலி இந்த மீடியால அனிமேஷன், வாய்ஸ் ஓவர், இது மாதிரியான விஷயங்கள்ல நான் கொடுக்கணும் ப்ராஜெக்ட்ல. பாத்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஒவ்வொரு லைனுக்கும் எப்படி எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பண்ணுவேன். அப்புறமா ஒரு சில நுணுக்கங்கள் தெரிஞ்சது. இந்த இடத்துல கம்மா போனோம், அப்ப வாய்ஸ் ஓவர் இப்படி வரும், இந்த இடத்துல அனிமேஷன் அப்படிங்கறது இப்படி பண்ணணும். சோ ஷார்ட் கட்ஸ் அண்ட் டூல்ஸ் உடைய அந்த விஷயங்கள் எல்லாமே, நான் ஏன்னா ஐடி கம்பெனில வொர்க் பண்ண ரொம்ப டெக்னிக்கலா சொல்லல,
0: அப்படிங்கிற
5: ஒரு விஷயத்த நான் அணுகுமுறை மாத்தின போது மேம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாவும் இல்ல. 4 பேருக்கு நான் பண்ற டெக்னிக்க சொல்லி கொடுக்கும் பொழுது நெட்டா ப்ராஜெக்டோடைய அந்த க்ளோஷர் அப்படிங்கறது மார்ச் மாசத்துல முடிக்கணும் மேம். ஆனா நாங்க வந்து பிப்ரவரி எண்ட்லயே முடிச்சிட்டோம். அதனால நல்ல பேரும் கிடைச்சது கம்பெனில. அண்ட் எங்க டீம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீம் அப்படின்ட்டு அங்கீகரிக்கப்பட்டது மேம்.
0: கொஞ்சம் ஷார்ட்டா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய பேரோட விஷயங்கள் கத்துக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம். ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்கய்யா.

0: போன்ல பேசுங்க.
1: சொல்லி வரட்டுமா?
0: சொல்லுங்க.
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அம்மா சேவியர்மா.
0: சொல்லுங்க.
1: நல்லமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கும். சொல்லுங்க.
1: ஆரம்பத்துல இருந்துமா சைக்கிள் தொழில் தான்மா, சைக்கிள் தொழில் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுல நல்லா இன்கம் இருக்கு. இருந்தாலும் திருவிழா வந்து இப்போ புதுசா ரெடி பண்ணிருக்கேம்மா. அதுக்கு ஒரு மெக்கானிக் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கோமா. கடை வாழ்க்கை வந்து அதுலயே ஓடிக்கிட்டு இருக்கோம்மா. 40 வருஷமா அதுலயே ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ ஒரு 5 வருஷமா அந்த திருவிழா ஆரம்பிச்சேம்மா. அது கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கோமா. அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் வந்து அந்த தொழில செய்யறதுக்கு பசங்க செய்வாங்களாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லம்மா. நான் இருக்கும் வரை அந்த என்னோட தொழில மாத்திரம் பாருமா, சைக்கிள் தொழில தீவிர மாத்திரம் பாருங்கம்மா. அத பண்ணிட்டு தான்மா இருக்கேன்.
0: சரி,
1: வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
0: நன்றி.

0: பாத்திட்டுதான்மா இருக்கேன்.
1: சரி, ஓகே,
0: வாய்ப்புக்கு நன்றிங்கம்மா.
1: நன்றி. நேயர்களுக்கு வந்து நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லிடுறோம், நீங்கள் வந்து பேசும்போது ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க, சுருக்கமாக விரைவாக சொல்லுமோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால் கெயின் பண்ண முடியும். நீரம் 8:15:40 ஆகிட்டுருக்கிறது. இது நீ கோரினால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அணுகுமுறையை மாற்றிய பின் உங்களுக்கு கிடைத்த வெற்றி பற்றி கூறுங்கள், அதான் இன்றைக்கி நாம் கேட்டுட்ருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். கவி சுந்தரமூர்த்தி, சென்னை கொளத்தூர்லேருந்து. இரவு வணக்கம்.
1: சொல்லுங்கள்.
2: உங்க குரல் கொஞ்சம் லோவா இருக்கு எனக்கு. வந்து
1: எனக்கு தெளிவாக கேட்கின்றது.
2: சேவை மனப்பான்மை கொண்டவன், அனைவருக்கும் சேவை செய்வேன். வந்து நான் விலங்குகளாண்டும் எது வந்தாலும் எல்லாம் சேவை செய்வேன். நான் பேங்க்குக்கு போவேன். பேங்க்கு போகும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் தேனா கொடுங்க அப்படின்வாங்க. அவங்களுக்கு வந்து நானே ஃபில்அப் பண்ணி கொடுப்பேன். சில டைம்ல வித் டைரக்ட் டெபாசிட் எல்லாம் பண்ணுவேன் நான். ஆனா சில நேரத்துல வந்து நான் நம்பி கொடுக்கும்போது பேனா தவறா சொல்லல, ஞாபகம் இல்லாம வச்சும் போயிடுறாங்க. 2-3 பேனா எனக்கு வந்து திருப்பி வரல. அதுக்கப்புறம் நான் ஒரு மனப்பான்மையை வந்து இனிமேல் நம்மளே ஃபில்அப் பண்ணி கொடுக்கல, இன்னும் ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் சொல்லிட்டு நானே அந்த வித் டைரக்ட் அப்புறம் டெபாசிட் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்க வேண்டியது. அவங்களுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, பேனாவுக்கும் சேஃப்டியா இருக்குமா.
1: பேனாவுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சீங்களா? வணக்கம். ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுவது?
3: நான் திருப்பாச்சூர்ல. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
3: உங்க சவுண்ட் லோவா கேக்குதுமா?
1: எனக்கு தெளிவாக கேக்குதுங்க.
3: உங்களுக்கு ஏன்னா எங்களுக்கு லோ, உங்க
1: வாய்ஸ்
3: கம்மியா கேக்குது.
1: சரி, சொல்லுங்க.
3: எனக்கு முதல்ல நான் பொருள் என்ன பொருள் கொடுக்கும்போது நிறைய மறந்துடும். எங்க எடுத்து வச்சிருக்காங்களா, எடுத்த பொருளை வந்து அவங்க வச்சிருக்க பையில வச்சுன்னா தெரிய
1: மாட்டேங்குது.
3: இப்ப அணுகுமுறை என்ன பண்ண தெரியுமா, பிளாஸ்ல ஒவ்வொரு பொருளா எடுத்து கணக்கு போட
1: ஆரம்பிச்சேன்.
3: அப்போ எனக்கு அந்த பொருள் மிச்சம் ஆச்சு காசு. அப்பதான் யோசனை பண்ணாம இவ்வளவு நாள் தப்பா கணக்கு இது பண்ணிருக்கோம். இனிமேல ஒவ்வொரு பொருளா போட்டோம்னா அந்த கணக்கு, ஒரு பொருள் போடும்போது அந்த கணக்கு நான் போடும் பாருங்களா, அந்த பொருள் என்னன்னு தெரியுது. அது இப்பதாங்க தெளிவான பிறகு நல்லா இருக்கேன். இப்போ
1: தெளிவான நல்லா இருக்குது.
3: வாய்ப்பு நன்றிமா. அடிக்கடி வரவங்க எவ்வளவு சொல்றீங்க, அவனும் கேட்க மாட்டாங்க. எவ்வளவு சொல்றது,
1: நாங்களும் சொல்லி பாருங்க.
3: ஆமா, வாய்ப்பு நன்றிமா.
1: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
4: அன்பு அறிவாளர்களுக்கு இரவு வணக்கம்.
1: சொல்லுங்க.
4: அடையாளம் மட்டும் இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
1: தலைப்பு
4: சூப்பரா இருக்குது.
1: நன்றி
4: மேடம்.
1: விரைவா சொல்லுங்க.
4: டெய்லர் மேடம்.
1: சரிங்க.
4: அது போய் கூலிக்கு வேலை செய்யுது. கூலி வேலை செய்யுது. நான் என்ன சொன்னேன், ஏமா கூலிக்கெல்லாம் வேலை செய்யாது, சின்னதாக ஒரு கடை போடுவோம், நம்மளுக்கு நிச்சயம் வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். சின்னதா கடை போடுவோம்ட்டு கடை போட்டு சூப்பரா ஜாயின் மாடல் மாடலா தைக்கும் மேடம். சூப்பரா தைக்கும்.
1: வேலைக்கு செஞ்சுட்டு இருந்ததை ஓனா செய்யும் போது நிறைய வருது.
4: எங்களுக்கு வெற்றி மேல வெற்றி. பெரிய கடை ஆகிட்டோம். ஒரு 4-5 பேர் வந்து வேலை செய்யற மாதிரி வெற்றி ஆகி வெற்றி மாதிரி.
1: நன்றி. சரி, எல்லாருமே வந்து சூப்பரா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நேரமும் கடந்து போய்கிட்டே இருக்குது. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் ஃபேஸ்புக்லயும் நிறைய நேர்கள் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, படிக்கலாம். ஓகே, இப்ப நாம கேட்க போற பாடல் டும் டும் டும் அப்படிங்கிற படத்திற்காக ஹரிணி குழுவினருடன் பாடியது நாமத்துக்குமார் எழுதி பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா. இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: சுப்ரண சாங் நாம கேட்டு ரசித்தோம். டும் டும் டும் அப்படிங்கிற படத்திற்காக ஹரிணி குழுவினருடன் பாடியது இசை கார்த்திக் ராஜா.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
2: பண்ணாதீங்க தம்பிகளா,
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
2: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
2: பேரண்ட்ஸ் மேலையும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
2: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
2: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா

0: வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு.
2: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போறது?
3: உங்க அப்பாக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
2: ஒரு 10 மினிட்ஸ்மா, வந்துடுறேன்.
3: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்னதான் பண்றியோ? நாங்கெல்லாம் அந்த காலத்துல
2: அம்மாமா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
3: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
2: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
3: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
2: ஓகேமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
1: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.

0: பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் நாம் இணைந்திருக்கின்றோம். நீ கோரினால் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாம் பேசிட்டுருக்க தலைப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், அணுகுமுறையை மாற்றிய பின் நமக்கு விட்டு கிடைத்த விஷயங்கள் பற்றி சொல்லலாம். அதுதான் இன்றைக்கு நாம் கேட்டுட்ருக்கோம். அணுகுமுறையை மாற்றிய பின் உங்களுக்கு கிடைத்த வெற்றி பற்றி கூறுங்கள். நிறைய விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுப்போம், நம்ம மைண்டில் இருக்கும், இது எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடர், எங்கேயாவது ஒரு தப்பு, சின்ன தப்பாக இருக்கும். ஆனால் அந்த பெரிய விஷயத்துக்கு வந்து அது ஒரு நமக்கு ஒரு சர்க்கிளாகவே இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாமலே இருக்கும். மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் கூட சொல்லலாமா வேணாமா, அப்படி ஒரு இக்கட்டான சூழல் அவங்களுக்கும் நமக்கும் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து சின்ன சின்ன மாற்றம் இல்லாததுனால பெரிய சக்ஸஸ்லாம் மிஸ் ஆகி போகிறது நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்போம். அதை மாற்றிய பிறகு அதற்கான பலன் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். 2952-0853-2898-9871-044 முன்னணி பெண்ணை சேர்த்து டயல் பண்ணுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: கும்பகோணத்துல மீனாட்சி பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: டிவி தான் பாப்பேன், ரேடியோ கேட்கறதுனால நிறைய தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்.
0: சரி, நேரமும் நிறைய மிச்சமாகும் இல்லையா?
1: மணல் மாணிக்கம் இது கேட்போம், இந்து தகவல் கேட்போம், மெயினா உங்களுக்கு பொன்னியின் செல்வம் கேட்பேன்.
0: ரேடியோ கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்கு.
1: ஆமா,
0: சரி, நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் மேடம்.
0: கேக்குது என்ன? நீங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க தயவு செய்து. ஃபோன் லைன்ல பேசுங்க.
2: சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்
2: மேடம். நானே பெருங்களத்தூர் அண்ணாமலை.
0: சொல்லுங்க.
2: செக்யூரிட்டியா இருக்கிற ஹோட்டல்ல.
0: சரி.
2: ஆரம்பத்தில் சம்பாதிக்கிற பணத்தை பூரா வீட்டுக்கு
0: கொடுத்துருந்தேன்.
2: அவங்க ஆடம்பரமாக செலவு பண்ணி கொஞ்சம் மீதி பண்ணாமல் இருந்தாங்க.
0: சரி, கொஞ்சம் விரைவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுங்கள்.
2: இப்பொழுது சம்பளத்தை மட்டும் கொடுத்துட்டு மேலே வர வருமானத்தை எல்லாம் நான்
0: நிறுத்திக்கினேன்.
2: அப்படி நிறுத்தினதுனால அவங்களும் சீக்கிரமாக இருக்கிறாங்க. நான் எங்கிட்டையும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கு,
0: பணம் இருக்குது.
2: ஆமா, நன்றி.
0: நன்றிங்க. எளிமையான விஷயங்கள் தான் ரொம்ப உண்மையான விஷயமாக இருக்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜிஆர் சரவணன்.
0: சொல்லுங்க. இங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க, எக்கோ கேக்குதா?
3: ஏன் கேட்ட வந்துட்ட மேடம்.
0: சொல்லுங்க.
3: எட்ட வந்துட்டேன். பட்டு நெசவு நெய்யிறேன் மேடம் நான்.
0: சரிங்க.
3: அந்த பட்டு நெசவு நெய்யறனால வந்து நல்லா அந்த பட்டு எல்லாம் நல்லா வரும். சீர்படுத்தி முத இழைச்சி வச்சுக்குவேன், அப்புறம் அதை வந்து பக்குவப்படுத்தி தார் சுத்தி வச்சுக்குவோம். அப்ப அதை நெய்யும் போது எந்த ஒரு குறை இல்லாம எங்களுடைய நுட்பத்தை அதுல வந்து பதிவு செஞ்சிருவோம், தார் சுத்துறதுலயும் பட்டி அழைக்கிறதுலாம். அப்புறம் நெய்யும் போது ரொம்ப லாபகரமா, ஒண்ணுமே கவலை இல்லாம நெசிட்டே இருந்தான்னா நாடை நல்லா உழந்துகிட்டே இருக்கும். அதனால வந்து தொழிலும் கொஞ்சம் சுறுசுறுப்பா நல்லா ஆகும் மேடம்.
0: உங்களுக்கு நேரம் நிறைய கிடைக்கும் அதுல.
3: நிறைய, ஆமா, நேரம் கிடைக்கும். அது இல்லாம வந்து துணியும் நிறைய நெய்யலாம் மேடம், எந்த ஒரு சிக்கலும் இல்லாம. என் சிக்கல் எல்லாம் முதல் எடுத்துறதால பட்டு இழைக்கும் போதே அதை வந்து சிக்கல் எல்லாம் சீர்படுத்துறதால எங்களுக்கு நெய்ய ரொம்ப லாபகரமா இருக்கும். துணியும் நல்லா நெய்யலாம், ஒரு மழை எடுத்துல ரெண்டு மழை நெய்யலாம். அதனால எங்களுக்கு விரைவா வேலை நடக்க வாய்ப்பு இருக்கு மேடம். அந்த நுட்பத்தினால அந்த பட்டு இழைக்கிறதுலயும் தார் சுத்துறதையும் உள்ள நுட்பம்

0: பாதிப்பினால எங்களுக்கு வேலை வந்து நல்லா கை தொழில் சுத்தமா இருக்குது மேடம்.
1: சரி, ஓகே, நல்லது, நன்றி. சின்ன சின்ன விஷயங்கள் தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க, ஆனால் ஒரு கவனம் பெற வேண்டிய இடமாக அது இருக்கின்றது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே புரிகின்றது. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: ஆ வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவ கோட்டையிலேருந்து பேசுகிறாங்க.
1: சொல்லுங்கள், நீங்கள் ரேடியோ விட்டு நகர்ந்துருங்க.
2: தோல்வி அடைஞ்சு 1000வது முறையதான் பல்ப கண்டுபிடிச்சாருன்னு சொல்லுவாங்க. நான் ரேடியோவில்
1: கிட்டத்தட்ட
2: 3 மாச முயற்சிக்கு இன்னைக்குதான் நீ கோரி நாளைக்கு இன்னைக்குதான் இந்த வினைப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப
1: சரி, உங்க பேர் சொல்லுங்க.
2: பாண்டியன்.
1: பாண்டியன், எந்த இடத்துல இருந்து?
2: புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை பக்கத்துல மருங்கூருங்கிற கிராமத்துல இருந்து பேசுறேன்.
1: சரிங்க, சரி சொல்லுங்க. தலைப்பு தெரியுமா?
2: தலைப்பு அணுகுமுறை.
1: ஆமா, எதை மாத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு வெற்றி
2: கிடைச்சது? மூணாவது நேயர் பேசினார்ல, பால் வியாபாரம், அதே போலதான் நானும் பால் வியாபாரம் தான் பண்றேன். நானும் என்னுடைய அணுகுமுறையை மாற்றி கடைகளுக்கு மட்டும் முன்னாடி
1: போட்டுக்கிட்டு
2: இருந்தேன். அந்த அணுகுமுறையை மாற்றி தற்போது வீடுகளுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு லாபமும் கிடைக்குது, மாட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனை இல்லாம பால் காசு கொடுக்க பிரச்சனை இல்லாம இருக்கு. அது என்னோட வாழ்க்கை முறையவே மாத்திருச்சு மேடம்.
1: கொஞ்சம் அந்த அப்ரோச் மாத்திரமே தொழிலும் மாற்றம் இருக்குது, நல்லா இருக்கு. நன்றி, நன்றிங்க. இணைப்பதற்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் உணர்றாங்க. அது இந்த தப்பு நம்ம பண்றோம் அப்படின்னு அவங்க அந்த ஒரு பாயிண்ட் புரியும் போது அவங்களுக்கு அந்த எக்ஸாக்ட் சேஞ்ச் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படிங்கிறது நிகழ்ச்சியில் நேயர்கள் பேசும்பொழுது நமக்கு கண்டிப்பாக புரிகின்றது. நமக்குள்ளேயும் ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்மளும் அதை சற்றே திரும்பி பார்க்கலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம்,
3: வணக்கம், வணக்கம், வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நுங்கம்பாக்கம் டேங்க் பேண்ட் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி போஜராஜன் பேசுறமா. வணக்கம்,
1: சொல்லுங்க, விரைவா சொல்லுங்க.
3: எனக்கு 68 வயசு ஆகுதுமா. வீட்டுல படுத்து படிக்க இருக்கேன்.
1: சரி,
3: நோயோட சின்ன வயசுல இருந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், படிக்க முடியல. 5வதோட முடிஞ்சு போச்சு. குறைக்கணும்னு பல வழி முயற்சி பண்ண எல்லாமே தோல்விதான். அப்புறம் ஒரு 5 வருஷமா வாட்ச்மேன் வேலை செய்துட்டு இருக்கோமா. இதான்மா நான் கரெக்டா வெற்றி.
1: சரி, தொழில் மாற்றும் போது மாற்றம் கிடைத்தது. சரிங்க, நன்றிங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? ஹலோ,
4: ஹலோ, சைதாப்பேட்ல இருந்து ஆனந்த் மேடம். செங்கல் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க.
4: ஹலோ,
1: கேக்குதுங்க, சொல்லுங்க.
4: நான் வந்து இந்த வேலை செஞ்சிருந்தேன் மேடம், செக்யூரிட்டி வேலை.
1: கேக்குதுங்க, சொல்லுங்க.
4: 12 hours மேடம், ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். அப்புறம் என்ன பண்ணா, ஹவுஸ் கீப்பிங் வருவாங்க மேடம், அவங்கள பார்த்து கத்துக்கிட்டு ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு போனேன் மேடம். அப்புறம் அந்த வேலைக்கு போயிட்டு காசு கொஞ்சம் நிறைய கிடைச்சு மேடம். அதை விட்டு நைட் ஷிஃப்ட் வேலைக்கும் போறேன் மேடம். இப்ப நல்லா இருக்கு மேடம், பாப்பா டாக்டர் ஆயிடுச்சு பொண்ணு.
1: அப்படிங்களா, சரிங்க, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சரிங்களா, தொழில் மாற்றிய பிறகு உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சிருக்கு இல்லைங்களா?
4: அதான் மேடம், நல்லா இருக்கும் மேடம், ரொம்ப நல்லா இருக்கும் மேடம்.
1: சரிங்க, நன்றிங்க, நன்றி பங்கு பெற்றதற்கு, நன்றி. நிறைய விஷயங்கள் சின்னதோ பெருசோ மாற்றத்தை கண்ட பிறகு தங்களை தாங்களே பரிசோதித்த பிறகு அந்த விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னோடனே எல்லாருமே வந்து எனக்கு அந்த பாயிண்ட்லேருந்து மாறினே எனக்கு கிடச்சது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசுகிறோம். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் நாங்கள் போட்டிருக்கோம், எங்களுதையும் படிங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக படிச்சிடலாம். பாலசுப்ரமணியம் அவங்க வந்து இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. பொன்னேரி கலீல் அகமத் அவங்களும் வணக்கம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. முதல் பாடல் அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகர நீக்கொரு நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். வங்கி பணியில் இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை வேகமாக யோசிக்காமல் செய்து பலமுறை தவறு நடந்திருக்கின்றது. பின்னால் அந்த அணுகுமுறையை மாற்றி நிறுத்தி நிதானமாக யோசித்து சிறப்பாக செய்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. அதனால் இப்போது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன் மேடம் வண்ணை கணேசன் அவங்க வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அத்துணிராஜ் காட்டுப்பாக்கம், ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன் இவங்கெல்லாம் வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. மயிலை பட்டாபி அவங்களும் வணக்கம்.

வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன் தொகுத்து வழங்கும் சகோதரிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், நான் பத்திரிகைகளுக்கு கதை கவிதை அனுப்பும் ஜோக்ஸ் வாசக கடிதம் நிறையா அனுப்பியிருக்கேன், ஆனால் எல்லாமே ஒரே மாதிரியாக நான் எழுதி அனுப்பிச்சதுனால பிரசுரம் ஆகலை. கடைசியில் பத்திரிகைக்கு தகுந்தவாறு நான் மாற்றி எழுதி அனுப்பிச்சேன், அதனால் பிரசுரம் ஆகின்றது. இதிலிருந்து எந்த ஆசிரியர் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத என்னால் மாற்றி யோசிக்கும்போது அந்த வாசக கடிதம் கேள்வி ஜோக்ஸ் எல்லாம் இப்போ பிரசுரம் ஆகின்றது, புதிய அணுகுமுறை பலன் தந்துள்ளது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வாரியங்காவல்லேருந்து கதிரவன் கொலஞ்சநாதன் அவங்க வந்து நீக்க ஒரு நல்ல நிகழ்ச்சி வாழ்த்துக்கள் அறிவிப்பாளர் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. மதுரை சண்முக சுந்தரம் பிரேம்நாத் இவங்கெல்லாம் வந்து வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரேம்நாத் அவங்க வந்து ஒரு வேலையை துவக்கும் பொழுது அதன் முடிவை நோக்கி பொறுமையாக செயல்பட வேண்டும், அவசரம் பதற்றம் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, எந்த தொழிலிலும் உண்மையும் உழைப்பும் இருந்தால் உயர்வு தன்னால் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரங்கராஜன் தியாகராய நகர் அவங்க வந்து நீ கோரினால் நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, தலைப்பு அருமை, நேயர்களின் கருத்து தெரிவிக்கும் விதம் வித்தியாசமாக இருக்கின்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. கொடமாந்தப்பட்டியிலிருந்து கே வி ஜெயசீலன், தான் செய்த தவறை உணர்ந்து திருந்த நல்ல தலைப்பு, வாழ்த்துக்கள் அம்மா அப்படின்னு போட்டிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து இனிய இரவு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் நல்ல தலைப்பு, கோபம் குணம் அழிக்கும், எனது மாணவன் ஒருவன் பொய்யும் புரட்டும் அடாவடி மாணவன், கோபப்பட்டு திருத்த முயன்றேன், இறுதியில் என் கோபத்தை அடக்கி அவனிடம் வாஞ்சை காண்பித்தேன், அவனே மனமாறி அமைதியாகிவிட்டான், எனது முன்கோப குணத்தை மாற்றிய தன் விளைவை கண்டு சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம் லேத்து முகமது பிலால் அப்படின்றவங்க இனிய இரவு வணக்கம் நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் அவங்களும் வாழ்த்துக்கள் வணக்கம் போட்டிருக்காங்க. மோகன்ராஜ் அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சிகள் எல்லாம் சிறப்பு, வாழ்த்துக்கள், தலைப்பு அருமை, டாக்டர் மோகன்ராஜ் செல்வபுரம் கோவை அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை சிவராம் நாகராஜன் அவங்க வந்து இரவு நேர வணக்கம் நிகழ்ச்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அருள்குமரன் சந்தமாரி ஒட்டுடன்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. எம்என் நச்சுப்பிள்ளை அவங்க வந்து அன்பின் காரைக்கால் நிறவி வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் நீ கோரினால் நிகழ்ச்சியில் தலைப்பு அருமை சகோதரி இணைந்துள்ளேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. முத்துமாரி அப்படிங்கிற நேர் நீ கோரினால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. வண்ணை சிவா அப்படிங்கிறவங்க நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாரோடைய கமெண்ட்ஸையும் நாம் படித்தாச்சு. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் இது நீ கோரினால்

0: நரசிம்மா அப்படிங்கிற படத்திற்காக அந்த சூப்பரான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சாய் சிவன் மகாலட்சுமி பாடியது, யுகபாரதி எழுதிய பாடலுக்கு இசை மணி சர்மா.
1: நீ போரினாய்.

வணக்கம். நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது. அவசியம் கேளுங்கள்.

நீரும் 8:44 நிமிடம் 40 நொடி ஆயிட்டிருக்கு. பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த பகுதியில் இருந்த நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட கருத்துக்களையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. கால் பண்ணுமா, கால் பண்ணுங்க 0444-2853-283-89-8710444 முன்னணி பெண்ணை சேர்த்து 2952-08-53-2838-9871 இந்த தொலைபேசி எண்கள் வந்து பங்கேற்கலாம். அடுத்த நேயர் யார்? ஹலோ, வணக்கம்.

0: இணைப்புல இருக்கீங்க.
1: வணக்கம் மேடம், நான் சாந்தா பேசுறேன், சாலிகிராமத்துல இருந்து.
0: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப சூப்பரா
1: இருக்கு. அருமை, வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: தலைப்பு ரொம்ப ரொம்ப சூப்பர்.
0: சொல்லுங்க.
1: நாங்க கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடி. ஹலோ,
0: கேக்குதுங்க?
1: உங்க குரல் எனக்கு கேக்கல.
0: கேக்குது, கேக்குது.
1: சரி, நான் சொல்றேன். அந்த கேட்டரிங் பண்ணிட்டு இருந்தோம், காலம்பெரு மட்டும் டிஃபன் மட்டும் அந்த மாதிரி. இப்ப நாலு இட்லி வாங்கினா ஒரு இட்லி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு, நாலு சப்பாத்தி வாங்கினா ஒரு சப்பாத்தி ஃப்ரீ, பத்து இட்லி வாங்கினா ஒரு இட்லி பொடி பாக்கெட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். எல்லாமே கடை கடை கடை கடல காலையில ஒன் அவர்லயே எல்லாமே க்ளோஸ் ஆயிடும், வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் என்னாச்சு, முதல் நாளே எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க வந்து பத்து நாலு இட்லி எல்லாம் வாங்குறதுல எல்லாம் பத்து இருபது அப்படி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லாவே ஓடிச்சு, எல்லாம் சொன்னாங்க இப்படி கொடுத்தா எப்படி உங்களுக்கு லாஸ் ஆகாதுன்னு. அது வந்து எங்களுக்கு வெற்றி தான் கிடைச்சது, நிறைய சம்பாதிக்க தான் ஆரம்பிச்சது, உழைச்சோம் நல்லா, நிறைய வாடிக்கையாளர்களும் கிடைச்சாங்க, நல்லா ஓடிச்சு மேடம்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம். வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க
2: மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் கோனையராஜபு சுரேஷ் பேசுறோம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க. கேக்குதுங்களா?
2: நல்லா மேடம்
0: கேக்குதுங்க, சொல்லுங்க.
2: ஹலோ,
0: எனக்கு நல்லா தெளிவா கேக்குதுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தொலைபேசி இணைப்பு துடிக்கப்பட்டிருக்கு. வணக்கம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: கேக்குதுங்க, சொல்லுங்க. நீங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க.
3: ரேடியோ குறமா. மயிலாடுதுறை மாவட்டத்துல ராஜாங்க பாஸ் மேடம்.
0: சொல்லுங்க.
3: என் பேர் ராஜா மேடம், நான் ஒரு குக்கு மேடம்.
0: சரிங்க.
3: கன்னியாகுமரியில இருந்து வருவாங்க. கன்னியாகுமரி தூத்துக்குடியில இருந்து எல்லாம் பாஸ்டர்ல வருவாங்க. நாங்க சர்ச்சில் இருக்கு மேடம்.
0: நன்றிங்க.
3: போன நேத்து நான் அஞ்சு வயட்டு லைன் கிடைச்சேன் மேடம். அங்க ஒரு கஷ்டத்தை கேட்டீங்களா, உதவி பண்ணுங்க. அஞ்சு வயட்டு லைன் கிடைச்சு நீங்க எடுக்கவே இல்லை மேடம். எனக்கு ஒருத்தவங்க உதவி செஞ்சாங்க மேடம், என் உயிரை காப்பாத்திராங்க மேடம்.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி.
3: பாண்டிச்சேரி கண்டிப்பா பாண்டிச்சேரியில ஆபரேஷன் பண்ணிருக்கேன் மேடம். தேங்க்யூ மேடம்.
0: நன்றி. வணக்கம்.
4: வணக்கங்க.
0: வணக்கம்.
4: திருநெல்வேலி கணபதிங்க.
0: சொல்லுங்க.
4: நான் துணி வியாபாரம் பண்ணேன், ஈரோட்டுல இருந்து வாங்கினேன், நெகட்டிவ் எல்லாம் வியாபாரம்
0: பண்ணியிருந்தேன்.
4: அப்போ ஒரு நாள் கஸ்டமர் எல்லாம் சொன்னா, ஏன்பா ஒரே கலர் ஆகுது, பிளாக் ஆகுது, கலர் மாத்த கூடாதா அப்படின்னாங்க. வேற மாடல்ல வேற கலர்ல கருப்பு இல்லாத எடுத்தாங்க, குத்துங்க வியாபாரம் பண்ணுங்க, நல்லா வியாபாரம் ஆச்சுங்க. என் மேல நம்பிக்கையே வந்துது, போன் பண்ணி நல்லா வியாபாரம் பண்ணுங்க. அவங்களே கேட்பாங்க இது ஒண்ணு அது ஒண்ணு, ட்ரிபிள் எக்ஸ் டபுள் எக்ஸ் ஒரு ஆறு எட்டு
0: வெரைட்டிஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வியாபாரம் வந்தது.
5: வாழ்த்துக்கள் மேடம். உலகத்தரமா இருந்தது மேடம், மிகவும் அருமை நிகழ்ச்சி. இது நான் என் எஸ் கிருஷ்ணன் வாரி வாரி வழங்குவாருல்ல மேடம், படிச்சுக்கள் வந்து வாரி வாரி வழங்கணும்னு நினைச்சேன். நான் பக்கத்துல கேரம் போர்டு ஆடுறாங்க மேடம், அவங்களுக்கு வந்து சிறுக சிறுக போர்டர் வாங்கி கொடுத்ததே ஒரு 14,000 ருபீஸ்க்கு, இப்பத்தே மதிப்பு 19,000 இருக்கும் மேடம். உதவி செஞ்சா கிடைக்கிற மகிழ்ச்சியை விட எந்த மகிழ்ச்சியும் வாழ்க்கையில நிலைக்காது. அந்த வாழ்க்கை ஒரு தரம் தான் நினைச்சேன். அது வந்து காரணம் என்எஸ்கேனுடைய லைஃப் ஹிஸ்டரியை படிச்சது மேடம்.
0: சரிங்க, நன்றி.
5: நன்றி மேடம், வாழ்க்கைக்கு
0: நன்றி. வணக்கம். நிறைய நேயர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொன்றும் வந்து இப்படி கூட இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சற்றே சிந்திக்க வைக்கின்ற அளவுக்கு இருக்கின்றது. வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
6: சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியசாமி பேசுறேன் மேடம்.
0: நீங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிடுங்க. சொல்லுங்க.
6: நாங்க ரெடிமேட் வியாபாரம் பண்றோம் மேடம். தள்ள வண்டியில ஒரு 30 வருஷமா வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம்.
0: சரிங்க.
6: இப்ப ஒரு பேட்டரி வண்டி ஒரு 2 லட்சம் போட்டு வாங்கினா இப்ப வியாபாரம் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகுது, நல்லா ஒரு முன்னேற்றம் இருக்கு மேடம்.
0: சரிங்க, நன்றி.
6: நன்றி மேடம்.
0: மகிழ்ச்சி. நமக்கு முடியக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றி செய்யும் பொழுது அது நடக்கின்றது அப்படிங்கிறது இவங்க எல்லாருமே பேசும்பொழுது நம்மளால உணர முடிகின்றது. ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம் நாம. இந்த பாடல் எந்த படத்திலிருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார் அப்படிங்கிற படத்திற்காக

0: ஏ ரஹ்மான் அவங்களுடைய செயலில் ஸ்டார் படத்திற்காக அந்த சூப்பரான பாடல் நாம கேட்டு ரசித்தோம். 9 மணி வரை இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்னும் சில மணித்துளிகள். ஹலோ, வணக்கம். வரவங்க விரைவாக சுருக்கமாக சொன்னால் நலமாக இருக்கும். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்மா. கும்பகோணம் வட்டம் தாராசுரத்திலே சமரசம் பேசுறேம்மா.
0: சமரசம் சொல்லுங்க.
1: நலமுடன் இருக்க வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு.
0: நன்றி நன்றி. உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க தயவுசெய்து.
1: சரிம்மா
0: சொல்லுங்க.
1: சின்ன பிள்ளையில கொஞ்சம் கோபமா இருப்பம்மா, அதனால படிக்காம வீட்டை விட்டு கொஞ்சம் ஓடிட்டேன்.
0: பிறகு ஹலோ
1: படிக்க சொன்னாங்க. போஸ்டர்ல படிக்க சொன்னாங்க. காமராஜ் யூனிவர்சிட்டியில படிச்சு நிறைய படிக்க நான் ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டேம்மா.
0: அப்படிங்களா, பரவாயில்ல, மகிழ்ச்சி.
1: ஒரு ஆர்டபிள்யூ வந்து ரிட்டையர் ஆயிட்டேன். ரூரல் வகுப்பு ஒரு ஆஃபீஸர் அது வரைக்கும் போய் ரிட்டையர் ஆயிட்டோம்.
0: சரிங்க, நன்றி.
1: அதே
0: வணக்கம்
2: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க
2: மேடம். மயிலாடுதுறை மாவட்டம் கோனேராஜு சுரேஷ். நல்லா இருக்கீங்க மேடம்?
0: நல்லா இருக்குங்க, சொல்லுங்க
2: மேடம். ஒரு சின்ன ஒரு மாற்றம் மேடம். தம்பி கடை வச்சிருக்க மேடம். சுதாகர் கடை வச்சிருக்கேன்.
0: சரி,
2: ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெறும் சைவம் மட்டும் போட்டிருந்தேன். இப்ப வந்து அசைவம் போட்டதுனால ஒரு நல்ல ஒரு மாற்றம், நல்ல ஒரு முன்னேற்ற மாதிரி நல்ல ஒரு வந்திருக்கு மேடம். சென்னையில தான் மேடம்.
0: சரி,
2: நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு மேடம்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.
2: ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: நேயர்கள்லாம் வந்து சூப்பராக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாமளும் கேட்குறோம். அது தொழிலாக இருந்தாலும் கல்வியாக இருந்தாலும் எங்கே தப்பு நடக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து எல்லாருமே உணர முடிகின்றது இன்றைய நிகழ்ச்சிகள் மூலமாக. ஏன்னா ஒரு ஒருத்தருமே ஏதாவது தவறு செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் யதார்த்தமான உண்மையாகத்தான் இருக்கின்றது. அதனால் ஏதோ ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கிறத நம்ம விரைவாக உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும், முன்னேற்ற பாதையில் போக முடியும் அப்படிங்கிறது இப்போ இவங்க எல்லாருமே பேசுனது மூலமாகவும் கருத்துக்கள் மூலமாகவும் ஃபேஸ்புக்கில் தெரிவித்தது மூலமாக நம்மளால் புரிஞ்சிக்க கொள்ள முடியுது. அதனால் நம்மளை நாமளே சற்றே திரும்பி பார்த்து அடுத்தவங்க சொல்கிறாங்களா, சரி அதில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குதா அப்படின்னு நம்ம அடுத்தவங்க சொல்கிறதையும் சுயமாகவே நாமும் சிந்தித்து அந்த விஷயத்தெல்லாம் கையாளும் பொழுது பெரிய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக நகர்றத நாம் கண்கூடாக உணர முடிகின்றது, பார்க்க முடிகின்றது அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள்லாம் கண்டிப்பாக உணர்ந்திருப்போம். நிறைய பேர் வந்து அவங்க ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கிறாங்க, அதையும் படிச்சிடலாம். வண்ணை சிவா அப்படிங்கிறவங்க காலசூழலுக்கு ஏற்றபடி பேச்சு செயல் அணுகுமுறை இருந்தால் வெற்றி நம் வசம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. புரசைவாக்கம் சுந்தரராஜன், நான் அரசு பள்ளியில் தான் இருந்தேன். அங்கே வந்து எழுத்துக்கல்ல சின்ன சின்ன வேலைகள் மாற்றி எழுதும்போது பல வெற்றி எனக்கு கிடைத்தது, மதிப்பு அதிகமாச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸ்ரீனிவாசன், துர்காதேவி அவங்களும் வந்து அருமையான நிகழ்ச்சி, பாடல் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. வைத்தியநாதன், அவங்களும் நல்ல தலைப்பு, முன்பெல்லாம் எல்லா விஷயத்துக்கும் கோபப்பட்டு நிறைய எழுந்த பிற்போக்கை மாற்றியது வெற்றியை தந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. குறிஞ்சா கேணி அசூர்தீன், அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ நிகழ்ச்சியில் பங்கேற்று கேட்டிருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. 9 மணிக்கு கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள். இதுவரை இணைந்திருந்தோம் நீ கோரினால்.
3: நீ கோரினால்.

0: இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.

0: வாய் பேச முடியாத அந்த மாதரசி எங்கே இருப்பாள் என்பது தனக்கு தெரியும் என்றும், அவள் சேந்தன் அமுதன் அவன் தாயார் இவர்களுடைய இருப்பிடத்தில்தான் இருப்பாள், சில வீரர்களை தன்னுடன் அனுப்பினால் அவர்களை கொண்டு வருவதாக திருமலை அனிருத்த பிரம்மராயரிடம் கூற, உடனே அவனை எரித்து விடுவது போல பூங்குழலி பார்க்கிறாள். யாராவது சற்றேனும் நெருங்கினால் உடனே அவர்களை கத்தியால் குத்தி விடுவதாகவும், அரண்மனை வாசலில் கூப்பாடு போட்டு நடக்கும் அநியாயத்தை தெரியப்படுத்துவதாகவும் பூங்குழலி மிரட்டுகிறாள். அப்போது திருமலை பூங்குழலியை பாதாள சிறைக்கு அனுப்ப வேண்டாம் என்றும், இளைய பிராட்டியிடம் அனுப்பினால் ஒருவருக்கொருவர் ஆக வேண்டிய காரியங்கள் ஒருவேளை இருக்கலாம் என்றும், ஆகையினால் எல்லாம் அமைதியாக இருக்கும் என்றும் ஆலோசனை கூறுகிறான். மிகவும் சலித்து போன அனிருத்த பிரம்மராயர், பூங்குழலிக்கு வாய் பேச முடியாமல் அவள் பிறந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்கும் என்று கூற, அதற்கு பூங்குழலியும், கேள்வி முறையில்லாமல் கொடுமை செய்யலாம் அல்லவா என்று முணுமுணுத்தாள்.
1: நாகைப்பட்டினத்துக்கு பெரிய ஆபத்து என்று கேள்விப்படுகிறேன். கடல் பொங்கி வந்து நகரையே மூழ்கடித்து விட்டதாக சொல்லுகிறார்கள்.
2: இந்த வார்த்தைகளை கேட்டு முதன் மந்திரி அனிருத்தர், பூங்குழலி இருவருமே திடுக்கிட்டார்கள்.
1: அதை பற்றி தங்களிடம் விசாரிப்பதற்கு இளைய பிராட்டியே இங்கே வந்தாலும் வரக்கூடும்
0: என்று முடித்தான் ஆழ்வார்க்கடியான். அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள்ளே அரண்மனை வாசலில் ஜெயகோஷ துணிகள் கேட்டன.
2: திருமலை, ஹெம்பா, நீ எப்போது ஞான திருஷ்டி பெற்றாய்? இளைய பிராட்டிதான் வருகிறார் போலிருக்கிறது
0: என்று சொல்லிக்கொண்டு அனிருத்தர் எழுந்து வாசலை நோக்கி நடந்தார். அதற்குள் அதே வாசல் வழியாக குந்தவை தேவியும் வானதியும் உள்ளே பிரவேசித்தார்கள். பூங்குழலி அங்கே நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் இளைய பிராட்டியின் திருமுகத்தில் குடிகொண்டிருந்த கவலைக்குறி மறைந்து வியப்பும் உவகையும் ஒருங்கே பிரதிபலித்தன. இளவரசிகளை உபசரித்து வரவேற்று பீடங்களில் உட்காரச் செய்த பிறகு அனிருத்தர் தாமும் அமர்ந்தார்.
2: தேவி, என்னை பார்க்க வேணும் என்று சொல்லி அனுப்பினால் நானே வந்திருக்க மாட்டேனா? இவ்வளவு அவசரமாக வந்த காரணம் என்ன? சக்கரவர்த்தி சௌக்கியமா இருக்கிறார் அல்லவா
0: என்று கேட்டார். சக்கரவர்த்தியின் தேக சுகம் எப்போதும் போல் இருக்கிறது ஐயா, ஆனால் மனதுதான் கொஞ்சமும் சரியாக இல்லை. நேற்று இரவு அடித்த கடும் புயல் தந்தையின் மனத்தை ரொம்பவும் பாதித்திருக்கிறது. ராத்திரியெல்லாம் அவர் தூங்கவில்லை. குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்பதை எண்ணி அடிக்கடி புலம்பினார். பொழுது விடைந்தவுடன் தங்களை போய் பார்க்கும்படி சொன்னார். புயலினால் கஷ்ட நஷ்டம் அடைந்தவர்களுக்கெல்லாம் உடனே உதவி அளிக்க ஏற்பாடு செய்ய வேண்டுமாம். அதை தங்களிடம் சொல்லுவதற்காகவே முக்கியமாக வந்தேன்
3: என்றாள் இளைய பிராட்டி குந்தவை.
2: தேவி, இந்த எளியவனால் என்ன செய்ய முடியும்? முதன் மந்திரி என்ற பெயர்தான் எனக்கு என்பது தங்களுக்கு தெரியாதா? பெரிய பழுவேட்டரையர் இந்த சமயம் ஊரை விட்டு போயிருக்கிறார். பொக்கிஷத்தை இறுக்கி பூட்டிக் கொண்டுதான் போயிருப்பார். அவருடைய சம்மதமின்றி காலாந்தக கண்டரால் கூட பொக்கிஷ சாலையை திறக்க முடியாதே. கஷ்ட நட்டங்களை அடைந்தவர்களுக்கு நான் என்ன உதவி செய்ய முடியும்? வாசலில் பலர் வந்து காத்திருப்பதை தாங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு வெட்கமாயிருக்கிறது. அதனால் தான் வெளியில் செல்ல தயங்கிக் கொண்டிருக்கிறேன்
0: என்று அனிருத்த பிரம்மராயர் பஞ்சப்பாட்டு பாடினார். ஐயா, அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னுடைய சொந்த உடைமைகள் அனைத்தையும் கொடுக்கிறேன். என் அன்னையும் அவ்விதமே கொடுக்க சித்தமாயிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியின் அரண்மனையில் உள்ள எல்லா பொருள்களையும் தாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தந்தை அவ்விதம் சொல்லி அனுப்பினார்கள். ஏழைகளின் கஷ்டங்களுக்கு தற்காலிக

0: சாந்தியாக வேணும். ஏதேனும் ஏற்பாடு செய்யுங்கள்.
1: தங்களுடைய சொந்த உடைமைகள் யானை பசிக்கு சோழப்புரி கொடுத்ததாகவே இருக்கும். சோழ நாடு முழுவதும் நேற்று புயல் அடித்திருக்கிறது. எங்கெங்கே என்னென்ன நேர்ந்திருக்கிறது என்ற செய்திகளே இன்னும் கிட்டவில்லை. இதோ நிற்கிறானே என் பரமானந்த சீடன். இவன் பெரும் பயங்கரமான செய்தியை சொல்லுகிறான். கடல் பொங்கி எழுந்து கோடிக்கரை முதல் நாகப்பட்டினம் வரையில் கடலோரமுள்ள நகர்களை ஊர்களையெல்லாம் மூழ்கடித்து விட்டதாம்.
0: இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கிருந்த மூன்று பெண்களின் முகங்களும் பீதிகரமான மாறுதலை அடைந்ததை அனிருத்தர் கவனித்தார். உடனே அவர் தொடர்ந்து ஆறுதலாக கூறினார்.
1: ஆனால் அதை நான் நம்பவில்லை. இவன் கூறுவது வெறும் வதந்திதான். புயலை காட்டிலும் வேகமாக வதந்தி பரவி இருக்கிறது. கடற்கரை பகுதியிலிருந்து செய்தி வருவதற்கே இன்னும் நேரமாகவில்லை. குதிரை மீது தூதர்கள் வந்தாலும் இன்று மதியானத்துக்கு மேலேதான் இங்கு வந்து சேர முடியும். இதற்கிடையில் நம்மால் செய்யக்கூடிய உதவிகளை எல்லாம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யலாம்.
0: இளைய பிராட்டி குந்தவை தன் மனக்குழப்பத்தை சிறிது சமாளித்துக் கொண்டு, ஐயா, நாகைப்பட்டினம் பற்றிய வதந்தி என் காதிலும் விழுந்தது. அதை பற்றியும் தங்களிடம் பேசலாம் என்று வந்தேன். இப்போதுதானே சூடாமணி விகாரத்திற்கு நாம் நிபந்தங்கள் அளித்துவிட்டு வந்தோம். விகாரத்துக்கு விபத்து நேர்ந்தால் பாவம், அதில் உள்ள பிக்ஷுக்கள் என்ன செய்வார்கள் என்று கூறிவிட்டு பூங்குழலி நின்ற இடத்தை நோக்கினாள். ஐயா, இந்த பெண் இங்கே எப்படி வந்தாள்? கோடிக்கரை தியாகவிடங்கரின் மகள் பூங்குழலி அல்லவா இவள் என்று வினவினாள்.
1: ஆமாம், தியாகவிடங்கரின் குமாரிதான். ஆனால் அவரைப் போல சாதுவல்ல. ரொம்ப பொல்லாத பெண். தனக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் தலையிட்டு தொந்தரவை விளைவிப்பவள்
0: என்றார் முதன் மந்திரி. இளைய பிராட்டிக்கு வேறுவித ஐயப்பாடு தோன்றியது. அருள்மொழியை பற்றி உளவு அறிவதற்காகத்தான் பூங்குழலியை இங்கே அனிருத்தர் தருவித்திருக்கிறாரோ? தந்திர வித்தைகளில் கைதேர்ந்த மந்திரி ஆயிற்றே. எப்படி இருந்தாலும் பூங்குழலியின் சார்பில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு, அப்படி ஒன்றும் இல்லையே, பூங்குழலி மிக நல்ல பெண்ணாயிற்றே. இங்கே வா அம்மா. முதன் மந்திரி ஏன் உன் பெயரில் கோபமாயிருக்கிறார்? அவருக்கு ஏதேனும் தொந்தரவு கொடுத்தாயா என்றாள். பூங்குழலி சற்று நெருங்கி வந்து, தேவி, முதன் மந்திரியே தாங்கள் கேளுங்கள். நான் முதன் மந்திரிக்கு தொந்தரவு கொடுத்தேனா, அவர் எனக்கு தொந்தரவு கொடுத்தாரா என்று கேளுங்கள் என்றாள்.
2: ஓஹோ, நீயும் கோபமாகத்தான் இருக்கிறாய். இங்கே வா பெண்ணே, என் அருகில் உட்கார்ந்து கொள் என்று கூறி இளைய பிராட்டி பூங்குழலியை தன் அருகில் உட்கார வைத்துக் கொண்டாள்.
0: ஐயா, இந்த பெண்ணை எதற்காக தெரிவித்தீர்கள்? ஏதாவது முக்கியமான காரியமா என்று கேட்டாள்.
1: அம்மணி, நான் இந்த பெண்ணை தெரிவிக்கவில்லை. இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாது. இவளாகவேதான்
0: என்று அனிருத்தர் தயங்கினார். தேவி, முதன் மந்திரி ஏன் தயங்குகிறார்? மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி.
1: இவளாகவேதான் இவளுடைய அத்தையை தேடிக் கொண்டு வந்தாள்.
0: யார் இவளுடைய அத்தை? ஓஹோ, சேந்தன் அமுதனின் அன்னையா? கோட்டைக்கு வெளியில் அல்லவா அவர்களுடைய வீடு இருக்கிறது?
1: இல்லை, அமுதனின் அல்ல. இல்லை, இவளுக்கு இன்னொரு வாய் பேச முடியாத அத்தை இருக்கிறாள். இளவரசி, தங்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய செய்திதான், ஈழநாட்டு காடுகளில் பித்து பிடித்தவள் போல திரிந்து கொண்டிருந்த வாய் பேச முடியாத ஸ்திரீ ஒருவர் உண்டு. அந்த மாதரசியை இங்கே ஒரு முக்கியமான காரியத்துக்காக அழைத்து வர விரும்பினேன். அதற்காக பெருமுயற்சி செய்தேன். கடைசியில் வெற்றி கிட்டியது. அந்த சமயத்தில்
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: குந்தவையும் வானதியும் வர வரையில சோழ நாட்டு முதன் மந்திரிக்கும் ஓடக்கார பெண்ணுக்கும் இடையே நடந்த காரசாரமான விவாதத்தில் தியாக விடங்கருக்கு இவ்வளவு வாயாடியான ஒரு மகள் இருக்கிறாள் என்பது எனக்கு இதுவரை தெரியாமற் போயிற்று. அனிருத்தர் சொன்னார் அல்லவா, ரொம்ப கிண்டலா இத வெளியில சொல்ல வேண்டாம் ஐயா. சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரிக்கு இது தெரியாதுன்னு தெரிய வந்தா மக்களுக்கு

உங்கள் மேலே உள்ள மதிப்பு பறி போயிடும்னு அந்த பெண் அவரை திணற அடிச்சிட்டா. அதை மறந்து குந்தவியிடம் மறுபடியும், இப்படி ஒரு பொல்லாத பெண் இருக்கிறாள் என்ற செய்தியே எனக்கு தெரியாதுன்னு ஆத்திரமா சொன்னதும், மறுபடியும் பதிலடி கொடுக்காமல் மிச்சத்தையும் சொல்ல சொல்லுங்கன்னு அவரை தொடர்ந்து பேச வச்சு வேடிக்கை பார்க்குறா பூங்குழலி. அனிருத்தர் கொண்டிருக்கிற தற்பெருமையை பற்றி குந்தவைக்கா தெரியாது. வைகாசியிலிருந்து புரட்டாசி வரையில் தென்மேற்கு பருவமழையின் ஆதிக்கம் இருக்கும். இது இந்திய பெருங்கடலிலிருந்து வீசும் ஈரப்பதம் நிறைஞ்ச காற்றால் உருவாகுது. மாமல்லபுரத்தில் நடந்த உரையாடல்ல மலையமான், இலங்கையில் இப்போ மழைக்காலம், இனி 4 மாதம் போர் நடத்த முடியாது, பிடிச்ச இடத்தை பாதுகாத்து வர வேண்டியதுதான்னு சொன்னது நினைவிருக்கும். கதையின் இந்த கட்டம் வடகிழக்கு பருவமழை காலம். வடகிழக்கிலிருந்து வீசுகிற காற்று வங்கக்கடலின் ஈரப்பதத்தை ஈர்த்து தென்கிழக்கு பகுதிகளிலே வீசிக்கிட்டு இருக்குது. கடலோர பகுதிகளில் வீசுகிற புயலின் தாக்கத்தால் தஞ்சை போன்ற உட்பகுதிகளில் சூறைக்காற்று அடித்து கனமழை பெய்ததை பார்த்தோம். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக உதவி செய்ய சக்கரவர்த்தி குடும்பத்தினர் ஆயத்தமாக இருப்பதையும் கேட்டோம். நல்லது. அடுத்து அன்பில் அனுருத்த பிரம்மராயர் சொன்ன பழமொழியை ஆராய்வோம். யானை பசிக்கு சோழப்பொறி. இதன் பொருள் எளிதாகவே விளங்குது. இதில் இடம்பெறும் பொறி என்கிற சொல்லல சின்ன ரீன்னும் பெரிய ரீன்னும் வழக்கில் உள்ள இடையின ரீ வருமா, வலின ரீ வருமா, இந்த ஐயம் நிலவுவதை பார்க்குறோம். மொழியியல் வல்லுநர்கள் இதற்கான விளக்கம் தந்திருக்காங்க. இரண்டுக்கும் பொருள் உண்டு. இடையின ரீ வந்தா அது வெப்பத்தால வெடிச்சு பரவும் தன்மையை குறிக்கும். எடுத்துக்காட்டு சோழப்பொறி. வல்லினரி இணைஞ்சா பொருள், அடையாளம், பொறித்தல், பதித்தல், இந்த அடிப்படையில் அமையும். கருவியை குறிக்கும் கனிப்பொறி, எலிப்பொறி, பொறியியல், இந்த சொற்களில் வல்லினரி வருவது அனைவரும் அறிந்தது. சரி, இப்போ மெல்லியலார் மூவர் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே இந்த 3 பேரும் அனிருத்தரோட தனித்தனியாக வாதப்போர் நடத்தியிருக்காங்க.

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இதுவரை நாம் கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

0: வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
1: நித்யா ரவீந்திரின் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பண்பலை. ஏன்னா பாடல்கள் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்த பாடல்களாக இருக்கும். ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் சத்தம் இல்லாமல் அமைதியான நமக்கு வந்து நிம்மதியை கொடுக்கக்கூடிய பாடல்களாக இருக்கும். அறிவிப்பாளர்களோட தமிழும் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குங்கிறதுனால நான் எப்போவுமே கேட்கறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நேயர்களாகிய நீங்களும் இதை தொடர்ந்து கேட்டு ரசிங்க.
2: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
3: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
2: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
3: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க?

0: இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
0: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு

நேரம் 9:16. இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.

என் இனிய பொன்னிலாவே, இந்த நிகழ்ச்சியை நாம் இப்போ கேட்டு ரசிக்கலாம். திரைப்பட பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து காத்துட்ருக்கு. இந்த இனிமையான இதமான இரவு நேரத்தில் நம் மனதை தேண்டி ரசிக்க சொல்லும் பாடல்கள் உங்களுக்காக அரங்கேறி காத்துட்ருக்கு. இதோ கேட்கலாம், ரசிக்கலாம் என் இனிய பொன்னிலாவே.

சூப்பரான அந்த சாங்கை நாம் கேட்டு ரசிச்சும் இதமான இரவு நேரத்தில் ஆனந்த கும்மி அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா சேர்ந்து பாடியிருந்த பாடல். இளையராஜாவோட இசையில் நாம் கேட்டு ரசித்தோம் ஆனந்த கும்மி படப்பாடல். வெண்ணிலா பயணிக்கும் இந்த இரவு நேரத்தில் வான் அலைகளில் இதமான பாடல்கள் சுவையாக அரங்கேற செவிகள் குளிர நாம் கேட்டுட்ருக்கிறோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினை. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் அந்த நிலவு இளமையினும் ரதமேறி ஊர்வலம் வந்தால் உள்ளம்தான் தாங்குமோ.

பி ஜெயச்சந்திரன், பி சுசீலா அவங்க பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். பாடல் ஆசிரியர் நா காமராசன், இசை எல் ஆண்ட்ரூ குமார். சென்று வாணிலா அப்படிங்கிற படத்திற்காகத்தான் அந்த பாடலை நாம் கேட்டோம். அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய பாடல் இனிமையான பால்நிலா, இதமான பால்நிலா. அந்த பாலின் சுவையை அமுதாக கலந்து ஊட்டும் அந்த அழகிய வெண்ணிலா யார் அவளோ, அந்த பாவை யார் அவளோ என்று வரும் பாடல்

அந்த இனிமையான பாடல் தெய்வீக ராகங்கள் அப்படிங்கிற திரைப்படத்திற்காக நாம் கேட்டு ரசித்தோம். ஒலித்த குரல்கள் பி ஜெயச்சந்திரன், வாணிஜெராம் பாடியது, இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் ஆசிரியர் புலமை பித்தன். இப்போது கேட்ட பாடல்களாக இருந்தாலும் இன்றைக்கு கேட்கும்போதும் அதே இன்பமான சுவையை அள்ளித்தருகின்றது அல்லவா? இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என் இனிய பொன்னிலாவை இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டுட்ருக்கிறோம். 9:34 அடுத்து வரக்கூடிய பாடல் பி ஜெயச்சந்திரன், எஸ்பி சைலஜா பாடியது. அந்த வெண்ணிலாவின் கண்கள் ஈரமானது ஏனோ.

கொண்டதா பூரமானது.

0: காவல் காவல் கைதிகள் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். சங்கர் கணேஷ் அவங்க இசையமைப்பில் வைரமுத்து எழுதிய பாடல், பி ஜெயச்சந்திரன் எஸ் பி சைலஜா பாடியது.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.
0: கேட்க கேட்க இன்னும் கேட்க வேண்டும் என்று தூண்டும் பாடல்கள் அரங்கேறும் நேரம் இது, என் இனிய பொன்னிலாவே. நேரம் 9:40. நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் பாடல்கள் கேட்கலாம். நீங்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 9444001023. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறது குறிப்பிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் உலா வர கேட்கலாம். நேற்று அதற்கு முன்தினம் பங்கேற்ற நேயர்கள் நாளைக்கு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்று இரவு 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் 11 மணி வரையிலும். இப்போ நாம் நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடலை பாடியவர் கே ஜே யேசுதாஸ்.

இனிமையான பாடல்கள் சுகமாக அரங்கேற நாம் கேட்டுட்ருக்கிறோம். என் இனிய பொன்னிலாவே, குயிலே குயிலே அப்படிங்கிற படத்திற்காக நாம் கேட்டு ரசித்தோம். அந்த பாடல் ஒலித்த குரல் கே ஜே யேசுதாஸ், முத்துபாரதி எழுதிய பாடலுக்கு இசை ஷியாம். இணைந்திருக்கின்றோம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல் மலேசியா வாசுதேவன் பாடியது, இசை ரவீந்திரன்.

சக்கரி சனி ரம ரத்த மகரி சனி சக்கரி சனி ரனி சக சத மம சத சத நி சக மக மத மத நி தனி சக சக மப மக சனி சனி சனி தனி சமகமர

விரல்களில் அபிநயம் புலவனின் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வலம் வரும் சுதந்திர பறவையின் நிரந்தர உரிமைகள் மடியில் கனியாய் விழுந்தது சந்தன நிலமொழி தந்தன.

இதயமே கடவுள் உனது வடிவமே சந்தன நில ஒளி தந்தனம் எனும் வழியாடடி பூமகளி விரல்களில் அபிநயம் புலவனில் அபிநயம் இரண்டும் இணைந்து புகழை அணிந்து வல

எத்தனை எத்தனை பாடல்கள் கேட்க கேட்க செவிக்கினிய கானங்கள் அரங்கேறு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியை நாம் கடைசியை கேட்ட அந்த பாடல் லக்ஷ்மி வந்தாச்சு அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். இணைந்திருக்கின்றோம் புவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 9:50.

உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய அருமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். காளிதாசன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை தேவா, மனசுக்கேத்த மகராசா அப்படிங்கிற ஒரு படத்திற்காக இடம்பெற்றது. மனசு வெண்மையாக இருந்தால் முகமும் பிரகாசமாக தனி இருக்கும், அதை அழகாக சொல்லி சென்றது அந்த பாடல். அடுத்து வரக்கூடிய பாடல் நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை நாம் கேட்கலாம். இளையராஜாவின் இசையில் ஒலிக்கும் பாடல், பாடலாசிரியர் வாலி.

0: நானும் ஒரு தொழிலாளி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது, இளையராஜாவின் இசையில் வாலி இயற்றிய பாடல். சூப்பரான அந்த சாங்கோடு நிறைவு பெறுகின்றது என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சி.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன்னிலாவே.

0: நேரம் 10:01 இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த அலைவரிசைகளெல்லாம் நம்ம வந்து பாடல் கேட்டுருக்கிறோம். தொடர்ந்து கேட்கலாம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் விரும்பிய பாடல் வளம் வரணுமா, வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 9444001023. 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், ஊர், எந்த படத்திலிருந்து எந்த பாடல் அப்படிங்கிறது தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் வளம் வர கேட்கலாம். நேற்றைய தினம் அதற்கு சில நாட்கள் முன்பு பங்கேற்ற நேயர்களோட பாடல்கள் இடம்பெறாது. நீங்கள் வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் பங்கேற்கலாம். நிறைய நேயர்கள் பாடல்கள் கேட்டிருக்கிறாங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் உலா வர கேட்டு ரசிக்கலாம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: ஸோ வாங்க, வாட்ஸ்அப்பில் நேர்கள் கேட்ட பாடல்கள் உங்களுக்காக வளம் வர காத்துட்ருக்கு. நேரம் 10:02:30 முதல் பாடலாக நீல நயனங்களில் ஒரு நீண்ட இரவு வந்தது அப்படிங்கிற பாடல் கேட்டிருக்காங்க. நாளை நமதே அப்படிங்கிற படத்திற்காக வரக்கூடிய பாடல் கேஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியது, வாலியேற்றிய பாடல் இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னா விழுப்புரம் அப்படிங்கிற இடத்துலேருந்து முரளிதரன் அப்படிங்கிற நேயர் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் பாடல் நாம் கேட்டு ரசிக்கலாம். இதோ

0: நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நாம் கேட்டிருந்தோம் நாளை நமதே அப்படிங்கிற படத்திற்காக இடம்பெற்றது அந்த பாடல்.
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ செடிக்கு செட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ணன் பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: புகைப்படம் அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ஒவ்வொரு புகைப்படத்துக்கு பின்னாடியும் 1000 கதை இருக்கு, நம்ப முடியுதா? நாளை காலை 11 உங்கள் விவத் பாரதி தமிழ் FM 102.3 படம் பேசும் கதைகள் சர்வதேச புகைப்பட தின சிறப்பு நிகழ்ச்சி.

அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. ஷரீஃப் அப்படிங்கிற நேர் வேலூர்லேருந்து கர்ணா படத்தில் மலரை பாடல் கொடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது, இசை வித்யாசாகர்.

0: கர்ணா படுத்திருக்காக அந்த இனிமையான பாடலை நாம் கேட்டோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வித்யாசாகரோட இசையில் தொடர்ந்து பாடல்கள் கேட்கலாம், ரசிக்கலாம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்ன செல்வா, போன மாசம் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருந்த, இப்ப பார்த்தா நிறைய மரக்கன்றுகள் நட்டு வச்சிருக்க. அதுவும் தோட்டத்துக்கு நடுவுல இலை தழையெல்லாம் அக்கம் பக்கம் வீட்டுல கொட்டாத மாதிரி.
2: ஆமா அக்கா, மரத்தை வெட்டினதால கொஞ்சம் மனசு சங்கடமா தான் இருந்துச்சு.
1: அது சரி செல்வா, நான் போன தடவை சொன்ன மாதிரி இலை தழை மற்ற காய்கறி பழத்தோள்கள் எல்லாத்தையும் கொட்டுற மாதிரி குழி அமைச்சியா?
2: அதோ பாருங்க, தோட்டத்து கடைசியில 4 அடிக்கு குழிய வெட்டி அதுல இலை தழையெல்லாம் கொட்டி 100 நாட்கள் ஆன உடனே இயற்கை உரம் ஆயிடும். அதை எடுத்து இந்த மரக்கன்றுகளுக்கு போட்டுருவேன்.
1: அதே சமயத்துல முள்ளு செடியா இருந்தா எரிச்சுதான் ஆகணும். அந்த அளவுக்கு அதுல இருந்து வெப்பம் இருக்காது. அந்த சாம்பலையும் இந்த குழியிலேயே போட்டுடு, இயற்கை உரமும் கிடைச்சிரும், நல்ல தரமான காய்கனியும் நமக்கு கிடைக்கும்.
2: அக்கா இன்னொன்னு யோசிச்சேன், மரத்தை வளர்க்கறதுனால கோடை காலத்துல குளிர்ச்சியான காத்து நமக்கு மட்டும் இல்லாம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் இல்லையா?
1: அது இல்லாம செல்வா, நீ செய்யறது மட்டும் இல்லாம உன்னோட கல்லூரியில படிக்கிற பசங்களுக்கும் சொல்லி கொடு, அவங்களும் அவங்க வீட்டுல செய்வாங்கல்ல.
2: கண்டிப்பா சொல்லிட்டா போச்சு. இந்த கல்வியும் ரொம்ப முக்கியம் தானே அக்கா.
3: மரம் வளர்த்து மழை பெருக்கி நிலத்தடி நீரை காப்போம்.
0: அடுத்ததாக யூத் படத்திலிருந்து பாடல் தரும் மறுக்கிட்டு

கார்த்திக் அப்படிங்கிற நேயர் கும்பகோணம் அப்படிங்கிற இடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சக்கரை நிலவே அந்த பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். யூத் படத்திற்காக வரக்கூடிய பாடல், பாடியவர் ஹரிஷ் ராகவேந்தர், வைரம் தேதி பாடலுக்கு இசை மணி சர்மா.

0: நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
1: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.

அடுத்த பாடலை கேட்க ஆர்வத்தோடு காத்துட்டே இருக்கிறாங்க. சரஸ்வதி அப்படிங்கிற நேயர் மூலச்சத்திரம் சென்னையிலேருந்து பொல்லாதவன் படத்துலேருந்து அதோ வாராண்டி அப்படிங்கிற பாடல் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க ஒளிபரப்பு மாறு. எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது, கண்ணதாசன் அவங்க ஏற்றிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

பொல்லாதவன் அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடியது, கண்ணதாசன் அவங்க எழுதிய பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாத. நேரம் 10:29:20 நொடியாயிட்டிருக்குது. இணைந்திருக்கின்றோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 10:30 இருக்கு. இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து நாம கேட்கக்கூடிய பாடல் யாரோட விருப்பத்தில் அப்படி தெரிஞ்சுக்கலாம். தெனாலி அப்படிங்கிற படத்திற்காக சுவாசமே அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து பேச்சி துரைச்சி அப்படிங்கிற நேயர் தஞ்சாவூர்லேருந்து. இப்போ அந்த பாடலை நாம் கேட்கலாம். பாடியிருப்பவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சாதனா சர்கம், பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: இணைந்திருக்கின்றோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில்
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: அடுத்ததாக வரக்கூடிய பாடல் பொன் ஊஞ்சல் அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்கலாம். யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோகுல் ரவி அப்படிங்கிற நேயர் அலிவலம் அப்படிங்கிற இடத்துலேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். இது உத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல். பாடலாசிரியர் கண்ணதாசன். இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நாம் கேட்டு வச்சிட்ருக்குறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேரம் 10:41 ஆயிடுச்சு. பொன்னூஞ்சல் அப்படிங்கிற படத்திற்காக நாம் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக வெங்கடேஷ் அப்படிங்கிற நேயர் மன்னார்குடியிலிருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் ஆசை அப்படிங்கிற படத்திற்காக மீனம்மாங்கிற பாடல். உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குழுவினருடன் பாடியது. இப்போ அந்த பாடலை நாம் கேட்டு ரசிக்கலாம். பாடல் ஆசிரியர் வாலி, இசை தேவா.

ஆசை அப்படிங்கிற படத்துக்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான ரசனையோடு விதவிதமான ரசனைகள் ஒரு சீர் அரங்கேறி இணைந்திருக்கின்றோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் தேவாவோட இசையில் அந்த பாடலை நாம் கேட்டோம். தொடர்ந்து வரக்கூடிய பாடலை யார் விரும்பி கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அமைதிப்படை அந்த படத்திற்காக பாடல் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லிவிடு அப்படிங்கிற பாடல். பாபு அப்படிங்கிற நேயர் கும்பகோணம்லேருந்து அந்த பாடல் கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக அந்த பாடலை இப்போ நாம் கேட்டு ரசிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடாம், பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
2: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
2: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டு மில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்திருக்கமா?
2: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.
3: இப்பொழுது கேட்கலாம் மனோஸ்வர்ணலதா பாடிய பாடல்.

நிகழ்ச்சி நிறைவாக வந்தவாசியிலிருந்து மூர்த்தி அப்படிங்கிற நேர் இதே கனிங்கிற படத்துக்கு பாடல் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பாடல். அந்த பாடலை இப்போ நாம் கேட்கலாம். நேரம் 10:54:30. இதே கனி படத்திற்காக டிஎம் சௌந்தரராஜன், டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி ஆகியோர் இணைந்து பாடியது இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த பாடலோடு இன்றைய எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இதுவரை உங்களோடு பயணித்தது ஆர்ஜே செங்கமலம் சரத். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. தொடர்ந்து 11 மணிக்கு கேட்கலாம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி தரும் பாடல்கள்.

நிலவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1,

காதல் கோட்டை படத்துல இருந்த பாடல் கேட்டோம். இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கு. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் தாமரை எழுதியிருக்காங்க.

0: உண்மை இல்லைன்னா நீ பாடு.
1: நெற்குன்றத்துல நெருக்கத்துல அஞ்சலிய மடிக்கலாம் மடிக்கலான்னு ட்ரை பண்ணி.
0: நம்ம நெற்குன்றத்துலயா?
2: குன்றத்துலதான்.
3: குன்றத்துல கோயில் கட்டி கும்மால கும்மி அடிச்சு கொஞ்சம் கிளி போல வந்த அஞ்சல்ல
4: உன்னை
3: கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில்ல.

0: 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மனசு மயங்கும் ஆனந்த பூங்காற்றே படத்திலிருந்து அடுத்த பாடல் வைரமுத்துவின் வரிகளில்.
1: சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு கூப்பிடு.

11:22 கடிகாரமுள் கடந்து கொண்டிருக்கும் வேளையில் நேசம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம்

0: வல்லரசு படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டோம். அதிரடியான பாடல்களின் தொகுப்பில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி பாரதி வரிகளில் காதலுக்கு மரியாதை.
1: கதவிற்கு கதவுக்கு பூட்டிருக்கு வானத்தை பூட்டி வைப்பதாரடா, அன்புக்கு மனசிருக்கு ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது பொங்கடா. கரையோ

11:43 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். இரவும் ரசித்து கொண்டிருக்கும் பாடல்களின் தொகுப்பில் அடுத்ததாக ஹலோ படத்திலிருந்து கேட்கலாம் ஒரு பாடல். சுக்விந்தர் சிங் பாடியிருக்காங்க, வைரமுத்துவின் வரிகளில், தேவாவின் இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். கேட்ட பாடல்கள் அனைத்தும் நீங்கள் ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய். நட்புக்காக படத்திலிருந்து நிறைவு பாடலாக இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. காற்றின் மொழி.

பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே. பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே. உழைக்கும்

நீங்கி விடும் மலை போலே

கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயாவுன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய் கையோடு வைத்திருந்தாய்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோ. கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பார்த்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை. நாராயணா

哎，阿、啊、香，我起来，阿、啊、香，起来马上，哎哎。

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நீ ஒருமுறை சிரித்தால் ஆயிரம் முட்டுக்கள் மலரும், நீ ஒருமுறை தொட்டால் கோடி பௌர்ணமிகள் ஜொலிக்கும். மூச்சின்றி வாழ்ந்தாலும் அன்பு.

ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103

மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்திரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஸ்ரீ மகா கணபதே எனத் தொடங்கும் NSR இயற்றிய பாடல் ஆபோகி ராகம் கண்டசாபு தாளம்.

ஆகாஷ் வாணியில் பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்னு பளிம்பா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதித்தாளம்.

நேரம் 4:36. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம் உத்திரமேரூர் டி பாலசுப்பிரமணியம் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரியசாமி தூரன் இயற்றிய தேவி நீயே துணை என தொடங்கும் பாடல் கீரவாணி ராகம் ஆதி தாளம்.

பொங்கு மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சித்துக்காடு டிஜிஎம் வெங்கடேஸ்வரன் நாகஸ்வரம், உத்தரமேரூர் டி பாலசுப்ரமணியம் தவில். நிகழ்ச்சியின் நிறைவாக ஜகதப்பு சனவுலா எனத் தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நம ராகம் ஹிந்தோல வசந்தம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ் வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1
1: அருள்மணி மாலை.

தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக மணிகிருஷ்ண சுவாமி பாடிய நாராயண கவச்சம்.

நகாரம் சிகையாதிஷது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

யூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ஸ்சூர்ணய சூர்ணயாரேன த்வம் யாது தான ப்ரமத ப்ரேத மாத்ர பிசாச விப்ரக்ரஹ கோர த்ருஷ்டி தரேந்திர வித்ராவய கிருஷ்ண பூரிதஹ பீமஸ்வனோரேர்ஹ்ருதயானி கம்பயன் த்வம் திக்மதாரா.

சதா சச்சயது சத்யேனானேன நஹ சர்வே யாந்து நாஷம் உபத்

தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் எஸ் ஷீலா பாடிய ஸ்ரீ கிருஷ்ண கேசரி பாட வர்ணமம்.